தெய்வீக ராகத்தில் தொடர்ந்து லக்ஷ்மி கவசம் மணிகிருஷ்ணசுவாமி பாடியது.

வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 MHz பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 27ஆம் நாள், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 29ஆம் நாள், 2026வது ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 5:57.

0: தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கண்ணியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7,500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சன், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச் செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். மன்னார்குடி மற்றும் உளுந்தூர்பேட்டை அருகே ஏற்பட்ட இருவேறு சாலை விபத்துகளில் உயிரிழந்த மாணவர்கள் 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா, கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்இல் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைவது ஆர்ஜே மேஸ்ரீ. காலை தென்றல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக குரலும் விளக்கமும். மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 45 அதிகாரம் இல் வாழ்க்கை. குரல் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல் வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். குரல் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. பொருள் இல் வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். நாம் இதுவரை கேட்டது குரலும் விளக்கமும். மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 45 அதிகாரம் இல் வாழ்க்கை. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்இல் இன்று காலை 9:02 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டு ஆட்சி நிறைவை பற்றி பொதுமக்களின் கருத்து இடம்பெற கேட்கலாம். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை மனநல ஆலோசகர் சசிச்சந்திரன் அவர்களோடு நேர்முகம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்இல் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். நேரம் 6:05. இனி கேட்கலாம்
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம். வழங்குபவர் பி ஜான் கென்னடி அவர்கள்.
2: குணமது கைவிடேல். குணமது கைவிடேல் என்பது ஔவையாரின் ஆத்திச்சூடியில் இடம்பெறும் ஒரு உயர்ந்த அறிவுரையாகும். உன்னிடம் உள்ள நற்குணங்களை எக்காரணம் கொண்டும் கைவிடக்கூடாது என்பதே இதன் பொருளாகும். எத்தனை சோதனைகளும் வேதனைகளும் வந்தாலும் ஒருவரின் நல்ல குணத்தை மட்டும் இழக்கக்கூடாது. சிலர் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்லுவார்கள். அதாவது ஆத்திரப்படாமல் பொறுமையுடன் நடக்க வேண்டும் என்பதே அதன் கருத்தாகும். பொறுமையால் சாதிக்கலாம், ஆத்திரத்தால் பலவற்றை நாம் இழக்கலாம். நல்ல பண்புகளை கொண்டவர்கள் கூட குணம் மாறுபடுவதன் காரணமாக சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. எனவே நல்ல குணங்களை பாதுகாப்பது மிகவும் அவசியமாகும். சில நேரங்களில் அப்பாவின் குணம் மகனுக்கும் அப்படியே உள்ளது என்று கூறுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம். நல்ல குணங்களும் கெட்ட குணங்களும் தலைமுறைகளை பாதிக்கின்றன என்பதை இது உணர்த்துகிறது. பணம் மனிதர்களின் குணத்தை மாற்றிவிடக்கூடும். பணத்திற்காக ஆசைப்படக்கூடாது, ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று புத்தர் கூறுகிறார். சிலர் ஏழைகளிடம் மரியாதை இல்லாமல் பேசுவார்கள், ஏளனமாக நடத்துவார்கள். ஆனால் மனிதனின் இந்த மதிப்பு பணத்தால் அல்ல, குணத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. குழந்தைகளைப் போல தூய்மை எண்ணங்களுடன் பிறரிடம் அன்பு செலுத்தும் மனதுடன் நாம் வாழ வேண்டும். உன் உள்ளம் அழுக்கடைந்திருந்தால் உன் உடலும் நாவும் கூட அழுக்காகிவிடும். குருநானக் கூறுகிறார், நல்ல குணம் நல்ல இதயத்திலிருந்து உருவாகிறது. ஒரு தாய் தந்தை மற்றும் சமூகத்தின் வளர்ப்பிலிருந்து அது கிடைக்கிறது. நல்ல குணங்களால் நாம் நம்முடைய வாழ்க்கையை அலங்கரித்து கொள்ள வேண்டும். பிறரை மன்னித்தல், ஏற்றுக்கொள்ளுதல், மதிப்பளித்தல், ஆதரித்தல், உதவுதல் போன்ற நற்குணங்களால் நம்மை அலங்கரித்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் சிறு வயதில் இருந்தே இவற்றை கற்றுக்கொண்டால் உறவுகள் மேம்படும், சமுதாயம் உயர்வடையும். சமூக வாழ்விலும் உண்மையை பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் ஒரு நல்ல சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும். எனவே எந்த சூழ்நிலையிலும் நமது

0: குணங்களை கைவிடக்கூடாது. மாவீரன் நெப்போலியனிடம் எவ்வித கெட்ட பழக்கங்களும் இல்லை. எவ்வளவு புகழும் பெருமையும் வந்த போதிலும் அவர் தன்னுடைய நல்ல குணங்களை மாற்றிக்கொண்டதே இல்லை. நல்ல குணங்கள் தொடர வேண்டுமெனில் கல்வி அவசியம். ஆனால் கற்றதை வாழ்க்கையிலே கடைபிடிப்பது அதைவிட முக்கியம். அதனால்தான் திருவள்ளுவர், கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக என்று குணத்தை பற்றி கூறுகிறார். கல்விக்கேற்ப வாழ்ந்தால் குணம் மாறுபடுவதில்லை. மனிதன் இனிமையோடும் நல்லிணக்கத்தோடும் வாழ முடியும். எனவே எத்தகைய சூழ்நிலையிலும் நமது நற்குணங்களை கைவிடாமல் உண்மை, நேர்மை, அன்பு, பொறுமை ஆகிய நற்பண்புகளுடன் வாழ்வோம். குணமது கைவிடேல் என்ற ஔவையாரின் அறிவுரையை வாழ்க்கையில் கடைபிடிப்போம். நற்குணங்களால் நம்மை அலங்கரிப்போம். நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் பி. ஜான் கென்னடி அவர்கள்.
2: காலைத்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடர்வது கே. வீரமணி ராதா பாடிய அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம்.

நடந்ததெல்லாம் நடந்ததெல்லாம் அங்கு நிகழ்ந்ததெல்லாம் மனம் மறந்திடம் முடிந்திடுமோ? நடந்ததெல்லாம் அங்கு நிகழ்ந்ததெல்லாம் மனம் மறந்திடம் முடிந்து

நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்னைக்கு என்னெல்லாம் முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். காலையில 7:30 காந்தி அஞ்சலி, அதனைத் தொடர்ந்து 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 9:02 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டு ஆட்சி நிறைவை பற்றிய பொதுமக்களின் கருத்து இடம்பெற கேட்கலாம். பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில வல்லுநரின் வார்த்தை, மனநல ஆலோசகர் சசிச்சந்திரன் அவர்களோடு நேர்முகம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டாரத்தில் சுய உதவிக்குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்களை கேட்கலாம். சாயந்திரம் 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. சாயந்திரம் 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில வெள்ளி மின்னல். உலக குழந்தை தொழிலாளர் தினத்தையொட்டி குழந்தைகள் உளவியல் நிபுணர் கே ரம்யா அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வரும் ஞாயிறன்று திருச்சிராப்பள்ளியில் நடைபெறும் தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி குறித்து விளக்கம் தரார் இயற்கை விவசாயி தமிழ் மாறன் அவர்கள். 7:30 ஃபீஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 ஆட்டம் பற்றிய தற்போதைய தகவல்களும் இடம்பெற கேட்கலாம். நைட்டு 9:15 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி ஜி லிங்கப்பா.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேரம் 6:35. இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்திலிருந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரைகள். இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகமான சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் பயன்படுத்த முடியும். தொடர் மழை காணப்பட்டால் உரமிடுதல் மற்றும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒத்திவைக்க வேண்டும். நெல் சாகுபடியாளர்களே, மழை எதிர்பார்க்கப்படுவதால் குறுகிய கால நெல் நாற்றங்கால்களில் மாலையில் 5 சென்டிமீட்டர் அளவில் நீரினை கட்டி காலையில் வடிப்பதனால் மழை துளியின் வேகத்தினால் விதை முளைப்பில் ஏற்படும் பாதிப்பினை தவிர்க்க முடியும். நெல் நாற்றங்கால்களில் வடிகால் வசதி செய்து நாற்று அழுகல் நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நெல்லில் 1 கிலோ விதைக்கு பேசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். இரவை சோளம் சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, உழவிட்ட நிலங்களில் இரவை சோளம் விதைப்பினை போதிய வடிகால் வசதி

செய்து தொடர வேண்டும். விதையை தையோ மீத்தாக்சைன் 30% FS என்ற மருந்தை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் மருந்து என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். கம்பு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரப்பதத்தினை பயன்படுத்தி பாடுவாசி விதைக்க வேண்டும். மேலுரம் இடுவதை தவிர்க்க வேண்டும்.

0: வயல்களின் கவனத்திற்கு. முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதனை தடுக்க வேண்டும். மழைக்கு பின் சாய்ந்த பயிர்களை மண் அணைத்து நிமிர்த்தி நிலை நிறுத்த வேண்டும். கரும்பில் பொக்கோ போயாங்கு நோய் மேலாண்மை செய்ய இலைவழி மருந்து தெளித்தல். கரும்பில் குருத்து பகுதியில் மாவு பூச்சி நடமாட்டம் தென்படும் சமயத்தில் 1 லிட்டரில் புரோபிகோனசோல் 1 மில்லி லிட்டர் அல்லது இமிடாக்ளோபரிட் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் 1 மில்லி ஒட்டும் திரவம் என்ற அளவில் மருந்து கலவையினை 3 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். இலைவழி நுண்ணூட்டச்சத்து தெளித்தல் முறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விநியோகிக்கக்கூடிய கரும்பு பூஸ்டரை ஏக்கருக்கு 45வது நாள் 1 கிலோவும் 60வது நாள் 1.5 கிலோவும் மற்றும் 75வது நாள் 2 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்க வேண்டும். மஞ்சள் சாகுபடியாளர்களே, மண்ணின் ஈரப்பதத்தினை பொறுத்து மஞ்சள் நடவு தொடர்ந்து செய்ய வேண்டும். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். வாழை சாகுபடியாளர்களே, மழையுடன் சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். வாழையில் வேர் தண்டு அழுகல் நோயின் தாக்கத்தை கண்காணிக்க வேண்டும். நோய் அறிகுறிகள் தென்பட்டால் கார்பார் ஆக்சி குளோரைடு பரிந்துரைக்கப்பட்ட அளவில் மண் நனைக்கும் முறையை பயன்படுத்த வேண்டும். திராட்சை சாகுபடியாளர்களே, தற்போதைய வானிலையை கருத்தில் கொண்டு மழைக்கால திராட்சை பயிரில் தாம்சன் ரகத்திற்கு 2 கணு அளவிலும் ஏனைய ரகங்களுக்கு 4 கணு அளவிலும் கவாத்து செய்ய வேண்டும். அதிகப்படியான பாசனத்தை தவிர்க்க வேண்டும். நோயால் பாதிக்கப்பட்ட தாவர பயிர்களை உடனடியாக அகற்றி அழிக்க வேண்டும். தென்னை விவசாயிகளின் கவனத்திற்கு, அனைத்து மரப்பயிர்களுக்கும் தூரிலிருந்து உள்நோக்கிய வட்டப்பாத்தி அமைத்து கோடை மழையினை வேர் பகுதியில் சேமிக்க வேண்டும். மழையினை பயன்படுத்தி ஒரு தென்னை மரத்திற்கு யூரியா, சூப்பர் பாஸ்பேட் மற்றும் மியூரட் ஆஃப் பொட்டாஷ் உரங்களை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் இட வேண்டும். தென்னையில் குறும்பை உதிர்வை தடுக்க தென்னை டானிக்கை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தண்ணீருடன் கலந்து வேர் மூலம் கட்ட வேண்டும். கால்நடைகள் வைத்திருப்போரின் கவனத்திற்கு, கோடை காலங்களில் பெறப்படும் மழையுடன் இடியும் மின்னலும் சேர்ந்து வரக்கூடும். எனவே கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகமான சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே கால்நடை மற்றும் கோழி கூடாரங்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும். நிலவும் வானிலையில் கறவை மாடுகளுக்கு பால் கறக்கும் முன் மடியை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் திரவத்தால் நன்கு கழுவுதல் மூலம் மடி வீக்க நோயினை தடுக்கலாம். கால்நடை கொட்டகைகளில் நீர் தேங்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தூய்மையான தீவனம் மற்றும் சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டும். கால்நடைகளை உலர்ந்த மற்றும் நல்ல காற்றோட்டம் உள்ள கொட்டகைகளில் பராமரிக்க வேண்டும்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940938335
1: அல்லது
2: 8222469549
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: புதுசா எங்களுக்கு நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்றவங்க அவங்களை ஒரு 6 மாசம் கழிச்சு மகளிர் திட்டம் இந்த சிஃப் லோன் அவங்களுக்கு நாங்க அவங்க குழு பேரை கொடுத்து வாங்கி கொடுத்துருவோம்.
0: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள். நேர்களே, இன்று மாலை 7:30 ஏறுமோறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வரும் ஞாயிறன்று திருச்சிராப்பள்ளியில் நடைபெறும் தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு குறித்து கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி குறித்து விளக்கம் தருகிறார் இயற்கை விவசாயி தமிழ் மாறன் அவர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத்தை இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் இலக்கிய செழுமை ஆகியவற்றின் மீது பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமதிப்பும் அன்பும் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் செல்லும் இடங்களிலெல்லாம் தமிழின் சிறப்பை பிரதமர் எடுத்துரைத்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் குறிப்பிட்டுள்ளார். திருக்குறளை மேலும் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பது பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த அரிய தொல்பொருட்களை மீட்கப்பட்டது என பிரதமர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதை திரு சி பி ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் காத்திருப்பு நேரத்தை குறைக்கும் வகையில் செயலி அடிப்படையிலான முன்பதிவு நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் நத்தம் கிராமத்தில் விவசாயிகளிடம் கலந்துரையாடிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் லஞ்சம் உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தனியார் பள்ளிகள் நியாயமான கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். கோவை வாவுசி மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பள்ளிகளின் உரிமம் மற்றும் புதுப்பித்தலுக்கான நடைமுறைகள் ஒற்றைச்சாளர முறை மூலம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து அரசு பள்ளிகளிலும் அடிப்படை வசதிகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தமிழகத்தில் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில நிர்வாகக் குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாவேக்க தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தவாறு ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச் செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். மாநிலத்தில் பரவலாக

0: மின்வெட்டு பிரச்சினை நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார். நிறைவேற்ற முடியாத தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக்கு தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உதகமண்டலம் நகரின் மேம்பாட்டுப் பணிகளுக்கு மத்திய அரசு அதிக முன்னுரிமை அளிப்பதாக பிஜேபி தேசிய துணைத் தலைவர் திரு அப்துல்லா குட்டி தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா நகரமான உதகையை மேலும் மேம்படுத்த மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் திரு நரேந்திரமோடி பெற்றிருப்பது வரலாற்று சாதனை என்று அவர் தெரிவித்தார். ஊழலற்ற நிர்வாகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வழங்கி வருவதால் மக்களின் ஆதரவை பெற்றுள்ளதாகவும், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்த முயல்வதாகவும் திரு அப்துல்லா குட்டி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இந்த ரயில் நிலையம் செயல்பாட்டுக்கு வந்து நேற்றுடன் 118 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய முகப்பு மற்றும் கட்டடக்கலை தன்மையை பாதுகாக்கும் அதேவேளையில் அதிநவீன வசதிகளை வழங்குவதே இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் நோக்கம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ரயில் நிலையங்களில் ஒன்றாக திகழும் எழும்பூர் ரயில் நிலையத்தின் 118 ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சிறப்பு கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, திருவள்ளூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, தருமபுரி, தேனி உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் நேற்று மாலை பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருவரிச் செய்திகள். ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு டேராடூனில் உள்ள ராணுவ பயிற்சி மைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 2 நாள் பயணமாக இன்று உத்தராகண்ட் மாநிலத்துக்கு செல்கிறார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று தஜிகிஸ்தான் புறப்பட்டுச் செல்கிறார். நாடு முழுவதும் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களை மேம்படுத்துவது தொடர்பான பணிக்குழுவின் முதலாவது கூட்டம் மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்தி சௌத்ரி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மன்னார்குடி மற்றும் உளுந்தூர்பேட்டை அருகே ஏற்பட்ட இருவேறு சாலை விபத்துகளில் உயிரிழந்த மாணவர்கள் 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் கட்டுமானப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி உரிய விலையில் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து மாநில அமைச்சர் திரு டி கே பிரபு தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் செயல்படுத்தப்படும் மின்னணு வேளாண் சந்தை திட்டம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். தேசிய அயோடின் குறைபாடு நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினமான ஜூன் 26ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 22ஆம் தேதி வரை www.sdaat.tngov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி கட்டுப்பாட்டு அறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து வேலை நாட்களிலும் செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை கண்ணகி நகர் சுகாதார மையத்தில் மக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் கலப்பு குழு பிரிவில் தீரஜ் பொம்மதேவரா, கும்கும் மோகத்து இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்த இணை அரையிறுதியில் ஜெர்மனியின் கேத்ரினா பவுர், மொரிட்ஸ் வெய்சர் இணையை வென்றது. இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது.

0: இறுதிச் சுற்றில் இந்திய இணை கொரியாவின் கிம் ஜே ஓ ஏஜின் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத்து இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நிலையத்தில் நேரம் 6:55.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல். உலக குழந்தை தொழிலாளர் தினத்தையொட்டி குழந்தைகள் உளவியல் நிபுணர் கே ரம்யா அவர்களோடு நேர்முகம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: இந்த கருத்தரங்கத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 5 மாநில முன்னோடி விவசாயிகள், 4 தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் வர்றதுனால
0: வரும் ஞாயிறு அன்று திருச்சிராப்பள்ளியில் நடைபெறும் தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி குறித்து விளக்கம் தருகிறார் இயற்கை விவசாயி தமிழ் மாறன் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
1: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலா நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஒரு 4 முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலா சொல்லலான் இருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய உடம்பை வந்து சீராக வச்சுக்கணும். சரியான உணவு, நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை வந்து ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நம்மளை சுற்றி இருக்கவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை. நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி, அந்த ஆன்மீகத்தோட கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதில் மனதை அமைதியாக வச்சுக்கிறது. இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் பண்ணீங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை நீங்களே மருத்துவராக இருந்து நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான இதாக நான் சொல்ல விரும்புகிறேன்.
2: அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேரம் காலை 7 மணி. நாம அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நேயர்து நான் உங்க RJ மேஸ்ரீ.

0: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல பேக் டு பேக் 3 பாடல்கள் கேட்டோம். முத பாட்டு குரு படத்திற்காக எஸ் ஜானகி பாடினது, பாடல் ஆசிரியர் பஞ்சவருணாச்சலம், இசை இளையராஜா. ரெண்டாவது படத்திலிருந்து பாட்டு கேட்டோம், எங்கள் தாய்க்குளமே வருக படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடினது, இசை சந்திரபோஸ். மூன்றாவதா சாதனை படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடின பாட்டு கேட்டோம், பாடல் ஆசிரியர் புலமை பித்தன், இசை இளையராஜா. வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல தினமும் ஒவ்வொரு ஜி கே க்வெஸ்சன் கேட்போம் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கான க்வெஸ்சன், நுகர்வோர் குறை தீர்ப்பதற்கான செயற்கை நுண்ணறிவு வசதி கொண்ட டிஜிட்டல் தளத்தினுடைய பேர் என்ன? நுகர்வோர் குறை தீர்க்கும் போது அதுக்காக ஏஐ வசதி கொண்ட ஒரு டிஜிட்டல் தளம், ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணியிருக்கிறாங்க, அதனோட பேர் என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கான கேள்வி. சரியான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கும், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்க்கும் உங்களுடைய பதில்களை சொல்லலாம். நேர்களே, இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில வெள்ளி மின்னல், உலக குழந்தை தொழிலாளர் தினத்தையொட்டி குழந்தைகள் உளவியல் நிபுணர் கே ரம்யா அவர்களுடன் நேர்முகம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அசாம், நாகாலாந்து மாநிலங்களின் எல்லைப்பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு தொடர்பான பணிகளை எளிதாக்கும் வகையில் மத்திய அரசுக்கும் இவ்விரு மாநிலங்களுக்கும் இடையே முத்தரப்பு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா, இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவித்தார். வடகிழக்கு பகுதியில் எண்ணெய், எரிவாயு உள்ளிட்டவை மட்டுமின்றி கனிம வளமும் அதிகளவில் உள்ளதாக கூறினார். தற்போதைய ஒப்பந்தத்தின் மூலம் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி திறன் இப்பகுதியில் 10 மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2019 முதல் வடகிழக்கு பகுதி தொடர்பாக 12 வெவ்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தங்கள் வன்முறையை குறைத்து அமைதியை ஏற்படுத்தி வளர்ச்சியை அதிகரித்துள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி, அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா, நாகாலாந்து முதலமைச்சர் திரு நெஃப்யூ ரியோ ஆகியோர் கலந்து கொண்டனர். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உலகளாவிய வளர்ச்சி குறித்த மாநாட்டில் காணொலி மூலம் பேசிய அவர், நாடுகளுக்கிடையான மோதல்கள் வளரும் நாடுகளையே அதிகம் பாதிப்பதாக கூறினார். நிலையான வளர்ச்சியை உறுதி செய்ய அதிக ஒத்துழைப்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். உலகளாவிய சிக்கல்களின் தாக்கங்களை இந்தியாவும் எதிர்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமையால் இந்தியா கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா தொடர்ந்து நீடிக்கிறது என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் பொருளாதாரம் 7% என்ற வலுவான நிலையில் வளர்ச்சியடையும் என கணிப்புகள் தெரிவிப்பதை திருமதி நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டினார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் தலைமையில் நடைபெற்ற இந்த காணொலி வாயிலான கூட்டத்தில் G7 நாடுகளின் பிரதிநிதிகளும் பிரேசில், சீனா உள்ளிட்ட நாடுகளின் அமைச்சர்களும் பங்கேற்றனர். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச முதலீடுகள் தொடர்பான மாநாட்டின் நிறைவு அமர்வில் பேசிய அவர், இந்தியா மேற்கொண்டு வரும் தடையற்ற பொருளாதார ஒப்பந்தங்கள் வளர்ச்சியை அதிகரித்து பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்றார். வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தங்கள் இருதரப்புக்கும் பெரிய அளவில் பயனளிக்கும் என்று கூறினார். இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மிகப்பெரிய ஒப்பந்தம் என்று அவர் தெரிவித்தார். இதில் 4 நாடுகளிலிருந்து மட்டும் 15 ஆண்டுகளில் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் 10 லட்சம் புதிய நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும்

0: அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 3.5 ஆண்டுகளில் 38 நாடுகளை உள்ளடக்கிய வகையில் 9 தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் செல்கிறார். அங்கு அந்நாட்டு அமைச்சர்கள் மற்றும் தொழில்துறையினரை சந்தித்து திரு பியூஷ் கோயல் பேச்சு நடத்தவுள்ளதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. பின்லாந்துடன் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் நேற்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திருமதி எலினா வாலன்டினை சந்தித்து பேசினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், முக்கிய கனிமங்கள், 6G தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி, விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். பின்னர் அங்கு நடைபெற்ற மாநாடு ஒன்றில் பேசிய அவர், உலக அளவில் நிலவும் பதற்றத்தை தணிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த மாநாட்டுக்கிடையே பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டப், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியுறவு இணை அமைச்சர் திரு லானா நுசபே ஆகியோருடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாட்டில் உயர்கல்வி நிறுவனங்களில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை அமைக்க மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே நேற்று அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவை தொடர்ந்து குவாண்டம் தொழில்நுட்பமும் வரும் காலத்தில் முக்கியத்துவம் பெறும் என்று கூறினார். அடுத்த சில ஆண்டுகளில் நாட்டில் செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில் 10 லட்சம் பணியாளர்கள் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தேவையை பூர்த்தி செய்ய அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறை தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இத்துறையில் தனியார் துறைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதன் மூலம் குறுகிய காலத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் என்றார். முன்பு இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் மிக குறைவாக இருந்தன என்றும் தற்போது அது 400 கடந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிறுவனங்கள் விண்வெளி தொழில்நுட்பங்கள் தொடர்பாக பல்வேறு தீர்வுகளை உருவாக்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் உலகளாவிய விண்வெளி பொருளாதாரத்தில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டுமென்றும் திரு ஜிதேந்தர் சிங் கேட்டுக்கொண்டார். நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியா உலகின் 2வது பெரிய உற்பத்தியாளராக உள்ளது என்று கூறினார். இத்துறை சார்ந்து பல லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் மின் உற்பத்தி பெருமளவு நிலக்கரியை சார்ந்துள்ளது என்று அவர் கூறினார். இந்தியாவில் பரந்த அளவில் நிலக்கரி வளம் இருந்தாலும் தேவை அதிகம் உள்ளதால் இறக்குமதி சார்பு நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இறக்குமதி சார்பு நிலையை குறைக்க நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களுக்கு ஊக்கமளிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் ஒரு பகுதியாக 46,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வாயுவாக்கல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இத்திட்டம் நாட்டின் எரிசக்தி பயணத்தில் திருப்பு முனையாக அமையும் என்றும் பெரிய அளவிலான வாயுவாக்கல் திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டம் இந்தூரில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் வேளாண் துறையில் ஒத்துழைப்பு, சந்தை வாய்ப்புகள், மண்வள வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெறவுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. வலுவான கட்டமைப்புடன் கூடிய நகரங்களை உருவாக்குவதில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பு என்ற கருப்பொருளில் இந்த 2 நாள் மாநாடு நடைபெறுகிறது. இதனை தொடங்கி வைத்து பேசிய மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் நகர்ப்புற மேம்பாட்டில் வலுவான ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். இந்தியாவில் பருவநிலை மாற்றம், பேரிடர்களை தாங்கும் திறன் ஆகியவற்றை கொண்ட நகர்ப்புற உள்கட்டமைப்புகளை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு மனோகர்லால் தெரிவித்தார். நாடு முழுவதும் 99% ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே துணை இணையமைச்சர் திரு சோமனா கூறியுள்ளார். கோவாவில் மட்கோன் கார்வார் இடையிலான ரயில் சேவையை நேற்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ரயில்வே கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் நவீனமயமாக்கவும் அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக

0: திரு சோமனா கூறினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்காவை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்ற இப்போட்டியில் அந்த அணி 2-0 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வென்றது. தென்கொரியா செக் குடியரசு இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. பர்மிங்காம், பிரிஸ்டல், லண்டன் உள்ளிட்ட 6 நகரங்களில் இப்போட்டி நடைபெறுகிறது. பர்மிங்காமில் இன்று நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி இலங்கை அணியை எதிர்கொள்கிறது. 14 தேதி நடைபெறும் தனது முதல் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கும் இந்திய துப்பாக்கிச் சுடும் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மனுபாக்கர் உள்ளிட்ட 30 வீரர் வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: என்றும் நீங்கள்

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல. இன்னைக்கான வானிலை எப்படி இருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமா 29 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருப்பூர்ல குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸ், அதிகபட்சமா 32 டிகிரி செல்சியஸ். ஈரோட்ல குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸும் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமா பதிவாக வாய்ப்பு இருக்கு. சேலத்திலையும் குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸ், அதிகபட்சமா 33 டிகிரி செல்சியஸ் ஆகும். பாலக்காட்டில் குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமா 28 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஊட்டியில குறைந்தபட்சமா 17 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமா 20 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க.

கேட்டு பாட்டு நாளை உனது நாள் படத்திற்காக கேஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடினது. பாடல் ஆசிரியர் நா காமராசன், இசை இளையராஜா. வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம்

0: காந்தி அஞ்சலி.
1: அண்ணல் காந்தியடிகள் தமது சுயசரிதியான சத்திய சோதனையில் 5 பாகத்தில் ஒப்பந்த தொழிலாளி முறை ஒழிப்பு என்ற தலைப்பில் எழுதியதிலிருந்து என் சுற்றுப்பிரயாணத்தை பம்பாயிலிருந்து ஆரம்பித்தேன். ஏகாதிபத்திய பிரஜா உரிமை சங்கத்தின் ஆதரவில் அங்கே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த ஜஹாங்கீர் பெடிட் ஒப்புக்கொண்டார். அக்கூட்டத்தில் கொண்டு வர வேண்டிய தீர்மானத்தை தயாரிப்பதற்காக அச்சங்கத்தின் நிர்வாக கமிட்டி முதலில் கூடியது. டாக்டர் ஸ்டான்லி ரீட், ஸ்ரீ லல்லுபாய் சாமலாதாஸ், ஸ்ரீ நடராஜன், பெடிட் ஆகியவர்கள் கமிட்டி கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள். ஒப்பந்த தொழிலாளர் முறையை எந்த காலத்திற்குள் நீக்க வேண்டும் என்று சர்க்காரை கேட்பது என்பதை பற்றிய விவாதம் நடந்தது. 3 யோசனைகள் கூறப்பட்டன. முடிந்தவரையில் சீக்கிரமாக ரத்து செய்வது, ஜூலை 31 ரத்து செய்வது, உடனே ரத்து செய்வது என்பவையே அந்த 3 யோசனைகள். குறிப்பிட்ட ஒரு காலத்திற்குள் அரசாங்கம் நமது கோரிக்கைக்கு இணங்க தவறிவிட்டால் அதன் பிறகு என்ன செய்வது என்பதை நாங்கள் அப்போது முடிவு செய்ய இயலும் என்ற நிலையில் திட்டமான தேதி ஒன்றை குறிப்பிட்டுவிட வேண்டும் என்று கூறினேன். உடனே ரத்து செய்துவிட வேண்டும் என்பதை ஸ்ரீ லல்லுபாய் கூறினார். ஜூலை 31 விட மிக குறைந்த காலத்தையே உடனே என்ற சொல் குறிக்கிறது என்றார் அவர். உடனே என்ற சொல்லை மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நான் விளக்கினேன். அவர்கள் ஏதாவது செய்யும்படி பார்க்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் இன்னும் திட்டவட்டமான சொல் அவர்களுக்கு வேண்டுமென்றேன். உடனே என்ற சொல்லுக்கு ஒவ்வொருவரும் அவரவர்கள் இஷ்டம் போல வியாக்கியானம் செய்து கொள்வார்கள். அரசாங்கம் ஒரு வழியிலும் மக்கள் மற்றொரு வழியிலும் பொருள் கொள்ளுவர். ஜூலை 31 என்பதை யாரும் தவறாக புரிந்து கொண்டு விடுவதற்கு

இல்லை, அதே தேதிக்குள் ஒன்றும் செய்யப்படவில்லை என்றால் நாம் மேற்கொண்டும் செய்ய வேண்டியதை கவனிக்க முடியும் என்றேன். என்னுடைய வாதத்தில் நியாயம் இருப்பதை டாக்டர் ரீட் கண்டுகொண்டார். முடிவாக ஸ்ரீ லல்லுபாயும் சம்மதித்தார். அம்முறையை ரத்து செய்வதை அறிவித்துவிட வேண்டும் என்பதற்கு ஜூலை 31 தேதியை இறுதியாக நிர்ணயித்தோம். அதே மாதிரி பொதுக்கூட்டத்திலும் ஒரு தீர்மானம் நிறைவேறியது. இந்தியா முழுவதிலும் நடந்த பொதுக்கூட்டங்களும் இதே போன்று தீர்மானம் செய்தன. வைஸ்ராயிடம் பெண்கள் தூதுகோஷ்டி ஒன்று போவதற்கு ஏற்பாடு செய்வதில் முழு ஸ்ரத்தையையும் ஸ்ரீமதி ஜெய்ஜி பெடிட் எடுத்துக்கொண்டார். பம்பாயிலிருந்து தூது சென்ற பெண்களில் லேடி டாட்டா, காலம் சென்ற தில்ஷாத் பீகம் ஆகியோர்களின் பெயர்கள் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அத்தூதுகோஷ்டி சென்றதால் அதிக நன்மை ஏற்பட்டது. நம்பிக்கை ஏற்படும் வகையில் வைஸ்ராய் அத்தூதுகோஷ்டிக்கு பதில் சொன்னார். கராச்சி, கல்கத்தா முதலிய அநேக இடங்களுக்கு நான் சென்றேன். அங்கெல்லாம் சிறப்பான பொதுக்கூட்டங்கள் நடந்தன. இங்கும் எல்லையற்ற உற்சாகம் இருந்தது. இதுபோலெல்லாம் இருக்குமென்று கிளர்ச்சியை ஆரம்பித்தபோது நான் எதிர்பார்க்கவில்லை. அந்த நாளில் நான் தனியாகவே பிரயாணம் செய்தேன். ஆகையால் அற்புதமான அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டன. இரகசிய போலீசார் என் பின்னால் வந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒழிப்பதற்கு என்னிடம் எதுவுமே இல்லாததால் அவர்கள் என்னை தொந்தரவு செய்யவில்லை. அவர்களுக்கும் நான் எந்தவிதமான கஷ்டமும் கொடுக்கவில்லை. அதிர்ஷ்டவசமாக நான் அப்போது மகாத்மா பட்ட முத்திரையை பெற்றுவிடவில்லை. ஆனால் என்னை தெரிந்த இடங்களில் மக்கள் அப்பெயரை சொல்லி கோஷிப்பது சர்வசாதாரணமாக இருந்தது. ஒரு சமயம் இரகசிய போலீசார் பல ஸ்டேஷன்களிலும் என்னை தொந்தரவு செய்துவிட்டார்கள். என்னிடமிருந்த டிக்கெட்டை காட்டச் சொல்லி அதன் நம்பரை குறித்து கொண்டார்கள். நானோ அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உடனே பதில் சொல்லி வந்தேன். என்னுடன் அந்த வண்டியில் இருந்த பிரயாணிகள் நான் யாரோ சாது என்று எண்ணிக்கொண்டு விட்டார்கள். ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் நான் தொந்தரவு செய்யப்படுகிறேன் என்பதை கண்டதும் அவர்கள் ஆத்திரமடைந்து இரகசிய போலீசாரை திட்டினார்கள். அனாவசியமாக அந்த சாதுவை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இந்த பாதகர்களிடம் உங்கள் டிக்கெட்டை காட்டாதீர்கள் என்றும் அவர்கள் எனக்கு கூறினார்கள். என்னுடைய டிக்கெட்டை அவர்களிடம் காட்டுவதில் எனக்கு கஷ்டம் எதுவும் இல்லை. அவர்கள் அவர்களுடைய கடமையை செய்கிறார்கள் என்று நான் சாந்தமாக அவர்களுக்கு சமாதானம் கூறினேன். ஆனால் பிரயாணிகள் சமாதானம் அடையவில்லை. என்னிடம் மேலும் மேலும் அனுதாபம் கொண்டார்கள். ஒரு பாவமும் அறியாதவர்கள் இவ்விதம் தொந்தரவு செய்யப்படுவதை பலமாக கண்டித்தார்கள். ஆனால் இரகசிய போலீசாரின் தொல்லை பெரிய தொல்லை அல்ல. உண்மையான கஷ்டமெல்லாம் 3ஆம் வகுப்பு பிரயாணம்தான். லாகூரிலிருந்து டெல்லிக்கு போன போதுதான் எனக்கு மிகுந்த கஷ்டமான அனுபவம் ஏற்பட்டது. கராச்சியிலிருந்து லாகூர் வழியாக கல்கத்தாவுக்கு போய்க் கொண்டிருந்தேன். லாகூரில் வண்டி மாறி ஏற வேண்டும். வண்டியில் கொஞ்சமும் இடம் கிடைக்கவில்லை. வண்டி நிறைய கூட்டம் இருந்தது. வண்டிக்குள் ஏற முடிந்தவர்கள் இடித்து தள்ளிக்கொண்டு பலவந்தமாக ஏறியவர்களே. கதவுகள் பூட்டப்பட்டிருந்த வண்டிகளில் ஜன்னல் வழியாக சிலர் ஏறி குதித்தார்கள். பொதுக்கூட்டத்திற்கு குறிப்பிட்டிருந்த தேதியில் நான் கல்கத்தாவுக்கு போய் சேர்ந்தாக வேண்டும். இந்த வண்டியை நான் விட்டுவிட்டால் உரிய காலத்தில் நான் கல்கத்தா போய் சேர முடியாது. உள்ளே புகுந்துவிட முடியும் என்ற நம்பிக்கையெல்லாம் விட்டுவிட்டேன். நான் ஏறிக்கொள்ளுவதை அனுமதிக்க யாரும் தயாராக இல்லை. நான் இவ்விதம் திண்டாடுவதைக் கண்ட ஒரு போர்ட்டர் என்னிடம் வந்து, எனக்கு 12 அணா கொடுங்கள், நான் உங்களுக்கு ஒரு இடம் தேடி தருகிறேன் என்றார். சரி, எனக்கு இடம் தேடி கொடுத்து விட்டால் உமக்கு 12 அணா தருகிறேன் என்றேன். அந்த வாலிபர் வண்டி வண்டியாக போனார். பிரயாணிகளை கெஞ்சி கேட்டார். ஆனால் ஒருவர் கூட அவர் கெஞ்சலுக்கு செவி சாய்க்கவில்லை. ரயில் புறப்படவிருந்த சமயத்தில் சில பிரயாணிகள், இங்கே இடம் கிடையாது, வேண்டுமானால் அவரை உள்ளே தள்ளு, அவர் நின்று கொண்டுதான் வர வேண்டும் என்றார்கள். என்ன சொல்கிறீர்கள் என்று வாலிப போர்ட்டர் என்னை கேட்டார். நான் உடனே சம்மதித்தேன். என்னை அவர் அப்படியே தூக்கி ஜன்னல் வழியாக உள்ளே தள்ளினார். இவ்வாறு உள்ளே புகுந்தேன். போர்ட்டரும் 12 அணா சம்பாதித்து விட்டார்.

0: ಗಾಂಧಿ ಅಂಜಲಿ.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம்
3: இன்று
4: உலக குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான நாள். உலக அளவில் 13.8 கோடி குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களாக உள்ளதாகவும் இவர்களில் ஏறக்குறைய

5.4 கோடி பேர் அபாயகரமான வேலைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறுகிறது ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு ஆய்வு. இவ்வகையான குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்து குழந்தைகளை அதிலிருந்து மீட்டு தரமான கல்வி, அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, குழந்தைகள் வேலைகளில் ஈடுபடா வண்ணம் குடும்ப பெரியவர்களுக்கு போதுமான வாழ்வாதாரம், வலுவான சட்டங்களை உருவாக்கி அமல்படுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்க அழைப்பு விடுக்கும் வகையில் ஒவ்வொரு

0: வலுவான சட்டங்களை உருவாக்கி அமல்படுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்க அழைப்பு விடுக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12 தேதி உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு குழந்தை தொழிலாளர் முறைக்கு சிவப்பு அட்டை, குழந்தைகளுக்கு நியாயமான வாய்ப்பு, பெரியவர்களுக்கு கண்ணியமான வேலை என்கிற மையக்கருத்தில் உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
1: இன்று

0: கருப்பு வெள்ளி படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடினது, பாடலாசிரியர் காளிதாசன், இசை தேவா. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இன்னைக்கான கேள்விக்கு நிறைய நேயர்கள் சரியான பதில் கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில அவங்களோட பேர்லாம் படிச்சிடலாமா? கோணமலை ஆனந்தன், மூக்கனூர் சண்முக நகர்லேருந்து கீதா ரஞ்சினி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சிறுமுகையிலிருந்து சோமு கலைவாணி, கணேஷ்மூர்த்தி சிறுமுகை, பிரமிளா சென்னை அலிநகரம், மகாதேவன், வி பிரபு ராஜபாளையம், வி ஐயனார் முதுகுடி, சங்கர் ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரியிலிருந்து, பீடம்பள்ளி வாசுதேவன், நீங்களே சொல்லுங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சையத் ரசூல். கண்டிப்பா நாங்கள் சொல்றோம், நிகழ்ச்சியினுடைய நிறைவுல சொல்லிடலாம். நங்கவள்ளி ராஜாராம் அவர்களை தொடர்ந்து கலை ஹேமா, சண்முக சுந்தரம், ராஜேஸ்வரி தக்கலூர்ல இருந்து பதில் கொடுத்திருக்காங்க. சிங்கானலூர் ஜெயலட்சுமி மனோகரன், வீரதுரை அரியலூர், ஹோப் காலேஜ் பிரணயாகுகன், கணியூர் அண்ணாதுரை பதில் கொடுத்திருக்கிறாரு. செந்தில் பிரபு, திவ்யபாரதி மூக்கனூர்ல இருந்து, கவுண்டம்பாளையம் லாவண்யா சரியான பதிலோடு இணைஞ்சிருக்கிறாங்க. சௌமியா பூபனா கொழுமங்கொண்டான்ல இருந்து, யஷ்வந்த், பிரணிதன், ராதிகா, முத்துக்குமார் வெள்ளிக்குப்பம்பாளையம், திருப்பூர் கணபதி பாளையத்திலிருந்து யசோதா கோவிந்தராஜ், ரமணி முதலிப்புதூர், சுதாகர் ஜீவா, பிரகாசம் ஞானாம்பிகை போகம்பட்டியிலிருந்து, கண்ணையன் ராமசாமி, கஞ்சம்பட்டி பார்வதி, கணபதி, குஹன் நஞ்சுண்டாபுரம், ராயப்பன் ரெஜி ஜெஃப்ரி, அதை தொடர்ந்து அன்னபூர்ணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர்ல இருந்து பதில் கொடுத்திருக்காங்க. ட்ரை பண்ணியிருக்காங்க, இட்ஸ் ஓகே, நீங்க மறுபடியும் இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம் சரியான விலையை. சண்முக சுந்தரம் ரமண முதலிப்புதூர்ல இருந்து பதில் கொடுத்திருக்காங்க. அவினாஷி பிரபு, தேவி, ஸ்ரீ சாய், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், வாணி லட்சுமி, முத்துகிருஷ்ணன் அவினாசியிலிருந்து, கே என் பாளையம் பேச்சுமுத்து, திருப்பூர் வெளியங்காடு, கீர்த்தி, மகேஸ்வரி, ஹரீஷ், சிந்து, குஹன் கோத்தகிரியிலிருந்து, தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி, விஸ்வம் அறந்தாங்கி, மகேஸ்வரி, கனகராஜ், இந்து, மல்லீஸ்வரி சாமுண்டிபுரம், மனோ, கிறிஷ் ரெட்ஃபீல்ட்ஸ்ல இருந்து, பூபதி ராஜேந்திரன் மூக்கனூர், மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா பெரியவதம்பச்சேரி, மனவை சந்திரசேகர் பார்த்திபன் முயற்சி செஞ்சிருக்கிறாரு. அவரை தொடர்ந்து தென்பொன்முடியிலிருந்து நாகமணி, பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், தேவராயபுரத்திலிருந்து ராஜா, செங்கல்பட்டு லக்ஷ்மணன் பதில் கொடுத்திருக்காங்க. கண்ணப்பன் பழனிசாமி, வெங்கடேஷ் பெருமாள், ஜெயபால் சரியான பதிலோடு நினைச்சிருக்காங்க. பிரேமா வெள்ளியங்கிரி, கருமத்தம்பட்டி, மூக்கனூர் சண்முகா நகர், சிவகுமார் மலர்குடி, ஜெகநாதன் புலக்கட்டுப்பாளையம், தீபிகா புலவாடி, சிவானந்தா காலனியிலிருந்து எஸ் பழனி, இன்னும் நிறைய நேயர்கள் சரியான பதிலோட இணைஞ்சிருக்காங்க. கேட்டுட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள். நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி கோடை வயல் அக்னி நட்சத்திர வயல் முடிஞ்சு இப்ப அங்கங்க பரவலா மழை வந்துட்டு இருக்கு. இந்த மழை நீர் தேங்கி இருக்கிற இடங்கள்ல இருந்துதான் கொசுக்கள் உற்பத்தி ஆகி மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா போன்ற பல்வேறு நோய்களை நமக்கு பரப்புது. அதனால நம்ம வீடுகளையும் நம்ம வீட்டை சுத்தியும் மழை நீர் தேங்காம பாத்துக்கணும். நம்ம வீட்டை சுத்தி டயர்கள், வாளிகள், பூந்தொட்டிகள்ல தண்ணீர் தேங்கி இருந்தா அதை அப்பப்ப அப்புறப்படுத்தி சுத்தமா வச்சுக்கணும். வீடுகளை சுத்தி தேவையற்ற பொருட்களை போட்டு வைக்கிறத தவிர்க்கணும். ஒருவேளை அப்படி தேவையற்ற பொருட்களை நாம போட்டு வச்சிருந்தா உடனே அதை அப்புறப்படுத்திடணும். ஏன்னா இந்த பொருட்கள்ல மழைநீர் தேங்கி அதுல கொசுக்கள் முட்டையிட்டு பல்கி பெருகிடும். அதே போல நீர்நிலைகளிலும் சாக்கடைகளிலும் குப்பைகளை கொட்டுவதை தவிர்ப்பதன் மூலமாகவும் கொசுக்கள் உற்பத்தியாவதை தவிர்க்க முடியும். நம்ம வீட்டுக்கு முன்னாடி திறந்த நிலையில இருக்கிற கழிவுநீர் கால்வாய்கள்ல தண்ணீர் தேங்காமலும் குப்பைகள் சேராமலும் பார்த்துக்கொள்ள வேண்டும். முடிந்த அளவு கழிவுநீர் கால்வாய்களை ஸ்லாப் போட்டு மூடிய நிலையில் வைத்திருக்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம். குடிநீர் தொட்டிகளை பாதுகாப்பாக மூடி வைத்திருப்பதன் மூலம் கொசுக்களின் உற்பத்தியை தடுக்கலாம். ஏன்னா கொசு முட்டைகளிலிருந்து வெளியேறும் லார்வாக்களுக்கு அவை வளர நல்ல தண்ணீர் அவசியமாகிறது. எனவே நமது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதன் மூலமாக கொசுக்களின் பெருக்கத்தை குறைத்து நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

ராகம் தேடும் பல்லவி படத்திற்காக பாட்டு கேட்டோம். பாடலை எழுதி இசையமைச்சவர் டி ராஜேந்தர். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம நினைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். கோயம்புத்தூர் ஆரஸ்புரம் பாரதி வித்யா பவன் வளாகத்தில் இன்று மாலை 6 மணிக்கு பகவத்கீதை பற்றிய சொற்பொழிவு நடைபெறவுள்ளது. இருகூர் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி செய்யறதுனால இன்னைக்காலையில 9 மணியிலிருந்து மாலை 5 மணி

0: மணி வரைக்கும் மின் விநியோகம் தடைபடக்கூடிய இடங்கள் இருகூர், ஒட்டர்பாளையம், பள்ளவாளையத்தின் ஒரு பகுதி, கண்ணம்பாளையத்தின் ஒரு பகுதி, வெங்கடாபுரம், கோல்டுவின்ஸினுடைய ஒரு பகுதி, ஒண்டிப்புதூர், ராவத்தூர், சிந்தாமணிப்புதூர், சின்னியம்பாளையத்தின் ஒரு பகுதி, தொட்டிப்பாளையத்தினுடைய ஒரு பகுதி, அத்தப்பகவுண்டன்புதூர். அதே மாதிரி சோமையாம்பாளையம் துணை மின் நிலையத்திலையும் பராமரிப்பு பணிகள் நடைபெறதுனால காலையில 9 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் தடைபடக்கூடிய இடங்கள் யமுனா நகர், காளப்பநாயக்கன் பாளையத்தின் ஒரு பகுதி, ஜிசிடி நகர், லூனா நகர், கணுவாய் தடாகம் ரோடு, சோமையாம்பாளையம், அகர்வால் ஸ்கூல் ரோடு, சேரன் இண்டஸ்ட்ரியல் பகுதி, கேஎன்ஜி புதூர், வித்யா காலனி, சாஜ் கார்டன், ஆசிரியர் காலனி, விஎம்டி காலனி, நமிதா கார்டன், அப்துல் கலாம் காலனி மற்றும் மேகலாமணி ரோடு. இந்த இடங்கள் எல்லாமே மின் விநியோகம் தடைப்படும். இன்னைக்கான கேள்விக்கு இன்னும் நிறைய நேயர்கள் சரியான பதில் கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய பேர் அப்படியே படிச்சிருவோமா? ஓகே. அவினாசி ராயம்பாளையத்திலிருந்து பாலசுப்ரமணியம், வியநிலங்கோ சாமிச்செட்டிப்பாளையம், காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம், பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு, பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் இளமாறன், தாசப்பட்டி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு இணைஞ்சிருக்கிறாங்க. கூடவே வந்து கோணவக்கரை கண்ணன் கோத்தகிரியிலிருந்து, சாமிச்செட்டிப்பாளையம் கிருஷ்ணராஜ், பூளவாடி உதயகுமார் பானுமதி, குருவாயூரப்ப நகர்லிருந்து பிரபஞ்சன், சுதீஷ் கோத்தகிரியிலிருந்து பதில் கொடுத்திருக்காங்க, சுமதி கனகராஜ், மனோஜ் பூமிகா, கணேசமூர்த்தி சூலூர், துரைசாமி ஜமீன் ஊத்துக்குழி, தொட்டாம்பாளையத்திலிருந்து ரவி செல்வி, ஆலங்கொம்பு தண்ணீர் தடம் விஜயகுமார், கருவலூர் சாமுவேல், சண்முகசுந்தரம் விநாயகபுரத்திலிருந்து ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி, மூர்த்தி குடோன், தங்கவேல், அழகு, கண்ணப்பன் இவங்க எல்லாரும் சேர்ந்து பதில் கொடுத்திருக்கிறாங்க. கோவிந்தராஜ், மாரிச்செட்டிப்பதி அவங்களோட, பழனிசாமி, காளியப்பன், காளியப்பன் பாளையம், ஈரோடு மாவட்டம் அவங்களும் பதில் கொடுத்திருக்காங்க. மஞ்சுளா தர்ஷன், கீதா வெள்ளிக்குப்பம் பாளையத்திலிருந்து, கூட சங்கரேஸ்வரனும் பதில் கொடுத்திருக்காங்க. கீதா முடப்பலூர் ஒரு பெரிய வணக்கத்தோட நிகழ்ச்சியில் இணையறாங்க. இன்னைக்கான கேள்வி மீண்டும் ஒரு முறை நம்ம சொல்லிடலாம். நுகர்வோர்களுடைய குறை தீர்ப்பதற்காக ஏஐ வசதி கொண்ட ஒரு டிஜிட்டல் தளத்தை நம்மளுடைய விவகாரங்கள் துறை, நுகர்வோர் விவகாரங்கள் துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அவங்க வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். நுகர்வோர் குறைபாடுகளை தீர்க்கறதுக்கும் வழக்குகளை பதிவு செய்யறதுக்கும் இந்திய அரசாங்கத்தால உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் தளம் தான் இ ஜாக்ருதி அப்படிங்கிறது. இது இன்னைக்கான கேள்விக்கு பதிலும் இ ஜாக்ருதி அப்படிங்கறதான். இது காகிதம் இல்லாத டிஜிட்டல் தளத்திற்காக முக்கியமா உருவாக்கப்பட்டுச்சு. நுகர்வோர் விவகாரங்கள் துறையின் கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் இது கீழே செயல்படக்கூடிய இந்த போர்ட்டல் புகார்களை எளிமையாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் நிர்வகிக்க உதவுது. இதனுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா இ ஃபைலிங். நுகர்வோர் நீதிமன்றங்களுக்கு போகாம வீட்டில இருந்தபடியே ஆன்லைன் மூலமா நம்ம வந்து புகார்களை எல்லாம் பதிவு செய்யலாம். முன்னாடியும் நிறைய போர்ட்டல்ஸ் இருந்தது, இ தாக்கில், ஓசிஎம்எஸ், NCDRC, CMS மற்றும் கான்போனட். இதுல இருக்கக்கூடிய எல்லா சேவைகளையும் ஒன்னா ஒரே ஏஐ தளத்துல வைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த இ ஜாக்ருதி அப்படிங்கிற தளத்தை இயக்கப்பட்டிருக்குது. நம்மளுடைய வழக்கினுடைய தற்போதைய நிலை, கேஸ் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, விசாரணை பட்டியல், நீதிமன்ற தீர்ப்பு, இதை எல்லாத்தையுமே எளிமையா நம்ம இந்த ஒரு தளத்துல பார்க்கலாம். ஆவணங்களை டிஜிட்டல் முறையில சரிபார்க்கறதன் மூலமா வழக்குகளை ரொம்ப விரைவா முடிக்க முடியும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த தளம் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
4: குவிஸ் டைம்.
1: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
5: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, குவிஸ் டைம், நேயர் நெஞ்சம். நிறைய பேரு நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
0: நேயர்களே,

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று மாலை 7:25-க்கு ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வரும் ஞாயிறன்று திருச்சிராப்பள்ளியில் நடைபெறும் தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி குறித்து விளக்கம் தருகிறார் இயற்கை விவசாயி தமிழ் மாறன் அவர்கள். இந்த ஒரு மணி நேரம் நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுது நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கண்டினியூ பண்றதுக்காக தமிழரசி லட்சுமணன் காத்திருக்காங்க. நன்றி நேயர்களே.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். பிரதமர் திரு நரேந்திரமோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சன், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது தாக்குதல் எதுவும் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தைப் போட்டியில் திரஜ் பொம்மதேவரா, கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: மகிழ்ச்சியான காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இந்த நாள் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட நிகழ்ச்சியில உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன்.

0: லவ் பேர்த் படத்துல இருந்து ஏ ஆர் ரமன் மியூசிக்ல மனோ பாடி இந்த பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வைரமுத்து.
1: என்றும் நீங்கள்
2: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
3: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
4: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிறைய நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மிஷின்ஸ் இருக்கும். அதாவது ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஒரே சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வாஷிங் மிஷின், ஏசி ரிமோட், டிவி ரிமோட், இதில் எல்லாம் ஆன் ஆஃப் பட்டன் ஒன்றே தான் இருக்கும். அதில் ஒரு சர்க்கிளும் உள்ள ஒரு கோடும் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் வந்து பவர் சிம்பிள். இது வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். அதாவது 1 மற்றும் 0 இந்த 2 எண்களால் ஆனது இந்த பவர் சிம்பல். இந்த கோடு 1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்

அப்படிங்கறத குறிக்கும். ஜீரோ அப்படிங்கிறது அதாவது சர்க்கிள் மாதிரி தெரியுது இல்லையா, இது வந்து ஆஃப் அப்படிங்கறத குறிக்கும். இது இரண்டும் சேர்த்து தான் பவர் சிம்பிள்ல நாம பார்க்குற அந்த சர்க்கிளும் ஒரு லைனும். நிறைய டிவைஸ்ல நம்ம பார்க்கலாம் இந்த பவர் பட்டன்ல ஒன் மற்றும் பூஜ்ஜியம் அப்படிங்கிறத குறிக்கும். கம்ப்யூட்டர் கோடு தான், பைனரி கோடு தான் நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த பவர் சிம்பிள்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை மனநல ஆலோசகர் சசிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டாரத்தில் சுய உதவிக் குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து மீண்டும் வணக்கம் கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் இணைவோம் நேயர்களே.

0: will intensify into the end of the year, potentially to historic strength. And with that, it's back to you, Sunil.
1: Thank you, Subhadra. And now, before we end the bulletin, the headlines once again. Centre signs historic tripartite MOU with Assam and Nagaland governments for exploration and production of crude oil and natural gas in the two states. Government issues advisory about growing threat of cyber criminals using artificial intelligence to bypass security systems and target financial infrastructure. External Affairs Minister S. Jaishankar calls for diversified supply chains and greater international cooperation amid ongoing conflicts. US President Donald Trump calls off new military strikes on Iran, citing breakthrough in talks to end war. Hosts England to take on Sri Lanka in opening match of ICC Women's T20 Cricket World Cup in Birmingham today. And in football, co-hosts Mexico beat South Africa 2-0 in inaugural match of FIFA World Cup 2026. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashwani Coimbatore 103 FM Kelunga Rasinga. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதாவது பாரம்பரியமாக மனிதர்களுக்கு, அதாவது நமக்கு வந்து ஆறறிவு இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இப்போ ஏழாவது புலன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க லண்டன் குயின் மேரி பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடற்கரை மணலில் இறை தேடும் மணல் கோழிகள் அப்படிங்கிற பறவைகள் மண்ணை தொடாமலேயே தூரத்திலிருந்தே அதுக்குள்ளே இருக்கிற புழுக்கள் இருப்பதாக மோப்பம் பிடிப்பது போல, மனிதர்களாலும் ஒரு பொருளை நேரடியாக தொடாமையே அதனுடைய இருப்பை உணர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வு நிரூபிச்சிருக்கு. இதற்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மனிதர்களை மணலுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கனசதுர பொருளை தேடுமாறு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து மணலுக்குள் தங்களுடைய விரல்களை லேசாக அசைத்த போது அந்த பொருளினுடைய அருகாமையில் மணலில் மிக மிக சிறிய மைக்ரோ அதிர்வுகள் ஏற்பட்டுச்சான். ஆச்சரியமூட்டும் விதமா என்ன நடந்திருக்குன்னா, மனிதர்கள் அந்த நுட்பமான அசைவுகளை தங்கள் விரல்களுடைய, அதாவது விரல்களின் மூலமா சரியா பிடித்து பொருள் எங்க மறைஞ்சிருக்கு அப்படிங்கறத துல்லியமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதற்காக ஏஐக்கும் மனிதர்களுக்கும் ஒரு போட்டியே நடந்திருக்கு. ஏஐ ரூபாவால் மறைஞ்சிருந்த அந்த பொருளை கண்டறிவதில் 40% துல்லியம் மட்டுமே பெற முடிஞ்சது. அதே நேரத்தில் மனிதர்கள் எந்தவித தொழில்நுட்ப உதவியும் இல்லாமல் 70.7% துல்லியத்துடன் பொருளை கண்டுபிடிச்சு ரூபாவை தோற்கடிச்சிருக்காங்க. இந்த ஆராய்ச்சி மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய கைவிரல்கள் நாம் நினைச்சதை விட மிகவும் சக்தி வாய்ந்தவை அப்படிங்கிறத இந்த ஆய்வு நிரூபிச்சிருக்கு. மனிதனுடைய ஏழாவது புலன் வந்து கற்பனை அல்ல, அது வந்து நிஜம்தான் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க இந்த ஆய்வு மூலமா.

பூவே உனக்காக திரைப்படத்துல இருந்து பாடல் கிட்டோம். எஸ் சி ராஜ்குமாரோடைய மியூசிக்ல டி எல் மகாராஜன், சுஜாதா, உன்னிகிருஷ்ணன், சுனந்தா பாடிய இந்த பாடல். பாடல் ஆசிரியர் பழனி பாரதி. வணக்கம். காமத்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நைட் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நகரத்தினுடைய ரொம்ப பெரிய பெரிய கட்டிடங்கள், செல்போன் டவர்ஸ், தொழிற்சாலை, புகைப்போக்கிகள், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உச்சியில் வந்து சிவப்பு விளக்குகள் ஒளிர்வதை நம்ம பார்த்துருப்போம். இது வெறுமனே அழகுக்கு தான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் மனித உயிர்களை காக்கும் மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு தான் இது. போக்குவரத்து எச்சரிக்கை விளக்குகள் அப்படின்னு சொல்லி இது வந்து அழைக்கப்படுது. சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு மற்றும் பல நாடுகளினுடைய விமான போக்குவரத்து விதிகளின்படி குறிப்பிட்ட உயரத்திற்கு, அதாவது 45 மீட்டர் அல்லது 150 அடிக்கு மேல் உள்ள எந்த ஒரு கட்டுமானத்திலும் இந்த விளக்குகள் கட்டாயம் பொருத்தப்படணும். இரவு நேரங்களில் மோசமான வானிலையிலும் தாழ்வாக பறக்கும் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் கட்டடத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளாவதை தடுக்கிறதுக்கு தான் இது வந்து பயன்படுது. அதே போல சிவப்பு நிறம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒளி நிறங்கள்லேயே சிவப்பு நிறத்திற்கு அலைநீளம் அதிகம். இதனால பனிமூட்டம், மழை அல்லது அடர்ந்த புகை, இது வந்து பார்வையாளர்களுக்கு பார்வைக்கு வந்து தடையா இருக்கும் இல்லைங்களா, அதை சமாளிக்க தான் இந்த சிவப்பு விளக்கு வந்து அச்சரிக்கை, அதாவது எச்சரிக்கை, அபாயம் எச்சரிக்கை அப்படிங்கிற குறியீடு வந்து இந்த சிவப்பு லைட் வந்து எரியுது. அதே போல தொடர்ந்து விளக்குகள் எரிவதனால ஏற்படும் ஒளி மாசை குறைப்பதற்காக நவீன கட்டிடங்களில் சென்சார்கள் பயன்படுத்தப்படுது. வானில் ஒரு விமானம் அந்த பகுதியை நெருங்கும் போது மட்டுமே இந்த விளக்குகள் ஒளிர தொடங்கும். பல கட்டிடங்கள் பகல் நேரத்தில் பிரகாசமான வெள்ளை நிற ஸ்ட்ரோப் விளக்குகளும் இரவில் சிவப்பு விளக்குகளும் ஒளிரும் இரட்டை அமைப்பும் பயன்படுது. ராணுவ விமானங்கள் இரவு நேரங்களில் நைட் விஷன் கண்ணாடிகளை பயன்படுத்தி பறக்கும். அவர்களுக்கு தெளிவாக தெரிவதற்காக தற்போது வரும் நவீன எல்இடி விளக்குகளும் மனித கண்களுக்கு தெரியாத அந்த அகச்சிவப்பு கதிர்களையும் சேர்த்து வழியிடுகின்றன. சுருக்கமாக சொல்ல போனால், இந்த சிவப்பு விளக்குகள் வானில் பயணிப்பவர்களுக்கு பாதுகாப்பான பாதையை காட்டும் நவீன கால கலங்கரை விளக்கம்னே சொல்லலாம்.

0: வான்மதி படத்துல இருந்து பாடல் கேட்டோம். தேவாவினுடைய இசையமைப்புல பி உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் பாடியிருந்தாங்க. பாடலாசிரியர் வாலி.
1: என்றும் நீங்கள்
2: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
3: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
4: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.

இது வந்து நம்முடைய பிரபஞ்சத்தினுடைய தொடக்க கால அதிர்வுகள் வந்து ஒட்டிட்டு இருக்கிறதா நமக்கு காமிக்குது அப்படிங்கிறாங்க. அடேங்கப்பா என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன ஆராய்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு நிகழ்ந்தப்போ அளப்பரிய ஆற்றலும் ஒளியும் உருவாச்சு. பிரபஞ்ச விரிவடைந்து குளிர்வடைய தொடங்கியதும் அந்த தொடக்க கால ஒளியினுடைய அலைநீளம் நீண்டு இன்று ஒரு நுண்ணலைகளா மாறியிருக்குன்னு சொல்றாங்க. இதற்கு அண்ட நுண்ணலை பின்னணி கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரேடியோவில் வந்து அலைவரிசை கிடைக்காத போது நம்ம கேட்கும் அந்த சத்தத்தில் சுமார் 1% இந்த பெருவெடிப்பினுடைய எச்சமான கதிர்வீச்சினால் ஏற்படுதுன்னு சொல்லப்படுது. 1965 ஆர்னோ பென்சியாஸ் அப்படிங்கிற அவரும் ராபர்ட் வில்சன் அப்படிங்கிறவரும் இந்த இரண்டு விஞ்ஞானிகளும் நியூ ஜெர்சியில ஒரு பெரிய ரேடியோ ஆண்டனாவை சோதிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு விசித்திரமான இறைச்சல் பின்னணியில தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்ததாம். அது வந்து நியூயார்க் நகரத்தினுடைய இறைச்சலா இருக்குமோ, இல்லாட்டி ஆண்டனால தங்கியிருந்த அந்த புறாக்களுடைய எச்சத்தால் ஏற்பட்ட சத்தமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டனாவை சுத்தமா கிளீன் பண்ணியும் பார்த்தாங்க. ஆனா அந்த ஊஷ் அப்படிங்கிற இறைச்சல் வந்து நிற்கவே இல்லையா, அந்த இறைச்சல் சத்தம் கேட்டுட்டே இருந்ததாம். இந்த சத்தம் வந்து பூமியில இருந்தோ நம்முடைய சூரிய குடும்பத்திலிருந்தோ வரல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய அனைத்து திசைகளில் இருந்தும் சீரா வருது அப்படிங்கறத அவங்க உணர்ந்தாங்க. பெருவெடிப்பு கோட்பாட்டிற்கான மறுக்க முடியாத ஆதாரமா இது அமைஞ்சது. இதற்காக 1978 இவர்களுக்கு நோபல் பரிசும் கிடைச்சது. இந்த கதிர்வீச்சு தான், அதாவது CMB, இந்த கதிர்வீச்சு தான் பிரபஞ்சத்துல இதுவரை கண்டறியப்பட்ட மிக பழமையான ஒளி. இந்த நுண்ணலைகளை மனித கண்களால் பார்க்க முடியாது, ஆனா ரேடியோ மற்றும் தொலைக்காட்சி ஆண்டனா வந்து அது வந்து உணர்ந்து இறைச்சலா வெளிப்படுத்துதனால ரேடியோலயோ டிவிலயோ இந்த அலைவரிசை கிடைக்காதப்போ நம்ம வந்து எரிச்சல் அடைய வேண்டாம் அந்த சவுண்டு கேட்டு. இது வந்து 13.8 பில்லியன் ஆண்டுகள் பழமையான பிரபஞ்சத்தினுடைய முதல் மூச்சு காற்ற பெருவெடிப்பினுடைய எதிரொலியை நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான் ஒரு உண்மையான விஷயம்.

0: ஆசிரியர் வைரமுத்து. நேரம் 8:50. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
1: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு கோவில்ல ஆன்மீக சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கார். கடவுளை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் மனுஷனை பற்றியும் அவர் விவரமாக பேசுகிறார். எல்லாரும் உட்காந்து கேட்குறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு தத்துவ ஞானியும் உட்காந்துருக்கிறார். அவர் அவருடைய நண்பர். பேசி முடித்ததும் அந்த பெரியவர் மேடையை விட்டு இறங்கினார். நேராக அந்த தத்துவ ஞானிகிட்ட வந்தார். எப்படி இருந்தது என்னுடைய பேச்சு அப்படின்னு கேட்டார். நீங்கள் பேசினது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக தெரிஞ்சுது அப்படின்னாராம் இவர். நான் என்ன அப்படி தப்பாக பேசிவிட்டேன் அப்படின்னாராம் அவர். கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க, அப்புறம் நல்ல விதமாக வாழறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்படின்னாராம். இதில் என்ன முரண்பாடுன்னு கேட்டிருக்காரு அவர். இதில் தான் முரண்பாடு தெரியுது எனக்கு. அதாவது இங்கே ஒருத்தன் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவன் வந்து கடவுளை நம்பினான்னா அவன் சொர்க்கத்துக்கு போவானா? இது என்னுடைய முதல் கேள்வி. இல்லைன்னா ஒருத்தன் வந்து எந்த தப்பும் பண்ணலை, ரொம்ப ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் அவன் கடவுளை நம்பலை, அவன் என்ன நரகத்துக்கு தான் போவானா? கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு திருடன் என்ன ஆவான், எங்கே போவான்? கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நல்லவன் என்ன ஆவான், எங்கே போவான்? ஒருத்தன் இங்கே கடவுள் நம்பிக்கையோடு வாழறது முக்கியமா அல்லது நல்லவனாக வாழறது முக்கியமா? இதுதான் இவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த பெரியவர் வந்து குழம்பி போயிட்டார். அவர் சொன்னது நியாயம்தானே. கடவுளை நம்புறவன் தான் சொர்க்கத்துக்கு போவான்னா பேசாமல் கடவுளை நம்பிக்கிட்டு இந்த உலகத்தில் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கலாமே. பேச்சாளர் குழப்பத்தோடு வீட்டுக்கு போனார். படுத்து தூங்கினார். ஒரு கனவு வந்தது. கனவில் அவர் ஒரு ரயிலில் வேகமாக போயிட்டுருக்கிறார். எதிரில் உட்காந்துருக்கிறவரை பார்த்து நாம் இப்போ எங்கே போகிறோம்னு கேட்டார். சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறோம் அப்படின்னாங்களாம். ரயில் போய் நின்றுது. இவர் இறங்கினார். இங்கே கௌதம புத்தர் இருப்பார், சாக்ரட்டிஸ் இருப்பார், அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் பார்த்தார். அங்கே யாருமே இல்லை, ஒரே பாலைவனம் மாதிரி இருக்குது. பச்சை இல்லை, பசுமை இல்லை, பூக்கள் இல்லை, மரம்லாம் மொட்டையாக நிற்கிது. எலும்பும் தோலுமாக சில முனிவர்கள் அங்கேயும் இங்கேயுமா உட்காந்துருக்குறாங்க. இவர் அவங்கக்கிட்ட போய் இந்த புத்தர் சாக்ரட்டிஸ் இவங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டாராம். அப்படி யாரும் இங்கே இல்லையே, அவங்களாம் யார் அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கிறாங்க. இவருக்கு அதிர்ச்சியாக போச்சு. அப்படின்னா அவங்க எங்கே போயிருப்பாங்க? உடனே ரயில் நிலையத்துக்கு ஓடி வந்தார். அப்போ தான் நரகத்துக்கு ஒரு ரயில் புறப்பட்டுக்கிட்டு இருந்தது அங்கேருந்து. அதில் ஏறி உட்காந்தார். ரயில் வேகமாக போச்சு. நரகம் நெருங்க நெருங்க காற்று குளிர்ச்சியாக வீச ஆரம்பிச்சு தான். வெளியில் பசுமையாக இருந்து தான். அழகான மலர்கள், அழகான நீர்நிலைகள், நந்தவனங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அங்கே இருந்தவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக உல்லாசமாக வேறு இருந்திருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஆடல் பாடல் உற்சாகம். இவர் ரயிலை விட்டு இறங்கினார். அவருக்கு சந்தேகம், இதுவா நரகம் அப்படின்னு விசாரிச்சிருக்கார். ஆமாம், இதுதான் நரகம்னாங்களாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கார், என்னென்னு கேட்டிருக்காங்க. கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் லாவோஸும் இவங்க மாதிரி இன்னும் பல பேரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம் அப்படின்னாராம். இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே பசுமையும் பச்சை பயிர்களும் ஆடல் பாடல்களும் அழகிய மலர்களும், இது எல்லாமே கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் அது மாதிரி மகான்களும் இங்கே வர ஆரம்பித்த பிறகு தான் உண்டாக ஆரம்பிச்சுது. இந்த பிரதேசத்தை அவங்க வந்து அப்படியே மாற்றிவிட்டாங்க. இப்போலாம் இங்கே இருக்கிறவங்க யாரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கே ஆசைப்படுறதில்லை அப்படின்னாங்களாம். இந்த அதிர்ச்சியிலேயே அந்த பெரியவர் கனவு கலைஞ்சி முழிச்சுக்கிட்டார். இதில் இருக்கிற கருத்து என்னென்னா, நல்லவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் தான் சொர்க்கம். சொர்க்கம் நரகங்கிறதெல்லாம் ஆன்மீக பண்புகள், அவ்வளவுதான். ஒரு ஊரில் ரெண்டு இணைபிரியாத நண்பர்கள். ஒருத்தன் கேட்டான், இப்போ கடவுள் நம்ம முன்னாடி வந்து உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் மட்டும் என்னோட சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டானா, இவன் ரொம்ப பெருந்தன்மையாக உன்னையே அழைச்சிட்டு போக சொல்லிடுவேன் அப்படின்ட்டுருக்கான். அப்படின்னா உனக்கு சொர்க்கம் வேணாமான்னு கேட்டிருக்கான் அவன். நீ என்னை விட்டுட்டு போனாவே அப்புறம் இந்த பூலோகமே எனக்கு சொர்க்கம் தாண்டா அப்படின்னு நானா இவன்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகள்.

கோயம்புத்தூர் மப்பிள்ளை படத்திலிருந்து பாடல் கேட்டோம். வித்யாசாகரனுடைய மியூசிக்ல உதித் நாராயணன் சாதனா சிற்கம் பாடிய பாடல் பாடலாசிரியர் வாலி. இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இதுவரை உங்களோடு நான் ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து 9:02 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டுகால ஆட்சி நிறைவை பற்றி பொதுமக்களின் கருத்து இடம்பெறும்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். பிரதமர் திரு நரேந்திரமோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பு முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சன், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103. நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்று 12 ஆண்டு கால நிறைவையொட்டி பொதுமக்களின் கருத்துக்கள் கேட்கலாம்.
3: அனைவருக்கும் வணக்கம். நான் திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடலிலிருந்து சுமித்ரா முத்தப்பா பேசுகிறேன். மோடிஜி அவர்கள் ஒருமுறையல்ல, இருமுறையல்ல, மூன்றாவது முறையாக இந்த பாரத தேசத்தின் பிரதமராக இருப்பதே அவருடைய பெரிய சாதனையாகும். மனிதர்களாகிய பிறந்த நாம் அனைவருமே நமக்கு நன்மை செய்பவர்களைத்தான் மறுபடி அழைப்போமே தவிர தீயவர்களை அல்ல. அப்ப மூன்றாவது முறையாக இந்த தேசத்தின் பாரத பிரதமராக இந்திய தேசத்தின் மக்கள் அவரை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய சாதனைகள், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதற்கு இதுவே உதாரணமாகும். மோடிஜி இந்திய தேசத்தின் வளர்ச்சிக்காக செய்த நிகழ்வுகள் எத்தனையோ இருக்கலாம். ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பது போல் நான் ஓரிரு சாதனைகள் அவருடைய ஸ்கீம்ஸ் பத்தி மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அதில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பண பரிவர்த்தனை. அவர் முதல் முறையாக இந்த பண பரிவர்த்தனை, அதாவது பணம் இல்லாமல் பரிவர்த்தனை பண்றதுக்கு ஏற்பாடுகள் செய்ய போகிறேன் என்று சொல்லும் பலரும் கேலி செய்தார்கள். பணம் இல்லாமல் எப்படி ஒருவருக்கொருவர் பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும் என்று. ஆனால் இன்று அதுதான் சாத்தியமாகி இருக்கின்றது. சாத்தியம் செய்ய முடியாது என்று சிலர் பேசியதற்கு நம்மளுடைய இந்தியா முழுவதுமே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பெரிய சாதனை தான் சொல்ல வேண்டும். இன்று 10 வயது சிறுவன் கூட ஒரு கடையில போய் 10 ரூபாய்க்கு ஒரு மிட்டாய் வாங்கிட்டு வந்தான் பெட்டி கடையில் அப்படின்னா அந்த பையன் மொபைல் கொண்டு போய் அங்க போய் QR கோட ஸ்கேன் பண்ணி அந்த ரூபாய பணமே இல்லாமல் பரிவர்த்தனை பண்ணிட்டு வரா. இது எனக்கு பிடித்த விஷயம். இது அதே மாதிரி நம்ம ஒரு ட்ரெயின்லயோ பஸ்லயோ டிராவல் பண்றோம் அப்படின்னா லட்சக்கணக்கிலேயே எதுவோ கையில எடுத்துக்கிட்டு டிராவல் பண்ண முடியாது. ஒரு வயதானவர்களாகவே இருக்கட்டும், 50,000-30,000 கொண்டு போனா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த காலத்துல எல்லாம். அதை பாதுகாத்து எப்படியோ எல்லாமோ கொண்டு போக வேண்டியது. ஆனா இன்னைக்கு அந்த பயமே கிடையாது. ஒரே ஒரு மொபைல் போன் 100,000 ரூபாய் ஆனாலும் கைக்குள்ள அடக்கம் ஆயிடுச்சு. அதை கொண்டு போய் ஈஸியாக எந்த இடத்துக்கு போறோமோ அங்க போய் பண பரிவர்த்தனை பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. இது ரொம்ப சிறப்பான சாதனை என்று சொல்லலாம். அதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா வளர்ச்சி பாதையில இந்தியா எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா இதற்கு முன்னாடி எல்லாம் நம்ம ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும் வேற எங்கேயாக இருக்கட்டுமே அங்க எல்லாம் இந்த நடைப்பதற்கு நடைபாதை இருக்கும், அந்த படிக்கட்டுகள் வழியா தான் போக வேண்டியிருக்கும். அது வயதானவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. ஆனா இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எஸ்கலேட்டர் அங்க வச்சிருக்காங்க. இப்போ இந்த

0: எஸ்கலேட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு நகரும் படிக்கட்டு வந்து வெளிநாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா 1984 தான் பிறந்தேன். அந்த 82-81 எல்லாம் நம்மளுடைய ஒரு சினிமா படத்துல நான் ஜப்பானின் கல்யாணராமன் என்ற திரைப்படத்துல அந்த நகரும் படிக்கட்ட ஒரு பாடல்ல நான் பாத்திருக்கேன். அப்பதான் தெரிஞ்சது, ஓ இதெல்லாம் வெளிநாடுகள்ல அப்பமே வந்துருச்சா அப்படின்னு. ஆனா நம்மளுடைய இந்தியாவுக்கு வருவதற்கு எத்தனை ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது என்று பாருங்கள். மோடிஜி அவர்கள் 2014 பதவியேற்றதற்கு பின்புதான் இந்த நகரும் படிக்கட்டுகள் இந்தியாவிற்குள்ளேயே வந்திருக்கு. இன்னைக்கு எல்லா ஜவுளி கடையிலயுமே வச்சிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பிரியா, ஒவ்வொரு விஷயத்தையும் மோடிஜி அவர்கள் மக்களுக்கு எது நன்மை பிறப்பிக்கும், எது அவர்களுக்கு எளிமையான வேலையை எளிமைப்படுத்த வேண்டும், கஷ்டப்படக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே உழைக்க வேண்டிய நிலைமையில இருக்கும், பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும். உழைப்பதற்கு காலம் தர வேண்டுமானால் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் எளிமையானதாக இருக்க வேண்டும். அப்ப எப்படியெல்லாம் இதை எளிமைப்படுத்த வேண்டும் என்பதை யோசிச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் புதுசு புதுசா கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. இதுவே பெரிய சன்னைக்கு ரயிலா இருக்கட்டும், ரயில்வே பெட்டிகள் எல்லாம் பாருங்க இன்னைக்கு எவ்வளவு புதுசு புதுசா வந்திருக்கு அப்படின்னு. வந்தே பாரத் அது எவ்வளவு அழகா இருக்கு, எல்லாருமே சொல்றாங்க இவ்வளவு அழகா இருக்குது, இவ்வளவு எளிமையா இருக்கு பயணம், ரொம்ப ஷார்ட் டைம்ல நாம சென்றடைய இடங்களை சென்றடைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மிகவும் மோடிஜி அவர்களை பாராட்டி கொண்டுதான் இருக்கின்றார்கள். நமக்கு கிடைத்த தலைவர் எப்பொழுதுமே வந்துட்டு நம்மளுடைய தலைவர் நமக்கு மேலானவர்களாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்டவர் தான் நமக்கு தலைவர்கள். இன்னைக்கு இந்த பாரத தேசத்தினுடைய மக்கள் தேர்வு பண்ணியிருக்கிற பிரதமர் மிகவும் மிக திறமையானவர். அவர் பதவியேற்றதுக்கு பிறகு வெளிநாடுகள் எல்லாம் செல்லும் பொழுது எல்லாருமே கேள்வி பண்ணாங்க, அவர் பாட்டுக்கு நாடு நாடா போய் சுத்திக்கிட்டே இருக்கிறாரு, இந்தியாவை கவனிச்ச மாதிரியே இல்லையே என்று. எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பல இடங்களில் சென்று பார்த்தால்தான் நமக்கு தெரியும் எங்க என்ன இருக்குன்னா. வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட முடியுமா? முடியாதல்லவா. அதே போலத்தான் பாரத பிரதமர் பதவியேற்றதுமே வெளிநாடுகள் எல்லாம் சென்றதற்கு காரணம் ஒவ்வொரு நாடுகளிலும் என்ன என்ன தொழில் வளங்கள் இருக்கின்றது, அந்த இடங்களில் இருக்கிறத நம்ம இந்தியாவிற்கு கொண்டு வந்தால் அது சரியாக இருக்குமா, நம்மளுடைய மக்களுக்கு அது பயன்படுமா என்பதை யோசித்தார். அதற்காகத்தான் ஒவ்வொரு இடங்களாக போய் பார்த்து விட்டு வந்தார். அங்கங்க இருக்கக்கூடிய தொழில் வளங்களா இருக்கட்டும், மற்றபடி இந்த மாதிரி நான் நகரும் படிக்கட்டுகள் விஷயங்கள் இதெல்லாம் சொன்னேன், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வெளியில போய் பார்த்துட்டு வந்தார். அதை எல்லாமே இந்தியாவிற்குள்ள கொண்டு வந்தார். இன்னைக்கு நாமே உருவாக்கிக்கிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் நாமே உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். நம்மளை மிஞ்சுவதற்கு அதாவது சீக்கிரத்தில் வல்லரசாக ஆகுவது நிச்சயமாக உறுதி. அந்த அளவிற்கு இன்னைக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சி மாபெரும் வளர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக நாட்டினுடைய பாதுகாப்பை மிகவும் கவனித்து பார்த்தார். பாதுகாப்பு எந்த அளவுல நம்ம நாடு இருக்குது அப்படிங்கறது, இதற்கு முன்னாடி நம்மளுடைய பாதுகாப்பு எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குன்னு. இதற்கு உதாரணம் அவரே தான். நாடு இந்தியா என்னுடைய ஆட்சியில், அதாவது மோடிஜி அவர்களுடைய ஆட்சியில பாதுகாப்பாகத்தான் இருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்கு அவர் ஒரு உதாரணமாக இருந்தார். முன்பெல்லாம் செங்கோட்டையில் கொடியேற்ற வேண்டும் என்றால் ஒரு கண்ணாடி கூண்டுக்குள் இருந்துதான் பாரத பிரதமர் கொடியேற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் மோடிஜி அவர்கள், அதாவது உலகத்தினுடைய விஸ்வகுரு என்று போற்றக்கூடிய நம்மளுடைய மோடிஜி அவர்கள் பதவியேற்றதற்கு பிறகு இன்று கண்ணாடி கூண்டு இல்லாமல் பாரத பிரதமர் அவர்கள் கொடியேற்றி கொண்டிருக்கின்றார்கள். இதுவே ஒரு பெரிய சாதனை அல்லவா? மக்களை சிந்தித்து பாருங்கள், திறமையான ஒரு நபர் நம்மளை ஆட்சி செய்தால் மட்டும்தான் நாம் பாதுகாப்பாகவும் நம்மளுடைய வம்சாவளிகள் சிறந்த ஒரு இடங்களில் இருந்து வாழக்கூடிய வழிவகையை உருவாக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு பாரத பிரதமரை நீங்க எல்லாரும் தேர்வு செய்ததற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத் மாதா கி ஜெய்.
1: வணக்கம், நான் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து திருமதி சித்ரா சூரியகுமார் பேசுறேன். பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்களினுடைய திட்டத்துல பயனடைந்த பயனாளியா நான் பேசுறேன். நிறைய திட்டங்கள் வந்து பாரத பிரதமர் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க, செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானது செல்வம் மகள் திட்டம். ரெண்டு பெண் குழந்தைகள் வச்சிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். அதுல நானும் பயனடைஞ்சிருக்கிறேன். எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள். அந்த ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் ஒவ்வொருவருடைய பெயர்லையும் தலா 25,000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல செலுத்துறாங்க. இது மூலமா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கு. இந்த திட்டத்துல நீங்களும் சேர்ந்து பயனடையணும் அப்படின்னு நான் கேக்குறேன்.
2: இதுவரை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்று 12 ஆண்டு கால நிறைவையொட்டி பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டோம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி 103.3 MHz.

கேட்ட பாட்டு பா பாண்டி படத்திற்காக கேட்டோம். அனந்து பாடின பாட்டு பாடலாசிரியர் செல்வராகவன் இசை ஷான் ரோல்டன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் நேர்ந்து நாங்கள் ஆர்ஜி மேஸ்ரீ. ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம வந்து நிறைய பிள்ளைகளை வந்து ஸ்கூல் பஸ்ல இல்லாட்டி தனியாக நம்ம வந்து டூ வீலரில் காரில் கூட்டிகிட்டு போய் விடுவோம். இது இல்லை அப்படின்னா ப்ரைவேட்டாக ஆட்டோ வேன் இதில் எல்லாமே பிள்ளைகள் அதிகமாக வராங்க. இப்போ இதில் வந்து நம்ம மாணவர்களுடைய சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால இப்போ ஸ்கூல்லையே எல்லாருமே நம்ம ப்ரைவேட் வேனில்

ப்ரைவேட் ஆட்டோவில் வரோம் அப்படின்னா அந்த ஆட்டோடைய நம்பர், அந்த வண்டி நம்பர், அதுக்கப்புறம் அந்த டிரைவரோட பேர், அவங்களுடைய மொபைல் நம்பர், இது எல்லாமே வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு வந்து எல்லா ஸ்கூல்ஸ்க்குமே உத்தரவிடப்பட்டிருக்குது. ஸோ அதனால எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே வந்து ப்ரைவேட் வேனு ஆட்டோலலாம் வராங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ இதை தவிர என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஆட்டோ அப்படின்னா 4 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஒரு சின்ன மினி வேன் அப்படின்னா அதில் 6 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாமே ரூல்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய பேர் முன்னாடி ஒரு மரக்கட்டையை வச்சு அதில் ஒரு 4 பசங்களை உட்கார வைக்கிறது, அப்புறம் நிறைய பிள்ளைகளை அதுல டம்ப் பண்றது, இந்த மாதிரி இருக்கும்போது சேஃப்டி ரொம்ப ஒரு குவெஸ்டின் மார்க் ஆயிருது இல்லையா. அதனால பிள்ளைகளுடைய சேஃப்டியை ரொம்ப கவனமா வச்சுட்டு ஆட்டோல கரெக்டா 4 மாணவர்கள் மட்டும் வராங்களா அப்படிங்கறத உறுதி செய்ய வேண்டியது பெற்றோர்களினுடைய கடமையாகவும் இருக்கு.

விடாமுயற்சி படத்துல இருந்து இந்த பாட்டு கேட்போம். ஆண்டனிதாசன் அனிருத் பாடினது, பாடலாசிரியர் அறிவு, இசை அனிருத். சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் போலியோ சொட்டு மருந்து முகாம் வர 28 நடக்க போகுது. பிறந்த குழந்தையிலிருந்து 5 உட்பட்ட குழந்தைகள் வரைக்கும் இந்த சொட்டு மருந்து நம்ம செலுத்தலாம். நிறைய மையங்கள், கிட்டத்தட்ட 1600 மேற்பட்ட மையங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப்ஸ், இந்த மாதிரியான இடங்கள்லையுமே வந்து நடமாடும் சிறப்பு முகாம்கள் இருக்குது. அதனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு 1 இல்லை, பிறந்த குழந்தையிலிருந்து 5 வரைக்கும் நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா ஜூன் 28 அவங்களுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கறது அப்படிங்கறத மறந்துடாதீங்கோ.

0: குட் நைட் படத்துல இருந்து கேட்டோம் இந்த பாட்டு. நான் காலி அப்படிங்கிறது கல்யாணி நாயர் ஷான் ரோல்டன் பாடியிருந்தாங்க. பாடலாசிரியர் மோகன் ராஜன், இசை ஷான்
1: ரோல்டன்.
2: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
3: அர்த்தமுள்ள அரட்டை.
2: காலம் மறைச்சு வச்ச அந்த

0: பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதல கொண்டு வரும்.
1: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
2: குவிஸ் டைம்.
0: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
2: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம் நேயர் நெஞ்சம். நிறைய பேரு நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
3: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
4: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
6: சிறுவாணி சேரல் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. மாநில அளவிலான சீனியர் தரவரிசை பேட்மிண்டன் போட்டியில போட்டி ஆக்சுவலா தென்காசி மாவட்டம் குற்றாலம்ல நடந்திருக்குது. அதுல சிங்கிள்ஸ் ஒற்றையர் பிரிவுல நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த மாணவன் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறாரு. தொடர்ந்து 2 வருஷமா முதலிடத்தையுமே இவர் பிடிச்சிட்டு இருக்கிறாரு.

சுப்லாஷ்னி, ஜிவி பிரகாஷ், தனுஷ் அறிவு பாடின பாட்டு. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்திற்காக அறிவு எழுதின பாட்டு ஜிவி பிரகாஷோட இசையில கேட்டோம். சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில் நடந்திருக்கோம். மத்திய அரசினுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறையின் கீழ செயல்படக்கூடிய மேரா யுவ பாரத் சார்பில் உலக சைக்கிள் தினத்தை முன்னிட்டு பசுமையை நோக்கி பயணிப்போம் அப்படிங்கிற சைக்கிள் பேரணி நடத்தியிருக்கிறாங்க. தீயணைப்புத்துறை, கோவை மாவட்ட அலுவலர்கள், தீயணைப்பு துறையை சேர்ந்த அலுவலர்கள் இவங்க எல்லாருமே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆரோக்கியமான சுற்றுச்சூழல், ஆரோக்கியமான தேசம் அப்படின்னு முழங்கிய மாதிரியே சைக்கிள் பேரணி நடத்தி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறாங்க.

0: நேர்களே, இன்று இரவு மணி 9:25 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் மைல் மார்க் சம்பாரவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
0: இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில வல்லுநரின் வார்த்தை மனநல ஆலோசகர் சசி சந்திரன் அவர்களோடு நேர்முகம்.

கேட்ட பாட்டு ஜெயில் படத்திற்காக தனுஷ் அதித்தி ராவ் பாடினது. இசை ஜிவி பிரகாஷ், பாடலாசிரியர் கபிலன். சிறுவாணி சேரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில வன கிராமங்கள்ல வாழக்கூடிய பழங்குடியினர் மற்றும் காடுகளை ஒட்டி இருக்கக்கூடியவங்களுக்கு வன உரிமை சட்டத்தின் கீழே நிலப்பட்டா வழங்கிட்டு இருக்காங்க. 2005 இது அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதுவரைக்கும் 2300 பட்டாக்கள் வழங்கிய நிலையில பொள்ளாச்சி, வால்பாறை, ஆனைமலை பகுதிகளெல்லாம் சர்வே முடிஞ்சிருச்சு. இப்ப பெருக்கைப்பதி, பெரும்பதி, வெள்ளப்பதி, சர்க்கார் போரத்தி, காடாம்பாறை, நெடுங்குன்று இந்த இடங்கள்லயுமே பணிகள் நடந்துட்டு இருக்குது. சீக்கிரமா முடிஞ்சு அங்கேயும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு பட்டா வழங்கிடுவாங்க.

ஏ ஆர் ரஹ்மான் தனுஷ் பாடின பாட்டு கேட்டோம். ராயன் படத்திற்காக தனுஷ் எழுதி ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்ச பாட்டு. பாலிடெக்னிக் டிப்ளமோ படித்த மாணவர்களில் ஏதாவது நம்ம அரியர் வச்சிருப்போம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. பல வருஷமாக பல வருஷமாக நம்ம வந்து அரியர் எழுத முடியல ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வருஷம் வச்சது அப்படின்னாலும் கூட, இப்போ வர்ற அக்டோபர் மாதத்துலேயும் 2027 ஏப்ரலில் வர அந்த செமஸ்டர்லேயும் இந்த ரெண்டு செமஸ்டர்லையுமே நம்ம தேர்வு எழுதுறதுக்கு சிறப்பு வாய்ப்பை வழங்கியிருக்குது நம்மளுடைய அரசு. ஸோ அதனால் டிப்ளமோ பாலிடெக்னிக் படித்த மாணவர்கள் ஏதாவது பேப்பர் அரியர் இருந்ததுன்னா இந்த ரெண்டு செமஸ்டர்லையுமே எழுதி நம்ம கிளியர் பண்ணிக்கலாம்.

அப்படிங்கிற பாட்டு தடம் படத்துக்காக சிற்றீராம் பத்மலதா பாடியிருந்தாங்க. பாடலாசிரியர் மதன் கார்கி, இசை அருண்ராஜ். சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. வெயிலெல்லாம் முடிஞ்சு மழை ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதனால அதே மாதிரி யானைகளும் அதனுடைய இருப்பிடத்தை அப்படி அப்படியே மாத்திக்கிட்டு இருக்குது. ஆனைமலை பக்கத்தில் இருக்கிற ஆழியார் வால்பாறை ரோடு செல்லும் வழியில் அங்கங்க யானை கிராசிங்ல இருக்கான். ஸோ அதனால நிறைய பேருக்கு அங்கே சுற்றுலா பயணிகள் ஆகட்டும் இல்லாட்டி அங்கே டிராவல் பண்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, யானைக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம அங்கே முக்கியமான விஷயம் பண்ணக்கூடாது, செல்ஃபி எடுக்கக்கூடாது யானை கூட சேர்ந்து, வீடியோ எடுக்க கூடாது, இதெல்லாம் அதனுடைய பாத்வேவை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால நம்ம கேர்ஃபுல்லா போறது இல்லாம அதை டிஸ்டர்ப் பண்ணாம போறதும் நம்மளுடைய கடமை.

இல்ல விவேக்கின் வரிகள்ல கேட்டோம். திருவனந்தபுரம் வடக்கில் இருந்து சந்திரகாச்சி போகக்கூடிய வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படுது. இணையிலிருந்து ஜூலை 24 வரைக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் மத்தியானம் 2:30 புறப்படும், ஞாயிறு மதியம் 1:30 சந்திரகாச்சி போகுது. அதே மாதிரி சந்திரகாச்சியிலிருந்து ஜூன் 15 இருந்து ஜூலை 27 வரைக்கும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மதியம் 2:30 அங்க புறப்பட்டு திருவனந்தபுரத்துக்கு புதன்கிழமை காலையில 9:55 வருது. இதையம்மா நம்மளுக்கு சொல்ற அப்படின்னா, இது கொல்லம், கோட்டயம், எர்ணாகுளம், பாலக்காடு, கோவை, திருப்பூர், ஈரோடு இந்த ஸ்டேஷன்ஸ்ல எல்லாமே நின்னு போகும். அதனாலதான்

0: கேட்டு பாட்டு காலா படத்திற்காக பிரதீப் தீப் பாடினது. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். இவ்வளவு நேரம் நாம இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுது. நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்து கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி. பங்கெடுக்க முடியாது இல்லையா, சாரி, கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி, அவ்வளவுதான். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம். அதுக்கப்புறமா உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில தமிழரசி லட்சுமணன் உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் பிளே பண்ண காத்திருக்காங்க.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் முயற்சி

0: முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சன், கருங்கல், ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்ய மாநில அரசு மாற்றுத் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் பட்டாவில் பெயர் திருத்தம் தொடர்பான பணிக்கு லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 110400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இரண்டாவது ஆட்டத்தில் தென்கொரிய அணி 2-1 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசு அணியை வென்றது. முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: மகிழ்ச்சியான காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியில உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன். இன்னைக்கு உங்களுடைய விருப்ப பாடல்கள் இந்த ஒரு மணி நேரம் கேட்டு மகிழலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ல முதல் நேரா வந்திருக்காங்க கணேஷ் மலர்குடி ரியாஷினி. நவக்காடு பள்ளத்தோட்டம் பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. தென்னவன் படத்திலிருந்து நீங்க பாடல்கள் கேட்கணும் அப்படின்னா 2000-க்கும் அதாவது 2000-க்கு அப்புறம் வெளிவந்த படங்கள்ல இருந்து பாடல்களை கேட்டு மகிழலாம்.

எஸ் பழனி கேட்டிருந்தாங்க சிவானந்தா காலனி பகுதியில இருந்து. தித்திக்கிதே படத்துல இருந்து பாடல் கேட்டோம். அடுத்ததா கேட்டிருக்காங்க மகாலட்சுமி தர்மபுரியில இருந்து கேட்டிருக்காங்க கத்தி படத்துல இருந்து அவங்களுக்கான பாடல் இதோ.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.

வாகை சுடவா படத்துல இருந்து பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க மசக்காளிப்பாளையம் பகுதியில இருந்து கலைவாணன். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். உங்களுடைய விருப்ப பாடலையும் தெரிவிக்கலாம். 9585800303 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில் அடுத்ததாக பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க சுப்புலக்ஷ்மி நந்தகுமாரி இருகுர் பகுதியிலிருந்து ஈசன் படத்துக்காக.

0: நாணயம் படத்துல இருந்து பாடல் கேட்டோம். பரமேஸ்வரி கோல்ட்வின்ஸ் பகுதியில இருந்து விரும்பி கேட்டிருந்தாங்க.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: सहायता टेलीलॉ के ऐप, वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சாய்பாலின் இன்று ஒரு தகவல். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்டு மகிழலாம் சொல்லியிருந்தோம். அந்த வகையில அடுத்ததா வரப்போற பாட்டு ஜி படத்துல இருந்து பெருந்துறையில இருந்து கோமதி விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடல்.

தசாவதாரம் படத்துல இருந்து பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க தூத்துக்குடியில இருந்து சீதாலட்சுமி. அவங்கள தவிர கருமத்தமட்டையில இருந்து சித்ரா, நாகராஜ், யுவராஜ், கீர்த்தனா, சுரேஷ், வான்மதி இவங்களும் விரும்பி கேட்டிருந்தாங்க. பத்து மணி 10:42 நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்ததா வரப்போறது ஐ படத்துல இருந்து பாடல். திருப்பூர்ல இருந்து பிரபஞ்சன் விரும்பி கேட்டிருக்காங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: புதுசா எங்களுக்கு நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்றவங்க அவங்க ஒரு 6 மாசம் கழிச்ச மகளிர் திட்டம் இந்த சிஃப் லோன் அவங்களுக்கு நாங்க அவங்க குழு பேரை கொடுத்து வாங்கி கொடுத்துருவோம்.
0: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.

மஜ்னு படத்துல இருந்து அருஞ்சோதி திருப்பூர்ல இருந்து விரும்பி கேட்டிருந்த அந்த பாடல் கேட்டோம். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று பிற்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை மனநல ஆலோசகர் சசிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அடுத்ததா விரும்பி கேட்டிருக்காங்க, பட்டணத்திலிருந்து கவிதா விரும்பி கேட்டிருக்காங்க ஆறாமலே படத்திற்காக.

0: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி. நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
2: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. குவிஸ் டைம், நேயர் நெஞ்சம். நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
4: இந்த கருத்தரங்கத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 5 மாநில முன்னோடி விவசாயிகள் 4 தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் வர்றதுனால
3: வரும் ஞாயிறு அன்று திருச்சிராப்பள்ளியில் நடைபெறும் தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி குறித்து விளக்கம் தருகிறார் இயற்கை விவசாயி தமிழ் மாறன் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
5: இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்ட கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்களோடு நான் ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன். நன்றி நேயர்களை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன் எப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் நாட்டின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உட்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 134 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு

0: விஜய் அறிவித்துள்ளார். தனியார் பள்ளிக் கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சான், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் மாம்பழ கண்காட்சியை மாநில அமைச்சர் திரு வினோத் தொடங்கி வைத்தார். குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படாததால் வறட்சி பாதித்த பகுதிகளாக டெல்டா மாவட்டங்களை மாநில அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 110400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: குட் மார்னிங் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 11:02 நாம அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிகழ்ச்சியில நேயர்து நான் உங்க அர்ஜே மேஸ்ரீ. தினமும் ஒவ்வொரு நேயர் இணைஞ்சு தன்னுடைய விருப்ப பாடல பகிர்ந்துக்குவாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணையும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேம்.
2: உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: என்ன
2: கேள்வி கேட்டாலும் கட்டுன்றிட்ட பதில் சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு என்னென்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
3: முதல் பாடல் வந்துட்டு காதலுக்கு மரியாதையில இருந்து இது சங்கீத திருநாளோ.
2: நினைக்கிறீங்க
3: இன்னைக்கு என்ன சொல்லணும்னா, எங்க வீட்டுக்காரருக்கும் பொண்ணுக்கும் பர்த்டே இன்னைக்கு.
2: ஓகே,
3: அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணுங்க.
2: ஓகே, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்களும் இன்னைக்கு உங்களுடைய விருப்ப பாடல்களை எங்க கூட இணைஞ்சு பகிர்ந்திருக்கிறீங்க. நன்றி.
3: நன்றி.

0: பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள். இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் என்ன இருக்கோம், நிகழ்ச்சியில் கீதா அவங்களுடைய விருப்ப பாடல்களை நம்ம கேட்டுட்ருக்கோம். மூக்கனூர்லேருந்து அவங்க கூப்பிட்டுருந்தாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள். இன்றைய நேய நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. இன்னைக்கு மூக்கனூர்லிருந்து கீதா அவர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டோம், தொடர்ந்து கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இனி கேட்கலாம் ரெயின்போ கிளாசிக்ஸ்.

இருகோடுகள் படத்தில இருந்து கேட்டோம் இந்த பாட்டு. கே ஜமுனா ராணி, பி சுஷீலா பாடினது. பாடலாசிரியர் வாலி, இசை வி குமார். கிளாசிக்ஸ் அப்படின்னா மொதல் பாட்டே அப்படி ஒரு கிளாசிக் தான் இல்லையா? புன்னகை மன்னன், பூவிழி கண்ணன், என்றைக்குமே எல்லாத்தாலையுமே விரும்பப்படக்கூடிய ஒரு பாட்டு. இந்த படம் வந்து இருகோடுகள் படத்திற்காக கேட்டோம் இந்த பாட்டு. 1969 வெளியே வந்த இந்த படம், கே பாலச்சந்திரோட இயக்கத்தில். ஜெமி கணேசன், சௌகார் ஜானகி, நாகேஷ், ராகவன் இவங்க எல்லாருமே வந்து லீட் ரோல்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படம். இந்த படம் ஒரு நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு வாங்கின ஒரு படம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இது மறுபடியும் கன்னடாலையும் தெலுங்குலையும் ரீமேக் பண்ணப்பட்டு எடுக்கப்பட்ட படம். நல்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹிட்டான படம் அப்படின்னு தான் சொல்லணும். அதிலிருந்து தான் நம்ம மொதல் பாட்டு கேட்டோம். அடுத்த பாட்டு உங்களுக்காக சதாரம் படத்திலிருந்து, 1956 வெளியே வந்த படம். பானுமதி, பி பானுமதி, கே ஆர் ராமசாமி, ஜெமினி கணேசன் நடிச்சிருந்த இந்த படம். அதிலிருந்து நாம் கேட்க போகிற இந்த பாட்டு டிஎம் சவுந்தரராஜன் பாடினது. பாடலாசிரியர் ஏ மருதகாசி, இசை ஜி ராமநாதன்.

இது பாட்டு பறக்கும் பாவை படத்திற்காக கேட்டது. டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடினது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். பறக்கும் பாவை இந்த படம் 1966 வெளியே வந்த படம். டி ஆர் ராமண்ணா அவங்களுடைய இயக்கத்தில், எம் ஜி ராமச்சந்திரன், வி சரோஜா தேவி, காஞ்சனா இவங்க நடித்த இந்த படம். கூட வி நாகையா, எஸ் வி ராமதாஸ், தங்கவேலு இவங்களும் வந்து, மனோரமா இவங்க எல்லாருமே சைட் ரோல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் நாம் இந்த பாட்டு கேட்டோம். கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா அப்படிங்கிறது. தொடர்வது வாழ்க்கை படகு படத்திலிருந்து பாட்டு. 1965 வெளியே வந்த இந்த படம், ஜெமினி கணேசன், தேவிகா, முத்துராமன், எஸ் வி ரங்காராவ், ஆர் எஸ் மனோகர் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடித்தது. இந்த படம் 1964 ஹிந்தியில் ஜிந்தகி அப்படிங்கிற பேரில் வந்தது. அதை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் வாழ்க்கை படகு அப்படிங்கிற பேரில். இதில் பி சுஷீலா பாட்டின பாட்டு கேட்க போகிறோம். பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இல் நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்

இந்த பாட்டு பி சுஷீலா பாடினது அக்பர் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக. பாடலாசிரியர் கம்பதாசன், இசை நௌஷத். இந்த படம் 1961 வெளியான ஒரு படம். இது ஆக்சுவலாக ஒரு டப்பிங் படம் அப்படின்னே சொல்லலாம். முகல் ஏ ஆசம் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தை தான் மொழிமாற்றம் செய்யப்பட்டு 1961 இந்த படம் தமிழில் வெளியே வந்தது. தொடரும் பாடல் நல்ல இடத்து சம்பந்தம் படத்திற்காக நாம கேட்க போறோம். நல்ல இடத்து சம்பந்தம் இந்த படம் 1958 வெளிவந்த ஒரு படம், கே சோமுவினுடைய இயக்கத்துல. இதுல பார்த்தோம்னா எம் ஆர் ராதா, சௌகார் ஜானகி, எம் என் ராஜம் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஏ பி நாகராஜன் வந்து முத முதல்ல ஒரு எழுத்துல அவருடைய டெபியூ படமா இந்த படம் வந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுல நாம கேட்க போற பாட்டு சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடினது, பாடலாசிரியர் ஏ மருதகாசி, இசை கே வி மகாதேவன்.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் இருந்தா கிடைச்சது. இப்ப என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறு ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பத்தின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இவ்வளவு நேரம் நாம கேட்டு ரசிச்ச இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுது. நான் உங்க ஆர்ஜி மேஸ்ரீ. நேயர்களே, இன்னும் சிறிது நேரத்தில் பகல் 12 மணிக்கு வசந்தேலம் நிகழ்ச்சியில வல்லுநரின் வார்த்தை மனநல ஆலோசகர் சசிச்சந்திரன் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள்.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 12 மணி.

0: टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: आकाशवाणी कोयमतूर 103 FM।
4: வசந்த இல்லம்
5: ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில
4: வல்லுநரின் வார்த்தை.
5: கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் மனநல ஆலோசகர் சசி சந்திரன் அவர்களுடைய நேர்முகத்தின் அடுத்த பகுதியை கேட்கலாமா? உடன் உரையாடுகிறார் சௌம்யா.
6: இது நம்ம கேட்கும்போது வெறும் கவுன்சிலிங் ட்ரைனிங் சூப்பர்விஷன் நீங்க ஒரு 5 பாயிண்ட சொல்லிட்டீங்க. கேட்கும்போது சிம்பிளா இருக்கு. ஒன்னொன்னையும் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி உடம்பு இறுக்கமா வரவங்கள ரிலாக்ஸ் பண்றதுக்கே உங்களுக்கு உங்களை நம்பணும் முதல்ல இல்லையா? இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்பணும். இது ட்ரீட்மெண்ட்ங்கிறதே அவங்களுக்கு தெரியாது.
7: நினைக்கிறீங்க மைல்டு கேசஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம், இந்த மாதிரி மாமனார் மாமியார் ப்ராப்ளம் எல்லாம் 6 மாதத்துக்குள்ளே செட்டில் ஆயிடுது மேடம். ரொம்ப டீப் ரூட்டட் க்ரானிக்னு சொல்கிறேங்க, ரொம்ப வருஷமாவே இருக்கிறது வந்து
6: போயிடுச்சுன்னு சொல்லுவோம்
7: அழகான தமிழ் வார்த்தை. அது வந்து ஒரு 6 வருஷத்துலேருந்து 1 வருஷம் ஆகும். நான் சொன்னேன் இல்லைங்க, சிலர் எங்ககிட்ட நாங்கள் கவுன்சிலிங்கோட கவுன்சிலிங்கில் ஒரு லெவலுன்னு சொல்லாங்க, மென்டர்ஷிப்புன்னு பண்ணுறோம், கோச்சிங் மென்டர்ஷிப். கோச்சிங்கிறது சில டைமுக்கு ரொம்ப சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் எங்கிட்ட ஹெல்ப் வரும்போது வேலையை விட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறோம். என்ன சிலர் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை, ஜாலியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும்.
6: ஆமாம்,
7: எல்லாத்துக்கும் மேலே நம்ம இப்போ எனக்கு 72 ஆக போகுது.
6: சொன்னால் தான் தெரியுது உங்களுக்கு. யூ லுக் சோ யங்.
7: தேங்க்யூ மேம். த ரீசன் ஐ எம் பீப்புள் ஆஸ்க் மீ எதுக்கு வேலை பண்ணுறேன், ஐ ஒர்க் லாங் ஆசுங்க. ஏன் அப்படின்னா, இந்த வேலையில் எனக்கு கொடுக்குற ஒரு திருப்தியும் மனசு ஒரு பிரெயினில் ஒரு மோட்டிவேஷனும் எனக்கு வேற எதுவும் கொடுக்கறதில்ல.
6: யூ லவ் யுவர் ஜாப்,
7: ஐ லவ் மை ஜாப். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க என்ன பண்ணுறது பிடிக்குங்கிறத நம்ம ஹெல்ப் பண்ண, அது ஒரு கெரியர் கவுன்சிலிங். அது பண்ணும்போது வேலை சலிக்காதுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு சலிப்பு வராது.
6: இது ட்ரீட் பண்ணது வந்து ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட்.
7: அப்சல்யூட்லி
6: இல்லையா? அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது எப்படி ரொம்ப ஜாக்கிரதையாக, காலை ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? அதில்
7: ஆக்சுவலி மேடம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இயல்பாக இருக்க மாட்டோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த கான்ட்ராக்சுவல் கோல் தான் எங்களை கைட் பண்ணுது மேடம். அந்த கோல் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த லேடி கொல்லணும் உரிக்கணும்னு எல்லாம் நினச்ச அந்த லேடிக்கு வந்து அந்த கோல் வந்து உறவுகள் மேம்பாடுன்னு அவங்களே கலந்து
6: உறவுகள் மேம்பட என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்துட்டீங்க
7: இல்லைங்க? அவங்களும் சேர்ந்தாங்க, அவங்க கோஆபரேஷன்
6: தான் சொன்னீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து கத்துக்கிற விஷயம் தான் இது இல்லையா?
7: ஆனால் அவங்களும் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. சில டைமுக்கு ஒரு தடவை அவங்களுக்கு சொன்னாங்க, மேடம் சசி மேம் உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்கள் வந்து வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறீங்க. இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நாங்கள் எடுக்கிறது இல்லை அந்த ஸ்டாண்ட் பொசிஷன் மேடம். நாங்கள் அவங்க கூட ஒரு சுய தேடுபவராக இருக்கிறதுனால தான் இந்த சேஞ்ச் சீக்கிரம் வருதுங்க. ஸோ 6 மாதத்தில் ஒரு சாதாரண ப்ராப்ளம்ஸ், சிலருக்கு வந்து 1 வருஷம் ரொம்ப டீப்பாக டிப்ரெஷன்னு இப்போ கேள்விப்படுறோம்.
6: ஆமாம் ஆமாம்.
7: ஆங்ஸைட்டி பேனிக் அட்டாக்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகலாம். ஆனால் சிலருக்கு வந்து எங்ககிட்ட ஒரு லைஃப் கமிட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு மென்டர்ஷிப் பண்ணுறோம் மேடம். உதாரணமாக ஒரு 56 வயசு நார்த் இந்தியன், கோயம்புத்தூர்ல செட்டில் ஆகி 30 வருஷம் ஆச்சு, ஒரு பிஸ்னஸ் மேனுங்க. அவரு வந்து எங்கேயோ நாங்கள் பண்ற ட்ரைனிங்கை கேட்டுட்டு, சசி மேம் நீங்க எனக்கு வந்து 4 மாதத்துக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும்னு 3 வருஷமா வந்துட்டு இருக்காரு. அவருடைய பிஸ்னஸை 25 லட்சம் மாசம் பண்றதுல இருந்து இப்போ 70 லட்சம் பண்ணிட்டு
6: இருக்காங்க.
7: நாங்கள் பண்ணது என்ன, ரொம்ப சிம்பிளான கோல் என்ன, அவருக்கு வந்து உறவுகள் மேம்படணும். என் தமிழ் சரியில்லாதனால மக்கள் என்கிட்ட சரியா நடந்துக்கிறது இல்லை, அதனால எனக்கு ஒழுங்கா பேச சொல்லி கொடுக்கணும். இதுக்கு வந்து இதுதான் கோல்,

0: ஸோ நான் வந்து ஒரு சிம்பிளான டெக்னிக் எனக்கு தோணுச்சுங்க.
1: அது பாருங்களேன், ஒரு விஷயம், அவர் தமிழ் சரியில்லைங்கிறாரு, அதை போய் எங்கேயா தமிழ் கோச்சிங் எடுத்துக்கலாம், அது நேரம் உங்ககிட்ட வந்திருக்காரு இல்லையா?
0: கேட்டுட்டு அப்புறம் அடுத்த தடவை ஒரு வரும்போது டோன் சுத்தமா மாறி என்ன வாய்ஸ் வித்தியாசமா இருக்கு, துணி வித்தியாசமா இருக்கு. மேடம் அதுல எனக்கு பலதும் புரிஞ்சதுன்னாரு.
1: சிம்பிள் விஷயம்,
0: சிம்பிள் விஷயம். பாருங்க, எனக்கு இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வேணும், தேவைங்க. ஏன்னா நம்ம நாடு வந்து எத்தனைங்க, 1 பில்லியன் பிளஸ் எங்கேயோ இருக்கிறோம். ஆனா அவங்க ஒரு கான்ட்ராக்சுவலா அவங்க வேலை பண்ணும்போது அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி போகும்போது தான் பிரச்சனை வருதுங்க. அப்புறம் நம்புறவங்களும் கண்ணு மூடிட்டு நம்ம நம்பிடுறோம், அதுல வந்து ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருக்குங்க. எனக்கு புரியுது,
1: மேபி டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அளவா இருந்தப்ப எல்லாருக்குமே ஒரு மாதிரி கம்போஸ்டா இருந்தது, லைஃபே கம்போஸ்டா இருந்தது. எனக்கு இவ்வளவுதான்ப்பா, நான் சரியா இருக்கேன்ப்பான்னு இருந்தது.
2: வல்லுநரின் வார்த்தை.

0: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி எஃப்எம் 103. இன்று வசந்த இல்லத்தில் மனநல ஆலோசகர் சசி சந்திரன் அவர்கள் உடன் உரையாடிக் கொண்டிருக்கிறார். சௌமியா,
1: எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற அவேர்னஸ் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தரை போய் வந்து நம்மளோட பிரச்சனையை ஷேர் பண்ணிக்கணும். முதல்ல அவங்க என்ன ஆலோசனை கொடுக்குறாங்களோ வாங்கிக்கணும். அந்த அவேர்னஸ் மக்கள்கிட்ட இருக்கா?
2: ரொம்ப இருக்குங்க. இதில் தான் நம்ம ஈஸ்டர்ன் கிழக்கு நாடுகளில் இருக்கிற மக்களுக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மேல்நாடு மக்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. இது வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தும் நம்ம பலமும் நம்ம வீக்னஸும் கூடங்க. ரொம்ப நம்புறதுனால தான் யார் சொன்னாலும் எடுத்துக்கிறோங்க. ஆனால் இங்கே வந்து சிலர் எங்களை கடவுளாக பார்க்குறாங்க. அதை எனக்கு ரொம்ப ஒரு பயத்தை கூட உண்டு பண்ணுதுங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நான் இருக்கணுங்கிறத ஒரு பெரிய பொறுப்பு எனக்கு. சாதாரண மக்கள் இல்லைங்க, ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, டாக்டர்ஸு, மெடிக்கல் டாக்டர்ஸு, நல்லா படித்தவங்க, பிஹெச்டிஸ், எல்லாரும் எங்ககிட்ட வந்து ஓப்பனாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அதனால தான் நாங்கள் ட்ரெயினிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்க. ட்ரெயினிங் இன் டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் அண்ட் டைச்சிங். எங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் உமன் பல வருஷமாக ஷீஸ் அ கவுன்சிலருங்க. அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் கஷ்டங்க. அவங்க சவுத்து தமிழ்நாடு, இங்கே வந்து செட்டில் ஆகிட்டு ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாங்க. அப்புறம் சைக்காலஜி படித்து கவுன்சிலர் ஆனாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப, அவங்க ஹஸ்பண்ட் போயிட்டாரு, போயிட்டு அதுக்கப்புறம் ஷி இந்த இதில் எங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்து இன்னைக்கு அவங்க பண்ணுற கவுன்சிலிங் வை, அதாவது 60+ பீப்புள் ரொம்ப அவங்கள நம்பி வர்றாங்க. ஸோ மக்கள் நல்லா இருக்காங்க. சிலர் வந்து எங்களை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு இருக்காங்க, அந்த மாதிரி சிலர். ஸோ ஏதோ ஒரு ஒர்க் ஷாப் கொடுங்க மாதம் மாதம் அப்படின்னு. அதனால தான் மந்த்லி டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஒர்க் ஷாப்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம்.
1: இந்த ஆர்கனைசேஷன் வந்து நீங்கள் உங்களுடைய சுயத்துக்காக தான் ஆரம்பிச்சேன். நீங்க 42 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்கனைசேஷனா இல்லாம உங்களுக்காக நீங்க கத்துக்கிட்டீங்க எல்லாமே இல்லையா? அதுக்கப்புறம் அது ஒரு அமைவனமா வந்தது எப்ப?
2: 2006ங்க. எப்படின்னா நான் கேன்சர் வார்ட்ஸ்ல வேலை பண்ணிட்டு இருந்தேங்க. குப்சாமினாய்டு ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் சப்போர்ட்டிவ் கேன்சர் கவுன்சிலிங் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் போரும்னு வெளியே வந்தேன். நான் சொன்னேன் இல்லைங்க, நடுவில் ஒரு சலிப்பு வந்தது. போரும்னு வெளியே வந்தப்ப என்னுடைய ட்ரெயினிஸ் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்காம நீங்க வெளியே போகக்கூடாது அப்படின்னாங்க. இந்த டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் பீப்புள் ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு போனேங்க. 2006ல ஃபார்மலைஸ் பண்ணுங்க. ஏன்னா 3 ட்ரெயினிஸ் வந்து 15 ஆனாங்க. இப்போ வந்து ஒரு 50 பக்கம் இருக்காங்க. டைச்சி எல்லாம் சேர்த்துனா 100 பக்கம் வந்துருங்க.
1: ஸோ இத்தனை பேர் உங்கள் ஒரு நிறுவனத்தில், உங்கள் பார்த்த ஆஃப் யுவர் நிறுவனம் எல்லாரும் இருக்காங்க. மனநல ஆலோசனையில் முக்கியமான பங்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கு இல்லையா? அதை பற்றி நம்ம இன்னும் பேசவே இல்லை. ஸ்கில் டெவலப்மெண்ட்டை நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க அதில்?
2: நாங்கள் வந்துங்க சௌமியா, ஸ்கில்லை வந்து நாங்கள் காம்பிட்டன்சின்னு சொல்கிறோம். ஸ்கில்லுக்கும் காம்பிட்டன்சிக்கும் இருக்கிற வித்தியாசம் ஒன்று இருக்குங்க. ஸ்கில்லுங்கிறது வந்து ஒரு திறமை. இப்போ நான் எழுத்து திறமை, பேச்சு திறமை, இதெல்லாம் திறமைகள். காம்பிட்டன்சின்னா ஹோலிஸ்டிக்காக வந்து சேருங்க. அதாவது நம்மளுடைய உடம்புலேருந்து எல்லாம் அந்த காம்பிட்டன்சியில் இன்வால்வ் ஆகுங்க. ஸோ நாங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜேஓசி கிருஷ்ணமால் காலேஜில் கொடுக்குற ட்ரைனிங் வந்து காம்பிட்டன்சி டெவலப்மெண்ட்டுங்க. 3 லெவல் வச்சிட்ருக்குறோங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் அப்ரண்டிஸாக இருப்பாங்க. அப்ரண்டிஸில் தே வில் கெட் டு நோ. ஒரு பேர் ஃபுட் கவுன்சிலர்ஸுங்கிறது ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க கூட ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க முடியும். அது ஃபர்ஸ்ட் லெவல், அப்ரண்டிஸ் லெவல்னு கொடுத்துருக்கோம். இதுக்காக நாங்கள் சிசிஎம் கவுன்சிலிங் கோச்சிங் மென்டரிங் ஒர்க் ஷாப்ஸ் நடத்துகிறோம் வருஷத்துக்கு 2 தடவைங்க. நெக்ஸ்ட் லெவல் போகும்போது தியரிட்டிஷியன் லெவலுங்க. இதில் நாங்கள் டைச்சி, டிஏ டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ், நியூரோ சயின்ஸ்லேருந்து கான்செப்ட்ஸ் தியரிஸ் கொடுத்து அதில் அவங்கள கிரவுண்ட் பண்ணுறோம். தேர்ட் லெவல் வந்து ப்ராக்டிஷ்னர் லெவல். ப்ராக்டிஷ்னர் லெவலில் படித்த அந்த ஸ்கில்ஸுங்க, ஸ்கில்ஸுங்கிறது லிஸ்னிங் இஸ் எ ஸ்கில்லுங்க. கவுன்சிலிங்கில் நாட் ஓன்லி ஃபுல் லிஸ்னிங், ஹோலிஸ்டிக் லிஸ்னிங், கண்ணுமாவும் கேட்கணும், காதலையும் கேட்கணும், உடம்புலையும் கேட்கணும். அது கேட்கும்போது தான் மற்றவங்களுக்கு வந்து பிரச்சனையில் ஒரு 25% அது சால்வ் ஆகுது.

0: ஸோ அந்த ஸ்கில்லு லிஸ்னிங் ஸ்கில் ஒன்றுங்க, கேட்டுட்டு அதை கம்பைன் பண்ணி அவங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறது சூஸ் பண்ணுறது ஒரு காம்படென்சி. அப்புறம் டெலிவரி ஒரு காம்படென்சி. அது எல்லாம் பண்ண பத்தாது. அது டோன் ஆஃப் வாய்ஸ் வந்து ஹோல் பாடி ஷுட் கம்யூனிகேட். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்க, எங்களை ராதா எங்கிட்ட கேட்டா நீங்கள் அந்த ஸ்கில் எங்கிட்ட ஜட்ஜ்மெண்ட். இப்போ வந்து சிலர் எல்லாம் டோன்ட் ஜட்ஜுன்னு சொல்லி கொடுக்குறாங்க, ஆனால் வி ஹாவ் டு ஜட்ஜ். ஒரு பொண்ணுக்கு ஒரு குடும்பத்தில் யாருக்கிட்ட க்ளோஸாக இருக்கலாம், எல்லாருக்கிட்டையும் இருக்கணும், ஆனால் யார்கிட்ட ஒரு பவுண்டரி ஒரு எல்லை வச்சு நடந்துக்கணுங்கிறது ஒரு ஒரு பெரிய ஸ்கில்லுங்க. எனக்கு அது இல்லாமல் இருந்தது, பல வருஷம் ஆச்சு அது வர்றதுக்கு. கவுன்சிலர்ஸாக நம்மளுக்கு அது தேவைங்க. சில டைம் சில நேரங்களில் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவாங்க கிளையன்ட்ஸ். அவங்கள வீட்டுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடாதுங்க, ஏன்னா நம்மளை வீட்டில் பார்க்கும்போது நம்ம ப்ரொஃபஷ்னலிசம் போயிடுங்க.
1: கரெக்ட்.
0: ஸோ த ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸ்னு இருக்குங்க, பாடி லாங்குவேஜ், எல்லைகள், இதெல்லாம் டெவலப் பண்ணுறதும் ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் இது ட்ரைனிங்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது அவங்க வேலையில் இருக்கும்போது வேற ஒரு பர்சன், அவங்க வீட்டில் ஒரு மதராவோ ஒரு ஒய்ஃபாவோ அவங்க வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. இவங்களுக்கு வந்து அதை பார்த்து இவங்க இவங்களும் நம்மள மாதிரி தானே, இவங்களுக்கும் எல்லா கஷ்டங்களும் இருக்கு, இவங்க என்ன நம்மளால நம்ம கொடுத்துட முடியும் அப்படின்னு நினைக்க கூட ஜட்ஜ் பண்றது கூட
0: ஜட்ஜ் பண்ணலாங்க. ஆனால் நம்ம பண்ற வேலையில ஒரு இது டைல்யூட் ஆயிடும். ஸோ நாங்கள் வந்து அதுல அந்த காம்படன்சி டெவலப்மெண்ட் தான் ரியல் சேலஞ்சு. தியரட்டிக்கலா பேசலாங்க, ஆனால் கொண்டு வர்றது வந்து அவ்வளோ சுலபம் இல்லைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சுமையானா ரொம்ப ரீசண்டாக தெரிஞ்சிட்டது வந்து, இந்த மாற்றம் எங்கள் டீம் மெம்பர்ஸ் கிளையன்ட்ஸ் கொண்டு வரும்போது குடும்பங்கள் ஒத்துக்கிறது இல்லைங்க.
1: மாற்றத்தை கொண்டு வரதுக்கு ஒத்துக்கிறது இல்லை,
0: மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள ஒத்துக்கிறது இல்லைங்க. ஸோ சேஞ்ச் கொண்டு வரும்போது நாங்கள் அதுக்கான ப்ரொடெக்ஷனும் கொடுப்போங்க. உன் துணி உன் தைரியம் எல்லாம் வீட்டில் கொஞ்சம் அடக்கி வாசின்னு சொல்லுவாங்க. அங்கே இங்கே இருக்கிற மாதிரி வெளியே இருக்கக்கூடாது, ஏன்னா அதை வந்து ஒரு ஆணவமா பார்ப்பாங்க, வீட்டில் திமிரா பார்ப்பாங்க, அதனால அங்கே அடக்கி வாசி.
1: இது வந்து நீங்க பெண்களுக்கு சொல்றீங்க, ஆண்களுக்கு ஒண்ணும் இல்லையா?
0: ஆண்களுக்கு ரொம்ப இருக்குங்க, ஏன்னா ரெண்டு விதமாவும் ஆண்கள் இருக்காங்க. அதாவது
1: அவங்களுக்கு அந்த சேஞ்ச் இருந்தா ஒத்துப்பாங்கல்ல வீடு.
0: ஆக்சுவலிங்க பெண்கள் ரூல் பண்ற வீடுகள்ல ஆம்பளைக மாற்றம் பெண்கள் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆண்கள் அரசாங்கம் நடத்துற வீட்டுல அவங்க ஒத்துக்க மாட்டாங்க பெண்களுடைய மாற்றத்தை. ஸோ நாங்கள் அதான் சொல்கிறேன், எங்கள் வேலை வந்து மல்டி டைமென்ஷனல் மல்டி லேயர்டு. எப்படி ஹோலிஸ்டிக் மாடல் இருக்கோ எங்கள் மாடல் இன்னொன்றும் இருக்குங்க, டைமும் ஸ்பேஸும் இருக்குங்க. எங்கள் இன்டர்வென்ஷன்ஸ் நாங்கள் பண்ணுறது டைம்லி பண்ணணுங்க. ஸோ எங்கள் ஸ்கில் வந்து இந்த டைமை எப்படி டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். யூ கான் மேனேஜ் டைமுங்க, டைம் ஹேஸ் இட்ஸ் ஓன் இது. அதனால நம்ம டைமை எப்படி யூஸ் பண்ணுறது, டைம்ல எப்படி நம்மளை யூஸ் பண்றதுங்கிறது அது ஒரு ஸ்கில் நாங்கள்
1: சொல்லிக்கிறோம். இடத்துல வருது
0: இப்போ இங்க உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்பேஸ் என்னுடைய பிஹேவியர் என்னுடைய திங். இப்ப நான் வீட்டில் போனா இதே மாதிரி எங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ பசங்ககிட்டயோ என் சன்ஸ் கிட்டயோ பேச முடியாது இல்லைங்க. ஸோ இடம் பொருள் ஏவல் எந்த இடத்து. இப்போ சிலர் யங்ஸ்டர்ஸ் கேட்பாங்க, இது பொய்மை இல்லையா, எல்லா இடத்துலையும் நாங்கள் ஒரு மாதிரி இருக்கணும். இது வந்து நம்ம மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லி கொடுக்குறது. நீ ஏன் நீயா இரு,
1: நீயா இரு, ஆமா
0: நீயா இருக்கிறது என்ன, நம்ம கலாச்சாரம் என்ன சொல்லுது, இடம் பொருள் ஏவல். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இருக்க எங்க ஸ்கில்ஸ் எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க, எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயினிஸ் எங்க. நானும் அப்படி இருக்க பழகிறேங்க. சில இடங்கள்ல இந்த மாடர்ன் ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி நான் பேசுவேன்.
1: அப்படிதான், அப்பதான் நீங்க வந்து அவங்களை கொண்டு வர முடியும் இடத்துக்கு இல்லையா.
2: வல்லுநரின் வார்த்தை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று மனநல ஆலோசகர் சசி சந்திரன் அவங்களோட பேசிட்டு இருக்கோம்.
1: நீங்க அந்த பூர்ணத்துவம் சொல்லும் போதே அதுல என்னெல்லாம் இருக்குன்னு இதெல்லாம் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, சின்ன சின்ன சின்ன சின்னதா அவ்வளவும் இருக்கு.
2: இப்ப முக்கியமா ஒரு புது பிரச்சனை எங்களுக்கு வந்திருக்குங்க. இதுக்கு நாங்க ஒரு புது படிப்பினை பண்ண வேண்டியிருந்ததுங்க. இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெண்டர் இஷ்யூங்க, அதாவது ஹோமோசெக்சுவாலிட்டி ஏன்னு ஒரு அதர்னு ஒண்ணு கொடுத்துருக்குங்க அவங்க எங்ககிட்ட கவுன்சிலிங். அதுல வந்து சில
1: வெஸ்டர்ன் இது ஜாஸ்தி இருக்கு இல்லையா, வெஸ்டர்ன் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க.
2: இங்க எக்ஸெப்டன்ஸ்
1: மென்டாலிட்டியில அக்செப்டன்ஸ் கொஞ்சம் கம்மி தான்.
2: எக்ஸெப்டன்ஸ் இப்ப வந்துட்டு இருக்குங்க. ஆனா அதுல ஒரு ஒரு யங்ஸ்டருங்க ரொம்ப எனக்கு எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு 27 வயசு ஒரு தம்பிங்க, கோயம்புத்தூர் இல்ல வெளியூருங்க. அவர் வந்துட்டு எங்க அப்பா அம்மா ஒரு சாதாரண பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, அவங்க ஒரு வசதி உள்ள குடும்பம், ஒரு சாதாரண பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ வந்து எப்படியோ குழந்தை இன்னைக்கு பல விதமா குழந்தை பெற்றுக்கலாம் அந்த மாதிரி

0: பார்த்துட்டு அப்புறம் நீ உன் லைஃப் கே லைஃப். அந்த பையன் எங்ககிட்ட வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு ஒரு பொண்ணனுடைய வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பலை. சில டாக்டர்ஸும் சில குருஸும் என்ன சொல்கிறாங்கன்னா இதை மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வி வந்து அது நம்ம கையில் இருக்காங்கிறதே எனக்கு தெரியலைங்க. மாற்ற முடியுமா, மாற்றணுமா, அது சரியானதா அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் இந்த தம்பி எனக்கு கொடுத்த படிப்பினை வந்து யாரையும் நம்ம கீழே லெவலில் பணத்தில் கீழே லெவலில் இருக்காங்கன்னு நினச்சி அவங்கள நம்ம ஏமாற்றக்கூடாதுங்கிற ஒரு பெரிய படிப்பினை வந்து எனக்குள்ளே இருக்குங்க. அதை ஊர்ஜிகப்படுத்தினார்.
1: நல்ல பண்பு இல்லையா அதை சொல்கிறது.
0: அவர் வெளியூர் போயிட்டாருங்க இப்போ. ஆனால் ஒரு பெரிய பண்புங்க அவர்கிட்ட இருந்து. ரொம்ப எங்கள் கூட கூட கவுன்சிலிங் கூட கொஞ்சம் நாள் பண்ணாருங்க.
1: இதில் வந்து நீங்கள் 8-80 கவுன்சிலிங் சொல்லிட்டீங்க. இதில் இந்த தம்பி பற்றி சொன்னீங்க இல்லையா, நிறைய பேசினோம். இதில் வந்து இந்த 8-80 கவுன்சிலிங் வந்து இந்த காலேஜ் படிக்கிறவங்களோ ஸ்கூல் குழந்தைங்களோ அதெல்லாம் ஓகே, அது நார்மலாக இப்போ ஸ்கூல்லையே வந்து கவுன்சிலர்ஸை வந்து கூப்பிட்டு சைக்கியாட்ரிஸ்டோ சைக்காலஜிஸ்டோ சொல்லி கொடுங்கங்கிறாங்க, அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த வயசானவங்க எங்கே வராங்க உங்ககிட்ட?
0: வயசானவங்கன்னு சொல்கிறதுங்க ஒரு 30-80 வரைக்கும் சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் ஏஜ் குரூப்புக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்.
1: இல்லை, நான் 30-60 கூட நான் விட்டுடுறேன்.
0: இல்லைங்க, அங்கே வர பிரச்சனை வந்து லார்ஜ்லி ஈகோ இஷ்யூஸுங்க. 60 மேலே எங் வயசுலேங்க ஒரு லேடி 3 முன்னால் உங்கள் கிராண்ட் டாட்டர் அண்ணாங்க அம்மா சூசைடல் அப்படின்னு. ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு மகன்கள் தான், 4 இந்த மகன்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள விட்டு தூரம் போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த அம்மாவுக்கு வந்துடுச்சு.
1: லோன்லினஸ் வருத்தம் எல்லாம்
0: வந்தோடனே அவங்க என்னை விட ஒரு 2-3 பெருசுங்க. அவங்க ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வராங்க. அவங்க சூசைடு நினச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு சூசைட் கமிட் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம மதிக்காத ஒரு வாழ்க்கை எதுக்குன்னு யோசனை பண்ணுறாங்க.
1: மதிக்காததான் இல்லை, அந்த தனிமை அவங்கள அப்படி ஒரு
0: ரெண்டும் கலந்துடுது. ஏன்னா வேலையிலேருந்து நம்ம சம்பாதிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சொசைட்டி நம்மளை ஒரு மாதிரி பார்க்குதுங்க. இப்போ என்னையே சிலரெல்லாம் சொல்லுவாங்க, இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையா, இப்படி ட்ரெஸ் பண்ணணுமா?
1: அது வேறு நீங்கள் PhD வேறு படிக்கிறீங்க.
0: காலேஜ்லேயும் என்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் நான் போயிட்டு இருந்தேங்க. அங்கே சிலதெல்லாம் இந்த ஓல்டு க்ரோ வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு வந்து முதல்லலாம் எனக்கு பாதிக்கும். இப்போ நான் வந்து இதை ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கிறது இல்லைங்க. அப்பப்போ கொஞ்சம் இடிக்கும், ஆனால் இது இப்படி தான் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் வரும். நான் அந்த வயசில் எப்படி இருக்கணும் அப்படின்னு வருங்க. அந்த ஒரு கேள்வி 60+ வருதுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லிமிட்டு சொசைட்டி கொடுத்துருக்கு. இத்தனை ஒரு 60 இப்படி தான் இருக்கணும்னு. இப்போ அது மாறிடுச்சுங்க. அதில் வந்து சொசைட்டியும் ஒத்துக்கணும், நம்மளும் ஒத்துக்கணும். சொசைட்டி ஒத்துக்கலையோ இல்லையோ நம்ம எப்படி நம்மளுடைய வயசை அனுபவிக்கிறது. உதாரணமாக என் பர்சனலாக சொல்லும்போது எனக்கு டேஸ்ட்டு இப்போ நல்லா பிடிக்கும். இந்த டைச்சி எல்லாம் பண்ணுறதுனால ஃப்ரீடம் இதெல்லாம் எப்படி இருக்கிறது. இந்த ப்ராப்ளம்ஸாக ஜாஸ்தியாக வருதுங்க. ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ், இகோ ரிலேட்டட் இஷ்யூஸ், கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறது. இத்தனை நாள் பையன் கேட்டான், ஆனால் இப்போ கேட்கறது இல்லை.
1: முக்கியமான அது இல்லையா, முக்கியம். கணவர் இருந்திருப்பாரு, அப்புறம் கணவர் இல்லாமல் போயிருப்பாரு. இப்போ குழந்தைங்களை கவனிக்கல வந்து அவங்களுக்கு அந்த இதெல்லாம் வருது. பல பேருக்கு இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஒரு உங்கள் அமைவனத்தின் மூலமாக எத்தனை பேருக்கு நல்லது செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு. இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் அது என்னென்னா கடவுளுக்கு வந்து ஒரு இறை பக்தியோடு செய்கிற அந்த பணிவாக செய்கிற தேவைக்கு ஒப்பானது இது. இப்படி தானே மனித சேவைங்கிறது ஒரு சின்ன விஷயம். ஒருவேளை உணவு வாங்கித்தரோம், அது ஒரு சேவை தான் இல்லையா. இல்லாதவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கித்தரோம், கொடுக்குறோம், அதுக்கு கூட வழி இருக்குது. இன்றைக்கி சாப்பாடு கொடுக்க கூட அவ்வளோ வழி இருக்குது. எல்லோரும் கொடுத்துட்றாங்க. தன்னால் சாப்பிட்லன்னு சொன்னால் நம்ம கொடுத்துட்றோம். ஒரு உடை இல்லைன்னா கொடுத்துட்றோம். ஆனால் இந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, மனசை வந்து சரி பண்ணுறது. பாரதியார் சொன்னார், எல்லாத்துக்கும் வழி இருக்கு, மனம் வெளுக்க வழியே இல்லை அப்படிங்கிற. மனம் வெளுக்க, அதாவது துணி வெளுக்க சாணை உண்டு, உடம்பு வெளுக்க சாம்பல் உண்டுங்கிறார். எல்லாத்தையும் வெளுத்துடலாம், ஆனால் மனசு வெளுக்கிறதுக்கு மட்டும் வழியே இல்லை அப்படிங்கிறாரோ. அந்த மாதிரி இருக்கும்போது மனதில் உறுதி வேண்டும், அவரே தானே சொல்லியிருக்காரு இல்லையா. வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும். அந்த கிளாரிட்டி நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, திங்கிங் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு லிசனிங் இருக்கணும் இல்லையா, கேட்கணும், பேசணும், ஏதோ ஒரு உலகத்தில் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சொன்னீங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம் தான் அது, சிக்கலான விஷயங்கள். இந்த இடியாப்ப சிக்கலை, ஆமாம், அந்த இடியாப்ப சிக்கலை விளக்கவே முடியாது. நீங்கள் அதை கூட இப்போ விளக்கி அவங்களுக்கு ஒரு பாத்து, ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு. அப்போ ஒரு திடீர்னு லைட்டு என்லைட்மெண்ட் கூட நான் சொல்லுவேன் அதை இல்லையா.
0: எம்பவர்மெண்ட்,
1: என்லைட்மெண்ட், எது ஒன்று அவங்களுக்கு லைஃபுக்கு

0: வாழ்றதுக்கான ஒரு உந்து சக்தி இதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா. வாழணுங்கிறதுக்கான ஒரு உற்சாகம் எல்லாம் கலந்து நீங்க கொடுக்குறீங்க. நீங்க வந்து இதை செய்யக்கூடிய இந்த நித்திய குருகுலம் செய்யக்கூடிய சேவை வந்து அபாரமானது. தேங்க்யூ சோ மச் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் இண்டியா ரேடியோ. நன்றி.
1: ஏன்னா நான் பண்றேன் நாள்தோறும், இது ஒரு வேலையா இல்லை, இது ஒரு பணியா கூட இல்லை, இது ஒரு என்ன சொல்றது, ஒரு கமிட்மெண்டா தான் எனக்கு இருக்கு. ஆனால் உங்களோட பேசினதுல இதனுடைய ஆழமும் இதனுடைய விரிவும் எனக்கு புரிய வந்ததுதான். தேங்க்யூ.
0: நன்றி.
2: நேர்களே, மனநல ஆலோசகர் சசிச்சந்திரன் அவங்களோட பேசிட்டு இருந்தோம். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா,

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று இரவு 9:25 மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலருக்கு இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மயில் மார்க் சம்பாரவை. நம்முடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல என்னென்ன நிகழ்ச்சி

0: இன்னைக்கு வளம் வர காத்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்று பிற்பகல் 12:50 பூந்தென்றல் 1 மணிக்கு மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில என்ன படம் வரப்போகுது அப்படிங்கறத காத்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டாரத்தில் சுய உதவிக்குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். 3:00 டீ டைம் நேயர் விருப்பமாக 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 4:02 கெட் செட் கோ. மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வள்ளி மின்னல், உலக குழந்தை தொழிலாளர் தினத்தையொட்டி குழந்தைகள் உளவியல் நிபுணர் கே ரம்யா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வரும் ஞாயிறன்று திருச்சிராப்பள்ளியில் நடைபெறும் தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி குறித்து விளக்கம் தருகிறார் இயற்கை விவசாயி தமிழ்மாறன் அவர்கள். 9:15 மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு, இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி ஜி லிங்கப்பா அவர்கள். 10:00 மெலடி மெட்டுக்கள் நேயர் விருப்பமாக. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
1: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலா நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு 4 முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலா சொல்லலான் இருக்கேன். ஒண்ணு வந்து, நம்மளுடைய உடம்ப வந்து சீரா வச்சுக்கணும். சரியான உணவு, நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸ், நம்ம மனதை வந்து ஆரோக்கியமா சந்தோஷமா நம்மளை சுற்றி இருக்கவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோட இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை, நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி, அந்த ஆன்மீகத்தோட கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதுல மனதை அமைதியா வச்சுக்கிறது. இந்த 4 விஷயங்களையும் நீங்க பண்ணீங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்க வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்க வந்து உங்களுடைய உடம்ப நீங்களே மருத்துவரா இருந்து நீங்களே பாத்துக்கலாம் அப்படிங்கறதுதான் என்னுடைய முக்கியமான இதா நான் சொல்ல விரும்புறேன்.

ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி, சுகாதாரம், வீட்டு வசதி, விளையாட்டு, அறிவியல், நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மகளிர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் மகளிருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மகளிர் தலைமையில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்று வருவதாக பிரதமர் கூறியுள்ளார்.

சுய உதவிக் குழுக்கள் மூலமாக மகளிருக்கு கடனுதவி அளிப்பதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதற்காக பல்வேறு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அறிவியல், விண்வெளி, புதுமை கண்டுபிடிப்புகளில் மகளிரின் பங்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் மகள்கள் அனைத்து துறைகளிலும் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். அமர்நாத் புனித யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி, தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு அஜித் தோவல், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, எல்லை பாதுகாப்புப் படை, மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் மத்திய தொழிலக பாதுகாப்புப் படையின் தலைமை இயக்குநர்கள் இதில் பங்கேற்றனர். அமர்நாத் புனித யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தொழில் நிறுவனங்களும்

0: மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநர்கள் இதில் பங்கேற்றனர். அமர்நாத் புனித யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் 90 நாட்களுக்கு இந்த கட்டுப்பாடு செயல்பாட்டில் இருக்கும் என்று கூறியுள்ளது. நுகர்வோருக்கு ஒரு நாளில் அதிகபட்சமாக 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக டீசல் தட்டுப்பாட்டை தவிர்க்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சரக்கு வேளாண் பயணிகள் போக்குவரத்து அவசர சேவைகள் தேசிய பாதுகாப்பு சேவைகளுக்கு டீசல் பயன்பாடு முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு ஹைஸ்பீட் டீசல் விற்பனையில் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தங்கப்பதக்கங்களை வென்ற ஜஸ்பால் ராணா பயிற்சியாளராக பணியாற்றி வந்தார். ஜெர்மனியின் முனிச் நகரில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியுடன் புதுதில்லி திரும்பிய நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தில்லி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்ததாக தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சங்க தலைவர் திரு காலிகேஷ் நாராயண் சிங் தெரிவித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் என்று கூறியுள்ளார். சர்வதேச போட்டிகளில் இந்தியாவுக்காக பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவரது அர்ப்பணிப்பையும் விளையாட்டுத்துறையில் அவரது ஈடுபாடும் இளையோருக்கு எப்போதும் ஊக்கம் அளிக்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் நாட்டிற்கு பதக்கங்களை வென்று பெருமை சேர்த்தவர் ஜஸ்பால் ராணா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பயிற்சியாளராகவும் அவரது பங்களிப்பு மூலம் இளைய விளையாட்டு வீரர்களுக்கு வழிகாட்டியாக இருந்ததாக பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் மட்டுமன்றி திறமையான பயிற்சியாளர் என்று தெரிவித்துள்ளார். அவரது மறைவு இந்திய விளையாட்டுத்துறைக்கு பேரிழப்பாகும் என்று அவர் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த வீரராகவும் பயிற்சியாளராகவும் திகழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு அவர் அளித்த பங்களிப்புகள் மகத்தானது என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி மற்றும் பாதுகாப்புக்கான உரிமை உள்ளதாக தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர் முறை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ள அவர் குழந்தைகளுக்கு தரமான கல்வி வழங்கினால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே குழந்தை தொழிலாளர் முறை என்பது சமூகத்தில் நிலவி வரும் பெரிய குற்றம் என்று தமிழகத்தின் தருமபுரி மாவட்ட தொழிலாளர் நல உதவி ஆணையர் திரு ராஜசேகரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இன்னைக்கு June 12 குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம். குழந்தை தொழிலாளர் முறைன்றது இந்த சமுதாயத்துக்கு நிலவி வர்ற ஒரு பெரிய ஒரு குற்றத்துல அது ஒண்ணு. நீங்க எங்காவது குழந்தைகள் பணிபுரியறத பாக்குறீங்க அப்படின்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது 10 9 8 அப்படிங்கிற ஒரு கட்டணம் இல்லாத தொலைபேசி எண் இருக்கு. பென்சில் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு. இதுல எதுல வேணாலும் நீங்க புகார் கொடுக்கலாம். உங்களோட அடையாளங்கள் எதுவும் தேவைப்படாது. இந்த புகார்கள் மூலமா நாங்க ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வில் குழந்தை தொழிலாளர் இருப்பது உறுதி செய்யப்பட்டா அந்த குழந்தைகளை மீட்டு மீண்டும் இந்த சமுதாயத்தில் அவங்க ஒரு சிறந்த மனிதராக வர்றதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். அந்த பணியமர்த்தினாங்க இல்லையா, அந்த வேலையளிப்போருக்கு கடுமையான சட்டங்கள் இருக்கு. இந்த சட்டங்களில் உள்ள தண்டனைகளை பெற்றுத்தருவோம்.
0: இந்தியாவில் நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றி சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் பிரெஞ்ச் ஹில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா மிகச்சிறந்த ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பிராட் ஷர்மன் வெளியிட்டுள்ள செய்தியில்

0: இந்தியாவும் அமெரிக்காவும் பழமையான மற்றும் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் என்று கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா கூட்டமைப்பும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிறுவனமான வார்பர்க் தலைவர் சார்லஸ் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் திரு நரேந்திரமோடி தலைமையில் இந்தியா உலகிலேயே மிகச்சிறந்த பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான சிஸ்கோ நிறுவன தலைவர் ஜீது பட்டேல் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான இந்தியா தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். அரிசி, கோதுமை, மின்சாரம் உள்ளிட்டவற்றின் விலைவாசி உயர்வை கண்டித்து பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக 70,000-க்கும் மேற்பட்டோர் ராவல்கோட்டில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த செவ்வாய்க்கிழமை பாதுகாப்புப் படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்ததை எதிர்த்தும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டக்காரர்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் இவர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-6, 21-9 என்ற செட் கணக்கில் தைவானின் சூயு சென்னை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோவில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் தென்கொரியா 2-1 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கனடா போஸ்னியா ஹெர்ஜகோவினா அணியை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலாபள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று தொடங்குகிறது. இரவு 11:00 நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் இங்கிலாந்து இலங்கையை எதிர்கொள்கிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் ஸ்னேஹித் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 9-11, 11-7, 11-9, 12-10 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பயாஸ் ஜெயின் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மனோ தாக்கர், அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இல் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். நிகழ்ச்சியின் தொடக்க பாடலாக டான் படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைச்சு, அவரே பாடியிருக்காரு. ஜோனிட்டா காந்தியும் கூட பாடியிருக்காங்க.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டாரத்தில் சுய உதவிக் குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சியில் உலக குழந்தை தொழிலாளர் தினத்தையொட்டி குழந்தைகள் உளவியல் நிபுணர் கே ரம்யா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இன்று இரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வரும் ஞாயிறன்று திருச்சிராப்பள்ளியில் நடைபெறும் தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி குறித்து விளக்கம் தருகிறார் இயற்கை விவசாயி தமிழ்மாறன் அவர்கள்.

0: இரவு 9:15 நட்சத்திர மயிலர்கள் இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்க இருப்பவர் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி ஜி லிங்கப்பா அவர்கள்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

மகிழ்ச்சியான மதிய வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இது மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன். இன்னைக்கு என்ன படம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. 1994 ஃபாரஸ்ட் கம்ப் இந்த படத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். 1994 ரிலீஸ் ஆன ஃபாரஸ்ட் கம்ப். இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கம்ப் அப்படிங்கிறவருடைய ஒரு பயோகிராபி தான், அவருடைய வாழ்க்கை தான். 1986 வின்ஸ்டன் க்ரூம் இவர் எழுதிய ஃபாரஸ்ட் கம்ப் அந்த நாவலை தழுவி எழுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த ஃபாரஸ்ட் கம்ப். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் அவே, நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த படத்தை பற்றி கதை நம்ம கேட்டிருக்கோம். காஸ்ட் அவே இந்த படத்தை இயக்கிய ராபர்ட் ஜிமிக்ஸ் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு. இந்த படம் 6 அகாடமிக் விருதும் 3 கோல்டன் குளோப் விருதுகள் உட்பட மொத்தம் 40 விருதுகளை பெற்றிருக்கு. 2011 லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் இந்த படத்தை நேஷனல் ஃபிலிம் ரெஜிஸ்ட்ரியில் பாதுகாக்க வேண்டிய ஒரு படமாக தேர்வு செஞ்சது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம் தான் ஃபாரஸ்ட் கம்ப். இந்த படத்தினுடைய கதையை கேட்க ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாமக்கடியில் ரசிச்சுட்டு இருக்கோம். இது மணி ஒன்று மலர் ஒன்று. 1994 ரிலீஸ் ஆன ஃபாரஸ்ட் கமின் இந்த படத்தினுடைய கதையை பற்றி தான் நாம இன்னைக்கு கேட்க போகிறோம். இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஃபாரஸ்ட் கம்ப் தான் உட்காந்துருக்காரு.

இருக்காரு. ஆக்சுவலாக ஐக்யூ லெவல் குறைவான ஒரு மனிதர், அதாவது சின்ன வயசுலேயே அவங்க வந்து ஐக்யூ லெவல் கொஞ்சம் குறைவான ஒரு ஆள். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது 1981 நடக்கிற மாதிரி தான் கதை எடுத்திருப்பாங்க. ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்காரு, பக்கத்தில் யாருன்னே தெரியாது. ஆக்சுவலாக அவங்களும் பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரு லேடி, அவங்கக்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாரு, நான் வந்து ஃபாரஸ்ட் கம்ப் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய ஷூவை பார்க்குறாரு, ஷூ பார்த்துட்டு உங்களுடைய ஷூ ரொம்ப அழகாக இருக்குது, நானும் சின்ன வயசில் ஒரு மேஜிக் ஷூ போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்க அம்மா, எங்கள் அம்மா வந்து அந்த ஷூவை மேஜிக் ஷூன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அவங்க அம்மா பற்றி சொல்லும்போது நிறைய கோல்டன் வேர்ட்ஸ், அவங்க அம்மா சொன்ன அந்த பாசிட்டிவான வேர்ட்ஸ் இந்த கதை ஃபுல்லாகவே வரும். இந்த படத்தினுடைய ஒரு ஆணித்தரமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்க அம்மா கொடுக்குற அந்த வார்த்தைகள் தான், நிறைய வார்த்தைகள் நம்ம கடந்து செல்லும் அந்த டைலாக்ஸ், அது எல்லாமே சொல்கிறாரு. எங்கள் அம்மா வந்து அதை வந்து மேஜிக் ஷூன்னு தான் சொல்லுவாங்க, ஏன்னா இவருக்கு வந்து சின்ன வயசில் அவ்வளவா நடக்க முடியாது. அதுக்காக ஒரு டாக்டர் வந்து இவருக்கு வந்து காலில் வந்து அந்த ஷூ போட்டு விடுவாங்க இல்லைங்களா, மெட்டலோட சேர்ந்து அந்த ஷூ தான் இவருக்கு போட்டு விடுவாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, இது வந்து உனக்கு வந்து ஒரு மேஜிக் ஷூ, இதை போட்டுட்டீங்கன்னா நீ நல்லா நடப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணும் பொழுது அந்த ஸ்கூலில் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன்னா இவருக்கு வந்து ஐக்யூ லெவல் கம்மியாக இருந்த ஒரு குழந்தை, அதனால இவர் வந்து அந்த ஸ்கூலில் வந்து படிக்க வைக்க விட மாட்டாங்க, இல்லை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படியோ அவங்க அம்மா வந்து அந்த ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க. ஸ்கூலுக்கு போகிறான், ஒரு வேன் வருது, அந்த வேனில் வந்து ஸ்கூலில் அந்த ஸ்கூல் வேனில் ஏறி போகிறான். போகும் பொழுது அங்கே யாருமே அவனுக்கு சீட் தர மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு குரல் கேட்குது, அந்த பொண்ணு தான், வா இங்கே வந்து இடம் இருக்குது உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி, ஜெனி அவங்க பேர், அவங்க தான் வந்து இந்த படத்தினுடைய ஹீரோயின். ஜெனி வந்து அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவங்க அப்பா வந்து அவ்வளவா சரியில்லாத ஒரு ஆளாக இருக்காரு, அதனால அவள் வந்து எப்போவுமே இவரோட, அதாவது ஃபாரஸ்ட் கம் கூட ரொம்பவே க்ளோஸாக ரொம்ப ஃப்ரெண்டாக சின்ன வயசுலேருந்து ஒரு பழகக்கூடிய ஒரு பெண்ணாக மாறுறாங்க. ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்பவே ஆழமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக உருவாகுது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் தான் முக்காவாசி நாள் வந்து இவங்க வீட்டில் தான், ஃபாரஸ்ட் கம்ப் வீட்டில் தான் வந்து ஜெனி இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் சின்ன வயசில் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபாரஸ்ட் கம்ப்பும் நம்ம ஜெனியும் வந்து நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது பசங்கள்லாம் இவங்களுக்கு பிடிக்காது, ஜெனி கூட பழகிறது அந்த பசங்களுக்கு பிடிக்காது. அப்போ கல்லை தூக்கி வீசுறாங்க. அப்போ சொல்கிறா அவ, ஜெனி சொல்கிறா, ரன் ஃபாரஸ்ட் ரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அந்த அந்த ஓட்டம் இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு காரணம், அந்த ஃபாரஸ்ட் கம்பனுடைய ஒரு வெற்றிக்கு காரணமாக இருக்கிற அந்த ஓட்டம் அங்கிருந்து ஆரம்பிக்குது. அவளுடைய அந்த வார்த்தை என்ன சொல்கிறாங்களோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாள் இந்த ஃபாரஸ்ட் கம்ப், அதனுடைய டேலண்ட் இருக்குது அவங்கிட்ட. அப்போது அந்த ரன் ஃபாரஸ்ட் ரன் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து ஓடத் தொடங்குறான். அந்த ஷாட் ரொம்பவே அற்புதமாக எடுத்திருப்பாங்க. எப்படின்னா அவன் வந்து ஓடுவான் பாருங்க, ஓடும் பொழுது அந்த மெட்டல் போல்டெல்லாம் வந்து கழுந்து விழுகும். அப்படி அவன் வந்து நார்மலாக ஓட தொடங்குறான், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறான். இப்போது அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அவன் வளர்ந்து பெரியவனாக, ஒரு பதின்ம பருவம்னு சொல்லுவான், டீன் ஏஜ், அந்த ஏஜில் ரெண்டு பேரும் அதே மாதிரி வராங்க. காரில் அதே மாதிரி அந்த பசங்க வந்து கள்ள தூக்கி வீசுகிறாங்க, காரில் துரத்துறாங்க, அதே மாதிரி ரன் ஃபாரஸ்ட் ரன் அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்கிறா. அப்போ வந்து ஃபாரஸ்ட் கம்ப் ஓடத் தொடங்குறாரு. ஓடும் பொழுது அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. அவருக்கு இருக்கிற அந்த டேலண்ட் ஓடுறதுல ரொம்பவே டேலண்ட்டாக இருக்குது. அந்த ஓட தொடங்கும் பொழுது ஒரு ஃபுட்பால் மேட்ச் வந்து நடந்துட்டுருக்கு அந்த சமயத்தில், அந்த ஃபுட்பால் மேட்ச்க்குள்ளேயே ஓடுறாரு. யாருப்பா இவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கானே அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாத்தையுமே எல்லாருமே அவனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபுட்பால் மேட்ச்சில் அவனை வந்து சேர்த்துக்கிறாங்க. ரொம்பவே அற்புதமாக ஓடுறான், ரொம்பவே அற்புதமாக விளையாடுறான். அப்போது அவங்க அந்த டீமோட ஒரு அந்த டீமோட கலந்து அவனும் வந்து அந்த டீமுக்காக போராடி வின் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்கள அந்த டீமோட அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால அவனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது, காலேஜ் கோட்டா கிடைக்குது. அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணி அதே மாதிரி அந்த ஃபுட்பாலில் நல்லா விளையாண்டு அவனுக்கு வந்து பிரசிடென்ட்டை மீட் பண்ணக்கூடிய ஒரு லெவல் கிடைக்குது. ஆனாலும் அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி தெரியாது. அவனை வந்து பேட்டி எடுத்தாங்க அப்படின்னா எதுவுமே அவன் சொல்கிற வார்த்தைகள் அடுத்த தடவை கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி அவன் வந்து ரிப்ளை பண்ணுவான். அந்த மாதிரி அவனுக்கு
அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, பிரசிடெண்ட்டை மீட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும்

0: நல்லா விளையாடுறான், நல்லா அந்த காலேஜ்லேயும் போய் நல்லா விளையாடுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவனுக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் கிடைக்குது. அவார்ட்ஸ் கிடச்சி ஆர்மிக்கு ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்மியில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு ஐக்யூ லெவல் ஒரு குறைவான ஒரு பையன், கால் நல்லா நடக்க முடியாத ஒரு பையன், எப்படி ஒரு அழகாக ஓடி அவனுடைய ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் வின் பண்ணி அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக காலேஜில் போய் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஆர்மியில் ஜாயின் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு வந்து ஒரு பெருமை தரக்கூடிய விஷயமா அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. கண்டிப்பாக நீ ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது?
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: द टेली लॉ के ऐप, वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இதை சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
4: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
5: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
6: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று இரவு 9:25 மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலருகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மயில்மார்க் சம்பாரவை. ஃபாரஸ்ட் கம்ப் 1994 வெளியான இந்த படத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். அதாவது பஸ் ஸ்டாப்ல வந்து சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அந்த அவருடைய அதாவது படம் ஃபுல்லாவே அவர் வந்து கதை சொல்ற மாதிரிதான் இந்த கதை வந்து அமைஞ்சிருக்கும், இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கும். அவருடைய வாய்ஸ் போயிட்டே இருக்கும், ஹீரோனுடைய வாய்ஸ் வந்து இதுல சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அந்த பஸ் ஸ்டாப்ல தான் உட்காந்து ஒரு லேடி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப அவங்களுக்கு பஸ் வந்துருச்சு, அடுத்துதான் அவங்க எழுந்து போயிடுறாங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா ஒரு லேடி ஒரு குழந்தையோட இருக்காங்க, நான் உங்களுடைய கதையை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இப்ப வந்து ஆர்மியில அவர் வந்து சேர்றாரு, ஆர்மியில சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு பெருமையா நினைக்கிறாங்க அவங்க அம்மா. அப்போ அங்க சேரும் பொழுது அங்கேயும் இதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. ஜெனியை வந்து இவரால் மறக்கவே முடியல, ஒரு பக்கம் ஜெனியினுடைய ஞாபகமாகவும் இருக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரே ஆசைதான், அவங்களுக்கு வந்து இறால் வந்து நிறைய பிடிச்சு கடல்ல இருந்து பிடிச்சு அதை வந்து நிறைய டிஷ் பண்ணி பிசினஸ் பண்றதா அவருடைய வாழ்க்கையினுடைய லட்சியமா வச்சிருப்பாரு. அதை வந்து நம்ம ரெண்டு பேரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி அந்த ஆர்மியில இருக்கும்போது பேசிட்டே இருப்பாங்க, அதாவது ஃபாரஸ்ட் கம்ப் அவருடைய ஃப்ரெண்ட் பாபாவும். அங்க ஒரு ஆபீசர் இருப்பாங்க, அவரோட பேர் வந்து டான் டெய்லர். அவருடைய ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க எல்லாமே ராணுவத்துல, அவங்க தாத்தா அவங்க அப்பா எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ராணுவத்துல இருந்து நாட்டுக்காக உயிரை கொடுத்தவங்க. அதுதான் இவருடைய ஆம்பிஷனாகவும் இருக்கும், அதாவது இவருடைய குறிக்கோளும் அது அதாக தான் இருக்கும். என்னன்னா நான் வந்து நாட்டுக்காக போர் விட்டு அதுக்கப்புறமா அதுலேயே அங்கேயே நான் வந்து உயிர் துறக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே என்னுடைய உயிர் போகணும் அப்படிங்கிறது தான் டான் டெய்லர்னுடைய ஒரு அந்த ஆஃபீஸர்னுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்மியில் இருக்கிற சமயத்தில் அப்பவும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஜெனியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அவள் வந்து சின்ன வயசுலேயே நல்லா பாடணும் அப்படின்னு சொல்லி பாடிட்டுருப்பா. அந்த சமயத்தில் அவங்க வந்து அவள் வந்து தப்பான வழியில் போகிறா அப்படின்னு சொல்லி அவளை வந்து கேட்கும் பொழுது அவன் வந்து இல்லை நீ உன்னோட வழியிலே போ, நான் வந்து இப்படியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கிளம்பிடுறான். அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி தான் ஜெனியினுடைய கேரக்டர் அவங்க கூட இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் இவர் வந்து ஃபாரஸ்ட் கம்ப் வந்து வியட்நாமில் வார் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவங்களும் அங்கே போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைது, ஒரு சூழ்நிலை அமைது. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாம்பிளாஸ்ட்லாம் ஆயிட்டுருக்குது. அப்போது இவருக்கு இந்த ஃபாரஸ்ட் கம்ப்க்கு வந்து அவ்வளோவா தெரியாது இல்லைங்க, இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அப்படி இவங்க போயிட்டுருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பாம்பிளாஸ்ட் ஆகுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பார்க்குறாரு. இவருக்கு தான் பிரச்சனை அப்படிங்கும்போது என்ன ரன் பண்ணுறது

தான் ஓடுறது அப்படிங்கிறது ஒரு கைவந்த கலை. யாருக்குமே யாருமே பிடிக்க முடியாத அளவுக்கு இவர் ஓடுவார் இல்லையா. அப்போ அங்கேருந்து ஓட தொடங்குறாரு. எல்லாருமே அங்கே வந்து ஃபைட் பண்ணுறாங்க, அவங்களும் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஃபாரஸ்ட் கம்ப் வந்து ஓட தொடங்குறாரு. பாதி வழியில் அவருக்கு ஞாபகம் வருது பாபா அவருடைய ஃப்ரெண்டு, அவர் எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணுறாரு. திருப்பி அதே இடத்துக்கு வராரு. வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்கள அவர்கிட்ட ஃபாரஸ்ட் கம் கிட்ட உதவி கேட்குறாங்க, என்ன காப்பாற்று என்ன காப்பாற்று அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாத்தையுமே தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்குறாரு. அதே போல் நம்முடைய அவருடைய ஃப்ரெண்டு பாபா அவரையும் வந்து தூக்கும் பொழுது அவரை வந்து காப்பாற்ற முடியாத ஒரு லெவல் ஆயிடுது. அவரை வந்து காப்பாற்ற முடியலை. அதே போல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் அந்த அவங்களுடைய ஆஃபீஸர் இருந்தாங்க இல்லையா, அந்த ஆஃபீஸர் டான் டெய்லர், அவர் வந்து அந்த போர்லேயே தன்னுடைய உயிர் போகணும்னு நினைப்பார். ஆனால் அவரையும் மீறி அவரை வந்து எப்படியாவது காப்பாற்றிடணும்னு சொல்லிட்டு இவர் காப்பாற்றிட்டு வருவார். அவர் கண்டபடியாக திட்டுவார் ஃபாரஸ்ட் கம்ப் வந்து, ஏன் இப்படி என்னை காப்பாற்றின, அங்கேயே என்னோடய உயிர் போகணும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டுவார். ஆனால் அதையும் மீறி அவரை வந்து காப்பாத்தி கொண்டு வந்து வைக்கிறாரு ஹாஸ்பிட்டல்ல. ஆனா அவருக்கு இரண்டு கால்கள் வந்து நடக்க முடியாம போயிருது. அந்த சமயத்துல அவர் ரொம்ப திட்டுறாரு. அதையும் வந்து அவர் வந்து ஃபாரஸ்ட் கம்ப் வந்து பொருட்படுத்தவே இல்லை. எப்படியோ நிறைய உயிர்களை வந்து நம்ம காப்பாத்திட்டோம் அப்படின்னு தான் அவர் வந்து நினைக்கிறாரு. அந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நிறைய பேர் வந்து பிங் பாங் அப்படின்னு சொல்லுவாங்க, டேபிள் டென்னிஸ் விளையாடுவாங்க இல்லையா, அதுல ஏதாவது ஒரு விளையாட்டு ஏதாவது ஒரு இது சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேட்டோட ஒரு செயலை வந்து செய்வார். அந்த சமயத்தில் அந்த டேபிள் டென்னிஸ் விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அது நல்லா விளையாடி ஒலிம்பிக்லேயே இவர் வந்து போகக்கூடிய லெவலுக்கு இவர் வந்து முன்னேறாரு. ஆனால் அதை பார்க்கக்கூடிய நான் வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு இருக்கேன் கதைகள், ஆனால் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த பாம்பிளாஸ்ட் ஆகிற சமயத்தில் ரொம்ப போராடி வருவாங்க. அதே போல் அந்த ஒலிம்பிக் போட்டியில் தன்னுடைய நாட்டுக்காக இவர் விளையாடுவார். அது விளையாடி வின் பண்ணியும் கொடுப்பார். அந்த டைமில் பிரசிடெண்ட்டை மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இவருக்கு கிடைக்க ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு இல்லைங்களா. ஆர்மியில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்மியில் இருக்கும் பொழுது கொஞ்ச நாளில் இவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு. அதுக்கப்புறமா அதுலேயும் ஒரு கொஞ்சம் பணம் வருது. பணம் வரும்பொழுது சரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இவருடைய ஐடியாவாக இருக்கு இல்லைங்களா. ஏன்னா இறால் பிஸ்னஸ் பண்ணுறது, அதில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணி பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது இவருடைய ஃப்ரெண்டு பாபாவினுடைய ஒரு எய்மாக இருந்தது. அதுவே தன்னுடைய குறிக்கோளாகவும் மாற்றிக்கிட்டு தன்னுடைய நண்பனுக்காக அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் அவங்க ஃபேமிலி கிட்ட போய் சொல்கிறாரு. அவங்க ஃபேமிலியெல்லாம் நம்பலை, இவன் வந்து சும்மா தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன் இவங்க கூட இருந்த அந்த ஆஃபீஸர் கூட நம்பலை, இவன் வந்து சும்மா விளையாட்டாக தான் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆஃபீஸர் சொல்கிறாரு, டான் டெய்லர் சொல்கிறாரு, நீ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் அப்படின்னா இரல் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சின்னா கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது

0: அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் கோவை. கால் 7418 7411.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். ஒரு மணி 1:31 நாம கேட்டு இருக்கோம் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில ஃபாரஸ்ட் கம்ப். இந்த படத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாப்ல சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, ஃபுல்லாவே அவர் சொல்ற மாதிரி தான் அந்த கதை வந்து அமைஞ்சிருக்கும். பஸ் ஸ்டாப்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இவருடைய கதைகளை கேட்டுட்டு இருக்காங்க. அவர் அந்த மாதிரிதான் படம் போயிட்டு இருக்கோம். இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, அவங்க அம்மாவினுடைய வார்த்தைகள் அந்த டைலாக்ஸ் ரொம்பவே வலிமை வாய்ந்தது. எல்லாருமே பேசுவாங்க, டைலாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுவாங்க. இப்போ அவரை வந்து காப்பாத்திடுறாரு, அதுக்கப்புறமா பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. பிசினஸ் ஆரம்பிக்கும் பொழுது சொன்ன மாதிரியே இந்த ஆபீசரும் வந்து சேர்றாரு. நினைச்சே பார்க்கல இவர் வந்து

பிஸ்னஸ் ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மியில் இவர் வந்து ரிட்டையர்ட் ஆயிடுவார். அது மூலமாகவும் பணம் கிடைக்கும். அந்த பிங் பாங் சொன்னார் இல்லைங்களா, அந்த விளையாட்டுலேயும் வின் பண்ணதுக்காக இவருக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். அந்த பணத்தை எல்லாம் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த தருணத்தில் அந்த இறால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அந்த தருணத்தில் அம்மாவினுடைய அம்மா வந்து கொஞ்சம் முடியாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கேட்குது. அப்போ வந்து அவங்க அம்மா பார்க்க போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிற வார்த்தைகள் ரொம்பவே வலிமையானதுன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறப்பு அப்படிங்கிறது எல்லா மனிதனுக்கும் வரும், அதனால் நீ வந்து இதுலேருந்து, அதாவது சின்ன குழந்தைக்கேன்னா அந்த பையன் ஐக்யூ லெவல் கொஞ்சம் குறைவான ஒரு மகன், அப்போ அவனுக்கு புரியற மாதிரி வார்த்தைகளை அவங்க அம்மா சொல்லுவாங்க. நமக்கு வந்து அது சொல்ற மாதிரி இருக்கும். அந்த இறப்பு வந்து எல்லாத்துக்குமே சகஜம்தான். அதை வந்து கடந்து போயிடணும், எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கணும். அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வேற கோணம், நம்ம வந்து ஒரு விஷயத்த ஒரு மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து அவனுடைய கோணத்துல பாசிட்டிவா தான் பார்ப்பான். எந்த விஷயத்தையுமே பாசிட்டிவா தான் பார்ப்பாங்க ஃபாரஸ்ட் கேம்ப். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அப்போ அவங்க அம்மா சொல்றத வந்து அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா இறால் பிசினஸ் வந்து அப்படியே போகும்பொழுது ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள்லாம் அவ்வளோ டெவலப் ஆகாது. ஏன்னா ஒரு அஞ்சு மீன் தான் கிடைக்குது, அந்த இறால் தான் கிடைக்குது. அதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புயல் வருது அந்த இடத்துல. அப்போ புயல் வரும்பொழுது நிறைய போட் வந்து அடிச்சிட்டு போகிறது. ஆனால் ஒரே ஒரு போட் வந்து நம்மளுடைய ஃபாரஸ்ட் கம்பெனியுடைய போட் வந்து நிலையாக இருக்குது. அந்த சமயத்தில் இவங்களுக்கு வந்து நிறைய இறால் கிடைக்குது. அந்த கரையோரம் ஒதுங்கக்கூடிய நிறைய இறால் கிடைக்குது. அந்த இறாலை வச்சு நிறைய பிஸ்னஸ், அதாவது இடிஷலாக பண்ணி அந்த பிஸ்னஸை வந்து ரொம்பவே டெவலப் பண்ணுறாங்க. ஆப்பிள் அந்த இதில் கம்ப்யூட்டரில் போட்டு அந்த ஆஃபீஸர் வந்து இன்னும் மணியை வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த ஆஃபீஸர் வந்து டான் டெய்லர் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாரஸ்ட் கம்புக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்குது. ஜெனினுடைய ஞாபகமாகவே இருந்துகிட்ருக்கு. அந்த சமயத்தில் ஜெனி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பஸ் ஸ்டாப்பில் வந்து சொல்லிகிட்ருக்காரு இல்லையா. அப்போ வந்து அவர் கேட்குறாரு, இன்னொருத்தர்கிட்ட தான் கதை சொல்லிகிட்ருப்பாரு. அவர் கேட்குறாரு உடனே நீ சொல்லவியே, இது வந்து பாபா கம்பெனியுடைய ஓனரே நீ தான் அப்படின்னு சொல்லி விளையாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் வந்து சிரிச்சே போயிடுறாரு கேட்குறவர். இப்போ ஃபாரஸ்ட் கம்ப் வந்து இன்னொரு லேடி உட்காந்துருப்பாங்க. ஆமாங்க, நான் தான் அது அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து பேர் வச்சிருப்பாரு பாபா கம்ப் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தாங்க பாபா கம்பனுடைய ஓனர் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்ஸ்லாம் காமிப்பார். அந்த அளவுக்கு ஒரு வெகுளித்தனமாக இருப்பார் இவர். அவர் வந்து எந்திரிச்சு போயிடுவார், சிரிச்சுட்டே போயிடுவார். அப்போது இந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன ஆகுதுன்னா ஜெனி வராங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஜெனி வராங்க. ஜெனி ரொம்ப சந்தோஷமாக இவரை பற்றி கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக அவருக்குடைய வாழ்க்கை நடத்துகிறாங்க. கொஞ்ச நாள் இருந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து ஜெனி காணாமையே போயிடுறாங்க. மறுபடியும் இவரை விட்டுட்டு தனியாக விட்டுட்டு போகிறாங்க. ஜெனி போன வருத்தத்தில் அந்த பிரச்சனை அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நேரத்தில் என்ன பண்ணுவார்னா ஓடுறது இல்லையா. ஓடும் பொழுது ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, ஒரு மாதம் இல்லை, ரெண்டு மாதம் இல்லை, மூணு வருஷம் ஓடிக்கிட்டே இருக்காரு. எங்கே போனோன்னாலும் ஓடிக்கிட்டே இருக்காரு. மீடியா எல்லாம் அவர் கவர் பண்ணிகிட்டே வருது. எதுக்காக ஓடுறீங்க அப்படின்ட்டு கேட்கும் பொழுது கூட அவர் சொல்கிறாரு, ஓடணும்னு தோணுச்சு அதனால ஓடுறேன் அப்படிங்கிற பதில் தான் அவர்கிட்டருந்து வருது. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது மக்கள் கூட்டம் ஒரு பக்கம் இவரையும் ஃபாலோ பண்ணிட்டு போகிற மக்கள் கூட்டமும் இவருக்கு பின்னாடி ஓட தொடங்குது. இதை வந்து உலகமே வியப்பாக பார்க்குது. ஒரு ஆள் வந்து உலகத்தையே இப்படி வந்து ஓடிக்கிட்டே இருக்காரு, மூணு வருஷம் ஓடிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி உலகமே வியந்து பார்க்குது. அந்த சமயத்தில் ஜெனிக்கும் அந்த நியூஸ் கிடைக்குது.

ஒரு மணி 1:40 நாம கிட்ட ரசிச்சுட்டு இருக்கோம். இது மணி ஒன்று மலர் ஒன்று. எஸ் ஃபாரஸ்ட் கம்ப் 1994 ரிலீஸ் ஆன இந்த படத்தை பற்றி தான் நாம் பேசிகிட்டு இருக்கோம். அதே போல் நம்முடைய நேயர்கள் மதுக்கரையிலிருந்து பெரியசாமி ரொம்பவே சொல்லியிருக்காங்க, இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட அந்த படத்தை பற்றியும் இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லியிருக்காரு. அதே போல் ஹரிஹரன் பெங்களூர் பகுதியிலிருந்து ஃபாரஸ்ட் கம்பினுடைய அந்த படத்தினுடைய ஆஸ்கார் விருது, 6 ஆஸ்கார் விருதுகளை வென்ற ஒரு புகழ்பெற்ற ஹாலிவுட் படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பற்றினுடைய இன்ஃபர்மேஷனும் அவரும் கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கலாம் இந்த நேரத்தில். எஸ் ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம், 3 வருஷம் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காரு. பிரச்சனை வந்ததுன்னா ரன் ஃபாரஸ்ட் ரன் அந்த வார்த்தை தான் இவருக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு, அந்த ஜெனியினுடைய வார்த்தைகள். அப்போ வந்து ஓட தொடங்குறாரு, எதுக்கு ஓடுறேனே தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்காரு. அவர் பின்னாடி ஒரு மக்கள் கூட்டமே போகுது, மீடியாலாம் போகுது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நின்றுறாரு. நின்றுட்டு ஓகே இது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அவருக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது. அந்த லெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனியினுடைய ஜெனிக்கிட்டிருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, இந்த அட்ரஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ப்ரெசண்ட்க்கு வராங்க, அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டுருக்காரு, ஜெனியை பார்க்குறக்கு தான் உட்காந்துட்டுருக்காரு. அப்போ பக்கத்தில் இருக்கிற லேடி கிட்ட கேட்குறாங்க, யார் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆப்போசிட்டில் தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு குழந்தை இருக்குது, ஜெனிக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஜெனி சொல்கிறாங்க, இது உன்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அவங்களுக்கும் வந்து முடியாமல் போயிடுது, அவங்க வந்து இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதாவது நோய்வாய்ப்பட்டு

0: அவங்களும் கொஞ்ச நாள்ல இறந்துடுறாங்க. அந்த பையனை அவன் வந்து ஃபாரஸ்ட் கம்ப் வந்து ரொம்பவே அருமையா வளர்க்கிற மாதிரி ஒரு அந்த கதை வந்து முடியும்.
1: இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கிறேன்.

0: நம்ம KMCH-ல ஜூன் 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புல்லா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
2: ஃபாரஸ்ட் கம்ப் இந்த படத்தை பத்தி தான் நம்ம பேசணும். இதனுடைய பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது டாம் ஹாங்க்ஸ்னுடைய நடிப்பை இதில் நடிச்சிருப்பாரு. அவர் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸை ரொம்பவே அருமையாக கொடுத்துருப்பாரு. இரண்டாவது, இந்த படம் ஃபுல்லாக அவர் வந்து கதை சொல்ற மாதிரி தான் வந்துட்டே இருக்கும். என்னுடைய லைஃப்ல ஒவ்வொரு தருணத்தையும் இது நடந்தது இது நடந்ததுன்னு அவர் வாய்ஸ் ஓவர் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்கும் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐக்யூ குறைவான ஐக்யூ லெவல் குறைவான ஒரு நபர் பேசினா எப்படி இருக்குமோ, அவருடைய இமோஷன்ஸ் எப்படி இருக்குமோ, அதே இமோஷன்ஸில் அந்த டாம் ஹாங்க்ஸ் வந்து பேசியிருப்பாரு. ஃபுல் மூவிலையும் அவருடைய வாய்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும், வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இருக்கும் அந்த படத்தில் ஃபுல்லாகவே. அந்த வசனங்கள், மூன்றாவதாக இந்த படத்தில் வர வசனங்கள் நினச்சே பார்க்க மாட்டோம். போகிற போக்கில் நமக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான தத்துவத்தை அங்கங்கே சொல்லிட்டு போயிருப்பாங்க. படத்தினுடைய முதல் சீன்லேயே பெஞ்சில் அந்த உட்காண்ட்ருப்பாருன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த பெஞ்ச்லேயே அவங்க அம்மா சொன்ன அந்த டயலாக்ஸ் வரும், லைஃப் ஆஃப் லைக் அ பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் யூ நெவர் நோ வாட் யூ ஆர் கொனா கெட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டயலாக் வெறும் டயலாகா இல்லாம அமெரிக்கன் பிலிம் இன்ஸ்டியூட்ல கடைசியாக 100 வருடங்களில் எடுக்கப்பட்ட 100 படங்களில் எழுதப்பட்ட 100 மிகச்சிறந்த வசனங்களில் 40th இடத்துல இந்த டயலாக்ஸ் இருக்காமா. இது மட்டும் இல்ல, படம் ஃபுல்லாவே அந்த வாழ்க்கையினுடைய தத்துவங்களை ரொம்ப சிம்பிளா டயலாகா சொல்லிட்டே போயிட்டு இருப்பாங்க. இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன். இதுவரை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் செலுத்தலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பின் முதுகெலும்பாக மகளிர் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1650 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு துறைகளில் மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாததாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 12 ஆண்டுகால ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் பெண்கள் மேம்பட தமது தலைமையிலான அரசு அயராது உழைத்ததாகவும் எடுத்துரைத்துள்ளார். நிதி உள்ளடக்கம் தொடங்கி தொழில் முனைவோர் வரை அனைத்து துறைகளிலும் மகளிர் தனி முத்திரை பதித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். கல்வி, சுகாதாரம், தூய்மை, விளையாட்டு, வீட்டு நிர்வாகம், அறிவியல், ஆட்சிமுறை உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் பெண்கள் பரவலாக சிறப்பாக செயலாற்றி வருவதாக அவர் கூறினார். ட்ரோன் தொழில்நுட்பம் போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் மகளிரின் பங்கு அதிகரித்து வருவது புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு நாட்டின் வளர்ச்சிப் பாதையை முன்னெடுத்துச் செல்வதாக தெரிவித்துள்ளார். மகளிரின் நிதி ஆளுமையை உறுதி செய்யும் வகையில் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு மத்திய அரசு முழுவீச்சில் ஆதரவு அளித்து வருவதாக கூறிய பிரதமர், மகளிர் தங்களது முழு திறமையையும் உணர்ந்து தேச கட்டமைப்பிற்கு வலுவாக பங்காற்றும் வகையில் வேலை வாய்ப்புகளையும் ஆளுமையையும் அவர்களது மாண்பையும் மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக கூறியுள்ளார். விண்வெளி, படைப்பாற்றல் திறன், புதுமையான சிந்தனைகள், அறிவியல் துறைகளிலும் பெண்கள் உத்வேகத்துடன் செயலாற்றுவதாக பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். தேச கட்டமைப்பில் மகளிர் நாட்டின் முதுகெலும்பாக திகழ்கிறார்கள் என்று கூறியுள்ள பிரதமர், தன்னிகரற்ற திறமைகளாலும் அனைத்து தளங்களிலும் மகளிர் எழுச்சியுடன் செயலாற்றி பாரத தாய்க்கு பெருமை சேர்ப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பிரதமரின் தூய்மை இந்தியா, ஜல்ஜீவன் திட்டங்கள் போன்றவை மகளிருக்கு முன்னேற்றத்தை அளித்துள்ளதாக திருச்சி கிராமாலயா நிறுவனர் திரு தாமோதரன் தெரிவித்துள்ளார்.
1: பாரத பிரதமர் திருமிகு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து

0: 12 ஆண்டு காலம் ஆட்சி செய்து மிக சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி இன்று அனைவராலும் பாராட்டப்பட்டு வருவது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயமாகும். குறிப்பாக அவரது ஆட்சி காலத்தில் தூய்மை இந்தியா திட்டமும் ஜல் ஜீவன் மிஷன் திட்டமும் மிக முக்கிய பங்காற்றின. தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் 10,90,00,000 வீடுகளில் இந்தியா முழுவதும் தனிநபர் இல்ல கழிப்பறைகள் கட்டப்பட்டு பெண்களுக்கும் வளரின பெண்களுக்கும் உதவி செய்துள்ளது.
1: வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச உத்தரவாத கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1,650 ரூபாயாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் உணவு பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதலை வலுப்படுத்தி விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் வகையில் இத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், மண்டி விலை நிலவரங்கள் மற்றும் பதப்படுத்திய வெங்காயத்தின் தரத்திற்கு ஏற்பவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப கொள்முதலை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் விலை நிர்ணயம் செய்யப்படுவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் 132 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டு வரும் குடியரசுத் தலைவர் பூங்காவின் கட்டுமான பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். அங்குள்ள ராணுவ பயிற்சி நிறுவனத்தில் நடைபெறும் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் நாளை அவர் பங்கேற்கிறார். தொலைக்காட்சி, வானொலி தொடர்பான சேவைகள் மற்றும் பொது விவாதங்களுக்கான வரைவு தொலைத்தொடர்பு விதிகளை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. தொலைத்தொடர்பு சட்டம் 2023 கட்டமைப்பிற்கு உட்பட்டும் 1885 ஆண்டு தந்தி சட்டத்திற்குட்பட்டும் இந்த புதிய வரைவு விதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 2 பயணமாக இன்று சுவிட்சர்லாந்து செல்கிறார். அந்நாட்டு அதிபர் கை பார்மலினை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை ஈர்ப்பதற்கான வழிமுறைகள் குறித்து அந்நாட்டு முன்னணி தொழில் நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடி அரசு நிகழ்ச்சிகள் தொடங்குவது தொடர்பாக பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவின் மீது விசாரணை மேற்கொண்ட தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள் முருகன் அடங்கிய அமர்வு 8 வாரங்களில் இதற்கான பதிலளிக்க ஆணை பிறப்பித்துள்ளது. MBBS இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கான நேரம் 195 நிமிடங்களாக அதிகரித்து தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதன்படி வரும் 21 தேதி நடைபெறும் நீட் மறு நுழைவுத் தேர்வு பிற்பகல் 2 முதல் மாலை 5:30 வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவேடுகளில் கையெழுத்து மற்றும் பிற நிர்வாகப் பணிகளுக்காக இந்த கூடுதல் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகளுக்கு தேர்வு முறை உகந்ததாகவும் வசதியாகவும் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்நடவடிக்கை என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழ்நாட்டில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் இன்று அறிவித்துள்ளார். மேட்டூர் அணை இன்று திறக்கப்படாத நிலையில் வடிமுனை குழாய் கிணறுகளைக் கொண்டு குறுவை நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்க இந்நடவடிக்கை என்று கூறியுள்ளார். வாய்க்கால்களை தூர்வாரவும் போதிய அளவில் உரங்களை இருப்பு வைக்கவும் தினமும் தடையற்ற மும்முனை மின்சாரம் 18 வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையை திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மேட்டூர் அணையை திறந்து கடைமடை பகுதி வரை தண்ணீர் சென்றடைவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கடலூரில் இன்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், நீட் மறு நுழைவுத் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் மாணாக்கர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறை குறித்த விழிப்புணர்வு கூட்டத்தில் உரையாற்றிய மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், குழந்தை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அரசு தீவிர முயற்சிகள் மேற்கொண்டு

0: வருவதாக தெரிவித்தார்.
1: வேலைக்கு செல்லும் குழந்தைகளுக்கு முழுமையாக கல்வி வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசோட முழு நோக்கமே. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க அந்த மாதிரி செக் பண்ணாம ரெகுலராகவே நீங்க இனிமே போயிட்டு குழந்தை தொழிலாளர் இல்லா தமிழ்நாடு என்ற அந்த பெயரை எடுக்க வேண்டும். குழந்தைங்க சுதந்திரமா நிம்மதியா நீங்க செயல்படணும். கல்வி குழந்தைகளின் பிறப்பு உரிமை.
0: திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் இணையவழி பட்டா மாறுதல், தானியங்கி பட்டா மாறுதல் தொடர்பாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாடு முழுவதும் 47 புதிய விளையாட்டு விடுதிகள் அமைக்கப்பட உள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவிகள் திருக்குறளை 1330 குரலில் இருந்து முதல் குரல் வரை 15 மணி நேரத்தில் தலைகீழ் வரிசையில் எழுதி சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விருதுநகர் சாத்தூர் அருகே சுப்பையாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் யாசினி, பவித்ரா, சாருமதி, மதுஸ்ரீ, மதுஷா, மாதவி, ஸ்ரீவர்ஷினி ஆகிய 7 மாணவிகள் 1330 திருக்குறளிலிருந்து தொடங்கி 1வது திருக்குறள் வரை தலைகீழ் வரிசையில் 15 மணி நேரம் தொடர்ந்து எழுதி முடித்து சாதனை நிகழ்த்தினர். மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா மற்றும் கல்வித்துறை அலுவலர்கள் பார்வையிட்டு மாணவிகளை ஊக்கப்படுத்தினர். விருதுநகர் செய்தியாளர் ஆ. கமலக்கண்ணன்.
0: நெல்லை மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 8வது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 90.40 அடியாக உள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். களக்காடு தலையணையில் 9வது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை நீடிக்கிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இன்றைய முதல் போட்டியில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் மோதுகின்றன. நாளை மறுநாள் நடைபெறும் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பின் முதுகெலும்பாக மகளிர் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1650 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை அறிவிப்பு. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். சேலத்தில் அதிகபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். ஈரோட்டில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருக்கு. ஊட்டியில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: Serdana.
1: Serdan pa.
2: Jali ajin kana.
3: பீஸ்ட் படத்துல இருந்து பாடல் கிட்டும் அனிருத் ரவிச்சந்திரனுடைய மியூசிக் லவ் ஜெய் பாடி இந்த பாடல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.

0: Delhi.
1: President Draupadi Murmu, Prime Minister Narendra Modi and other leaders have expressed grief at the passing away of Jaspal Rana. In FIFA World Cup 2026, South Korea defeated the Czech Republic 2-1 in a thrilling Group A clash today, earning valuable 3 points at Estadio Akron in Mexico's Zapopan. South Korea will next take on co-hosts Mexico, while the Czech Republic will look to bounce back against South Africa in a Group A clash. Today, co-hosts Canada will be up against Bosnia-Herzegovina in a Group B clash of Toronto Stadium. The match will start at 12:30 a.m. Indian Standard Time. In badminton, India's PV Sindhu stormed into the women's singles semi-finals of the Australian Open tournament in Sydney today. The third-seeded Indian outclassed Chinese Taipei's Chen Su Yu 21-6, 21-9 in a one-sided quarterfinal clash. The India Meteorological Department, IMD, has said a wet spell is likely to continue over northwest India till tomorrow, with the possibility of thunderstorms and gusty winds and hailstorms. According to IMD, conditions are favourable for further advance of southwest monsoon into Karnataka, Telangana, Andhra Pradesh, parts of West Bengal, Bihar, some parts of Chhattisgarh, Odisha, Jharkhand and Uttar Pradesh during the next 2 to 3 days. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says government created conducive environment for women in the last 12 years to realize full potential in nation building. Home Minister Amit Shah chairs high-level meeting to review preparedness for Sri Amarnath Yatra in New Delhi. Centre restricts industries from buying petrol and diesel from retail pumps. United Nations condemns attacks on oil ships carrying Indian sailors off the coast of Oman. Indian shooting legend and coach Jaspal Rana dies at 49. And in FIFA World Cup 2026, Canada to take on Bosnia-Herzegovina in Group B clash in Toronto. With that, we end the midday news.
2: நேரம் 2:15.
3: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान
4: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते टीबी रोगी व परिजन को पोषण जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार
5: निक्षय मित्र इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है आपको जानकर हैरानी होगी हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं
3: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान
4: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी
6: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு
7: இப்ப அந்த பயம் தேவையில்ல நம்ம KMCHல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க
8: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை கால் 7418874111
9: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் இன்னைக்கு நம்ம PME டிரைவ் ஸ்கீம் பத்தி பாக்கலாங்க மத்திய அரசின் கனரக தொழில்துறை அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட பிரதமரின் மின்சார இயக்க புரட்சி எனப்படும் இந்த இ டிரைவ் திட்டம் முதலில் 2 ஆண்டுகளுக்கு அதாவது 2024 தொடங்கி 2026 வரை 10,900 கோடி செலவில் அறிவிக்கப்பட்டது இப்போது மேலும் 2 ஆண்டுகளுக்கு அதாவது 2028 மார்ச் மாதம் வரை இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின்படி இருசக்கர வாகனம் உள்ளிட்ட மின்சார வாகனங்களை வாங்குபவர்களுக்கு உற்பத்தியாளர்களுக்கு மானியம் வழங்கப்படுகிறது இதன் மூலம் மின்சார வாகன சந்தையை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் இதுவரை 2 சக்கர 3 சக்கர வாகனங்கள், இ ஆம்புலன்ஸ்கள், இ ட்ரக்குகள், மின் பேரு

0: விருந்துகளை ஊக்குவிக்கும் விதமாக 3,679 கோடி மதிப்புள்ள மானியம் வழங்கப்பட்டுள்ளது என்கிறது மத்திய கனரக தொழில்துறை அமைச்சகம். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்களிலும் நெடுஞ்சாலைகளிலும் மின்சார வாகனங்களுக்கு தேவையான சார்ஜிங் நிலையங்களை வேகமாக நிறுவி வருகிறது மத்திய அரசு. இதற்காக 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடந்து வருகிறது. நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் காற்று மாசுபாட்டை கட்டுக்குள் வைக்கவும் புதிய வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை கொண்டு பொது போக்குவரத்தை இ டிரைவ் ஆக மாற்றுவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். ஏற்கனவே நாடு முழுவதும் 25,000 மேற்பட்ட சார்ஜிங் நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. மேலும் 10,000 நிலையங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2015 ஃபேம் என்கிற திட்டம் மூலமாகத்தான் இ வாகனங்கள் நம் நாட்டில் அறிமுகமானது. 2019 ஃபேம் 2 என மீண்டும் இ வாகனங்களை கொண்டு வந்தபோது போதிய சார்ஜிங் நிலையங்கள் இல்லாமை, அதிக விலை போன்ற காரணங்களால் இந்த திட்டங்கள் பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவு வரவேற்கப்படவில்லை. ஆனால் அதற்கு பிறகு கடந்த ஆண்டு மானியங்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு இ வாகனங்களின் விற்பனை சூடு பிடித்துள்ளது. இப்ப நம்ம ஒரு இ டூ வீலர் வாங்கணும் அப்படின்னா அதற்கான கடையில் அவர்கள் கொடுக்கிற KYC ஃபார்ம், மானியம் சம்பந்தப்பட்ட வவுச்சர்களை எல்லாம் நிரப்பி கொடுத்து அரசின் அனுமதி பெற்று மானியம் போக நாம் செலுத்த வேண்டிய தொகையை கொடுத்து வாகனத்தை வாங்கிக் கொள்ளலாம். ஒரு ஆதார் எண்ணுக்கு ஒரு வாகனம் மட்டுமே வாங்க முடியும். PM இ டிரைவ் திட்டம் 2028 வரை நீட்டிக்கப்பட்ட போதிலும் இருசக்கர மூன்று சக்கர வாகனங்களுக்கு மானியங்கள் அடுத்த ஆண்டு, அதாவது 2026 மார்ச் 31 முடிவடைகிறது. தற்போது பேட்டரி திறனில் 1 கிலோவாட் மணி நேரத்திற்கு 5,000 ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. இது 2026 நிதியாண்டில் 2,500 ரூபாயாக குறையும். மற்றபடி மின்சார பேருந்துகள், லாரிகள், ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்ட பெரிய வாகனங்களுக்கு 2028 மார்ச் 31 வரை தொடர்ந்து மானியம் வழங்கப்படும். சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி 100% மானியம் வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு pmedrive.heavyindustries.gov.in என்கிற இணையதளத்தை பார்வையிடலாம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரையிசை கேட்கலாம். திரையிசையின் முதலில் ஜோடி படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் சுஜாதா பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து, பாடலுக்கிசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: திரைசை கேட்டீர்கள்.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சுய உதவி

0: குழுக்கள் மூலமா தொழில் முனைவோரை ஊக்குவிப்பது அவங்களோட பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்துவதோட மட்டும் இல்லாம சமூக வளர்ச்சியிலும் பெரும் பங்கு வகிக்குது. இந்த முறைகளை திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலமா, நிதி மற்றும் கடன் வசதிகள் மூலமா, சந்தை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது மூலமா, அரசு திட்டங்கள் மூலமாகவும் அரசு செயல்படுத்திட்டு இருக்கு. இப்படி ரொம்ப சிறப்பா செயல்பட்டு வர நம்ம பொள்ளாச்சி வட்டாரத்தை சேர்ந்த சின்னாம்பாளையம் கிராம மக்கள் அவங்க வாழ்வாதாரத்தை எப்படியெல்லாம் மேம்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் பேர் அழகு பாண்டியம்மாள். என்னோட நெகட்டிவ் பிளேஸ் மதுரை டிஸ்ட்ரிக். இங்க மேரேஜ் ஆகி வந்ததுலேருந்து இங்க பொள்ளாச்சி தெற்கு இருக்கிறேங்க. சின்னாம்பாளையம் பஞ்சாயத்து அண்ணா நகர்ல நான் வசிக்கிறேங்க. எங்க குழு பேரு வெண்ணிலா குழுங்க. குழுல சேர்ந்து கிட்டத்தட்ட 2009 ஜாயின் பண்ணாங்க. அப்ப இருந்து இன்ன வரைக்கும் எங்க குழு நல்லபடியா போய்க்கு இருக்குங்க. பிஎல்எஃப்க்கு மூலமா எங்க மொத இருந்த தலைவர் கலாவதின்றவங்க, அவங்க வந்து மொத அவங்க தான் புக் கீப்பரா ஒர்க் பண்ணிக்கி இருந்தாங்க. தலைவியா குழுவுல கூட்டமைப்புல நிறைய மணிமேகலை அவார்டு இந்த மாதிரி பிஎல்எஃப்க்கு சார்பா அவங்க வாங்கி எல்லாம் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்க தான் என்னை வந்து பிஎல்எஃப் புக் கீப்பரா கணக்காளரா வந்து போட சொல்லி இது பண்ணினாங்க. அப்ப இருந்து 2018 இருந்து நான் இந்த பிஎல்எஃப் புக் கீப்பரா ஒர்க் பண்ணிக்கிருக்கிறேங்க. பிஎல்எஃப் புக் கீப்பரா ஒர்க் என்னன்னு சொன்னா, நம்ம பஞ்சாயத்துல மகளிர் திட்டம் மூலயமா வர ஸ்கீமு, குழுக்கு அவங்க தொழிலுக்காண்டி சமுதாய முதலீட்டு நிதினு சொல்லிட்டு ஒரு ஃபண்டு வருங்க. அப்புறம் விஆர்எஃப்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிக்கு கணவரால் கைவிட்ட விடோ கேட்டகரிக்கு ஒரு ஃபண்டு வரும். அந்த ஃபண்டு அந்த பெனிஃபிஷியரிக்கு நம்ம பஞ்சாயத்துலயும் சரி குழுவுலயும் சரி, விஆர்எஃப் ஃபண்டு வந்து குழுவுல இருந்தாலும் இல்லைன்றாலும் அந்த பெனிஃபிஷியரி மாற்றுத்திறனாளி ரொம்ப கஷ்டப்படுறவங்க தொழிலுக்கு அவங்களால முன்னேற முடியாத பட்சத்துல அவங்களுக்கு அந்த தொழிலுக்கு 50% வட்டியில வந்து நாங்க பிஎல்எஃப் மூலமா அவங்களுக்கு உண்டான ஆதார் ஜெராக்ஸ் டாக்குமெண்ட் இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு மந்த்லி வந்து ஒரு மீட்டிங் போடுவோம். செகண்ட் சாட்டர்டே பிஎல்எஃப் மீட்டிங். அந்த மீட்டிங்ல வந்து அவங்க 50% வட்டியில மாசம் மாசம் கரெக்டா வந்து கட்டி தவறாம எல்லா பேரும் வந்து கட்டுவோம். அதே மாதிரி தொழிலுக்கு குழு மூலயமா தொழில் செய்யறவங்க நிறைய பேரு இருக்கிறாங்க. மொத்தம் 48 குழு எங்க பஞ்சாயத்துல இருக்குது. பஞ்சாயத்துல 48 குழு ஆக்டிவிட்டியும் நிறைய பண்றாங்க. ஒவ்வொருத்தவங்க தொழில் அவங்க இண்டிவிஜுவலா செய்யற மெம்பருக்கு வந்து சில குழுல வந்து உள்கடனும் எடுத்திருப்பாங்க. அதையும் மீறி தொழிலுக்காண்டி ஃபண்டு வேணும்ன்ற பட்சத்துல வெளியில போனா அதிக வட்டி வாங்குற முடியாத காரணத்துல பிஎல்எஃப்னா இப்ப கம்மி வட்டி 1 ரூபா வட்டியில தான் இப்ப பிஎல்எஃப் ரொட்டேஷன். இப்ப மொத வந்து ஸ்டார்டிங் வந்து குழுவுக்கு 25,000 தான் ஃபண்டு கொடுத்தாங்க. இப்ப 2 லட்சம் வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் மெம்பர் ஒரு குழுவுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அதை வாங்கிட்டு அவங்க மாசம் இதே மாதிரி தான் பிஎல்எஃப் மீட்டிங்ல வந்து கட்டிடுவாங்க. அது மூலயமா அவங்க தொழில் வாழ்வாதாரம் முன்னேற்றம் நல்லா பண்ணிக்கு இருக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு குழுல வேணும் மாசம் மாசம் வந்து எங்களுக்கு இந்த தொழிலுக்காண்டி எங்களுக்கு இந்த அமௌண்ட் இவ்வளவு அமௌண்ட் வேணுங்க, நாங்க இதை பண்ணணும், எங்களுக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லி மொத மாசத்துக்கே எங்களுக்கு கொடுத்துருவாங்க. மொத மாசமே அவங்க ப்ரொபோசல் கொடுத்துட்டு நாங்க அடுத்த மாசம் வந்து ஃபண்டு எவ்வளவு இருக்குதுன்னு பாத்துட்டு, இல்ல புதுக்குழு ஆரம்பிச்சா அதுக்கு ஆதார் நிதினு சொல்லிட்டு ஒவ்வொரு குழுவுக்கும் நாங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டோம்னா 3 மாசத்துல ஆதார் நிதி 15,000 அமௌண்ட் அந்த குழு பேர்ல இண்டிவிஜுவலா வந்துருங்க. அதே மாதிரி சமுதாய முதலீட்டு நிதி வந்து மொத 1.5 லட்சம் குழுவுக்கு இண்டிவிஜுவலா வந்து பிஎல்எஃப் மூலயமா வந்தது. இப்ப நேரடியா சில குழுவுக்கு பிஎல்எஃப் அங்க மகளிர் திட்டத்தில இருந்தே போட்டுருவாங்க. அது வந்து அவங்க தொழிலுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. பண்ணிட்டு அப்புறம் வேற குழுவுக்கு புதுசா எங்களுக்கு நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்றவங்க அவங்கள ஒரு 6 மாசம் கழிச்சு மகளிர் திட்டம் இந்த சிஃப் லோன் அவங்களுக்கு நாங்க அவங்க குழு பேரை கொடுத்து வாங்கி கொடுத்துருவோம். குழு பேரு அவங்க சேவிங் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து சிஃப் வந்து லோனு மகளிர் திட்டத்தில இருந்து போட்டுருவாங்க. அதே மாதிரி பேங்க்ல இன்சூரன்ஸ் மூலயமாவும் எல்லா குழுவுக்குமே இன்சூரன்ஸ் 2 ஸ்கீம் இருக்குது. இப்ப வந்து குழுவுக்கு கம்பல்சரி வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி சொல்லி எங்களை நாங்க குவார்டினேட்டர் ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணிடுறோம். புக் கீப்பர் ஒரு பஞ்சாயத்துல எடுத்துக்கிட்டோம்னா குவார்டினேட்டர் புக் கீப்பர் சிஎஸ்டி சிஆர்பி பிஎன்சி சிஆர்பின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணிக்கிருக்கிறோம். 4 பேர் நல்லபடியா பண்ணிக்கிறோம். சிஆர்பின்னு எடுத்துக்கிட்டா அவங்க ஒர்க் வந்து அக்ரி சம்பந்தமா ரிலேட்டிவா. அதே மாதிரி எந்த ட்ரைனிங் இப்போ நாங்க இந்த எங்க குழுவுல பஞ்சாயத்துல வந்து ஆரி ஒர்க் டெய்லரிங் ஒர்க் இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து நாங்க நிறைய ட்ரைனிங் அவங்க ப்ரொபோசல் பிஎம் ஆபீஸ்க்கு கொடுப்போம். அவங்க மகளிர் திட்டத்துல அவங்க கன்சல்ட் பண்ணி எங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங். இப்ப ரீசெண்டா வந்து செயற்கை ஆபரணம் வந்து தொழில் கத்து கொடுத்துருக்குறோம். ஒரு 10 குழுல இருந்து ஒவ்வொரு மெம்பர் 10 மெம்பர் 1 மந்த் அந்த ட்ரைனிங் போச்சுங்க. அந்த ட்ரைனிங் செயற்கை ஆபரணம் வந்து குழு எல்லாம் செஞ்சு இப்ப பெனிஃபிட் அடையிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன கைத்தொழில் மாதிரி அவங்களுக்கு

0: அதே மாதிரி டெய்லரிங் ஆகட்டும், பியூட்டி பார்லர் எல்லாமே ட்ரைனிங் எங்கள் இதில் பிஎல்எஃப்ல இருந்து கொடுத்துருக்குறோம்.
1: வணக்கங்க, என் பேர் செல்வி மகேஸ்வரன், பொள்ளாச்சி சின்னாமலையம் பஞ்சாயத்து ஸ்ரீமுத்து சுயதீவு குழுல் இருக்கோம். நாங்கள் 12 பேர் மெம்பர்ஸு. இப்போ நாங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரைனிங் முடிச்சு ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கோம். நாங்கள் வந்து எப்படின்னா, இந்த குடத்து குளுக்கிற விளக்க மாதிரி வீட்டுக்குள்ள வந்து செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா எங்களுக்கு உள்ள பிள்ளைகளாக கையில் இருக்கிறனால ஒவ்வொருத்தரும் படிப்பு சம்மந்தமாக இருக்குது. சிலர் வந்து கல்யாணம், எங்களுதெல்லாம் கல்யாண ஸ்டேஜ், அதனால் அதை பார்க்கறனால எங்களால் தனியாக வெளியில் வந்து ஸ்டால் போட்டோ இல்லை கடை போட்டோ செய்ய முடியாது. வீட்டில் வந்து சிறு துளிவு மாதிரி செஞ்சிட்ருக்கோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நான் வந்து இப்போ இதில் வில்லிங்காக இருக்கேன்னா டாய்ஸு, அது ஜூட் பேக்கு. அப்புறம் இடையடையே ஊறுகாய் ஜாமு, அதிகமாக வந்து ஜூட் பேக் தான் அதிகமாக ரன்மெண்ட்டுக்கு, அது டாய்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ரெண்டு ஒருத்தர் வந்து டெய்லரிங் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் இப்போ ரெண்டு ஒருத்தர் வந்து டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறாங்க, சில தைச்சு கொடுத்துட்ருக்காங்க. இது இடையில நானும் தைச்சு கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் மசாலா பொடி ஐட்டம் பண்ணுறாங்க, துணி வியாபாரம், மாவரிச்சு, இப்படி ஒவ்வொருத்தரும் யார் யார் எதது செய்ய முடியுதோ அவங்க தகுதி மாதிரி கவர்மெண்ட் கொடுக்குற லோனை வாங்கி அதை வச்சு நாங்கள் தொழில் செஞ்சிட்ருக்கோம். பெரிய அளவு இல்லைன்னா ஒரு சொச்சளவு எங்கே எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வீட்டிலேருந்துட்டு இது செய்ய முடியுதுன்னு செஞ்சிட்ருக்கோம். இனி கொஞ்ச நாட்கள் நாங்கள் வெளியில் வந்து பெரிய கடவுள் பெரிய அளவு டெவலப் ஆகணுங்கிற ஆசை, எல்லோரும் ஹெல்ப் பண்ணணுங்கிற மைண்டில் இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க, ஆளுக்கு 5-5 ரூபாய் கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் கொஞ்சம் எல்லோரும் ஒட்டுக்காக சேர்ந்து அதை செயல்படுத்தணும், எல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்து ஒரு மசாலா பொடினா மசாலா பொடி இது மாதிரி செஞ்சோம். அதுக்கப்புறம் 1.5 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஆள் கொஞ்சம் பிரித்து அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க தகுந்த மாதிரி செஞ்சேன். இப்போ பெரிய அமௌண்ட் வரங்காட்டி வீட்டில் வச்சு தனியாக செய்கிற மாதிரி இப்போ ஏற்பாடு பண்ணி செஞ்சிட்ருக்கோம். இப்போ விரிவான இப்போ மெட்டீரியல் வந்து கோயம்புத்தூரில் போய் வாங்கிட்டு வந்தேங்க. இப்போ நான் வந்து இப்போ ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிற எல்லாம் ஹெல்ப்புக்கு வருவாங்க, வந்தாங்கன்னா அவங்கள வச்சு டாய்ஸு கட்டிங் போட்டு தைச்சு வேணுக்கிற்கு கிஃப்டாக கேட்பாங்களே அவங்களாம் கொடுத்து சேல் பண்ணிட்டுருக்கேன். ஜூட் பேக் அதே மாதிரி தான், கடைகளுக்கு தைச்சு போட்டுக்கிறோம், எங்களுக்குள்ளேயே வேணுங்கிறி வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு எங்களுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்குவோம், அப்புறம் மிச்ச மக்கள் வெளியே கொடுத்துட்ருக்குறோம். எனக்கு அதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. அப்புறம் ரெண்டாவது அதுதான் நான் ட்ரைனிங் கற்றுக்கிட்டு அதுதான் அதிகமாக.
2: மற்ற உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, எவ்வளோ நாள் ட்ரைனிங்?
1: ஜூட் பேக் வந்து அவனா சிங்கம் காலேஜில் கற்றுக்கிட்டோம், 15 நாள் கிளாஸ் கற்றுக்கிட்டோம். அதேமாதிரி டாய்ஸு NPT மகாலியம் காலேஜில் கற்றுக்கிட்டோம், அது 12 நாள் கிளாஸு. அப்புறம் அதை வச்சு நானா இம்ப்ரூவ் பண்ணிட்டேங்கண்ணே. என் பிராண்டட் மெட்டீரியல் தான் வாங்குவோங்க, கோயம்புத்தூர் வாங்குவோம் இல்லைன்னா மதுரையில் ஆர்டர் போட்டு வாங்குவோம். இப்போ ஆல்ரெடி கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க சொல்லாங்களே, ஃபஸ்ட்டெல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க, அந்த சரியில் எங்களுக்கு எதுவுமே வரல. பரவாயில்ல, நாங்கள் செய்கிற தொழிலுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் கொடுத்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணி எங்களுக்கு ஸ்டால் கிடச்சிச்சு அப்படின்னா, யூனாப்ஸில் ஸ்டால் எல்லாம் இருக்குது, கிடச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம். அதெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க, எங்களால் இது வரைக்கும் போக முடியல. ஆனால் அப்பப்போ போயிட்டு இருந்தோம், ஒரு ஸ்டால் போய் அட்டன் பண்ணிட்டு இருந்தோம், கோயம்புத்தூரில் கொடிசையில் போயிட்டு இருந்தேன். இப்போ போக முடியுது இல்லைங்க, ஏன்னா அதை சொன்னேன், எங்களுக்கு பொண்ணுகளை பார்க்கோம், மற்றவர்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க வயசானிகளாக இருக்கிறனால இப்போ அந்த ஃபீல்டு போயிட்டுக்கனால எங்களால் முடியல. இனி அடுத்தது எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டு வந்துட்ருக்கோம், வந்ததுக்கப்புறம் ஸ்டால் கொடுத்தோம்னா கண்டிப்பாக போட்டு வின் பண்ணி காட்டுவோம் நம்பிக்கை இருக்கு.
2: இப்போ ஆல்ரெடி வந்து இந்த நிறைய கைவினை பொருட்கள் எல்லாமே செய்யறாங்க, இந்த சுயஉதவி குழுக்கள் கிட்ட இருந்து பொருட்களை வாங்கி அவங்க சேல் பண்றாங்க, கவர்மெண்ட்லயே அது இருக்கு இல்லைங்களா, கலெக்டரேட்ல கூட இருக்கு.
1: ஆமா,
2: அந்த மாதிரி உங்ககிட்ட பொருட்களை வாங்கிக்கிறாங்களா, எந்த ரேட்ல வாங்குறாங்க, அது உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: கேக்குறாங்க, ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, கோஆர்டினேட்டர் எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் எங்கனால அவங்க கேட்குற டைமுக்கு கொடுக்க முடியல இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம், ஸ்டார்டிங்கில் நாங்களே ஸ்டாலே போட்டோம், போட்டு இல்லைன்னு சொல்ல மகளிர் திட்ட ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா 5 கார்னரில், அங்கேயே போட்டிருந்தோம். இப்போ எங்களால் கொடுக்க முடியல அந்தளவுக்கு. இதெல்லாம் சொல்கிறேன், இனி நாங்கள் ரிலீஃப் ஆகிட்டோம்னா கண்டிப்பாக அவங்க கேட்கறது கொடுப்போம் நாங்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: வணக்கங்க, என் பேர் வந்து அம்பிகாவதி தேவராஜ். நான் வந்து சின்னாம்பாளைய பஞ்சாயத்துல ஸ்ரீ முத்து சுயோதவி குழுவில் வந்து இருக்கிறேன். எங்க குழுவில் வந்து மொத்தம் 12 நபர்கள் இருக்கிறாங்க. எங்களோட சேமிப்பு பாத்தீங்கன்னா இப்ப 68,000 கிட்ட எங்களோட ஒரு நபரோட சேமிப்பு இருக்குது. நாங்க வந்து 12 பேர் இருக்கிறோம். வார வாரம் வந்து சேமிப்பு, கடன் கட்டுறது எல்லாமே வந்து வார வாரம் வந்து நாங்க வந்து சேமிப்பு கொடுத்துட்றோம். கடனும் எல்லாமே வந்து வார வாரம் கொண்டு வந்து எல்லா நபர்களும் ஒற்றுமையாக கொண்டு வந்து சொன்ன டயத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து அதே மாதிரி குழுவில் வந்து லோனு வந்து வங்கி மூலமாகவும் லோன் வாங்கியிருக்கோம். PLF-லையும் வந்து லோன் வாங்கியிருக்கோம். லோன் வாங்கி ஒவ்வொருத்தரும் வந்து தையல், 2 பேர் வந்து டெய்லரிங் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து 2 பேர் வந்து தையல் சொல்லி கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து மீதி ஒருத்தர் வந்து மிளகாப்பிடி அந்த சாம்பார் தூள் அந்த வியாபாரம் பண்றாங்க, துணி வியாபாரம் பண்றாங்க, ஒருத்தர் வந்து கிரீடம் செய்யறாங்க. இப்படி வந்து எல்லாருமே வந்து டாய்ஸும் ஜூட் பேக்கும் அந்த ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து 12 நபருமே வந்து ஒவ்வொரு தொழில் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. நான் வந்து டெய்லரிங் வந்து நான் வந்து கத்துக்கிட்டது வந்து NPT நாச்சிமுத்து பாலிடெக்னிக்ல வந்து கத்துக்கிட்டேங்க. நான் வந்து குழு ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து டெய்லரிங் வந்து டீச்சரா போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்ப வீட்டு சூழ்நிலை காரணமா வந்து வீட்டிலேயே வந்து டெய்லரிங் மிஷின் குழு மூலமா லோன் வாங்கி டெய்லரிங் மிஷின் போட்டு ஒரு 5-6 பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க. தையல் பழகறதுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. வெளியில தைச்சும் கொடுத்துட்டு இருக்கோம். வந்து பிசினஸ் போயிட்டு இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆர்வம் வர்றதுக்கு காரணம் வந்து நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதே, நான் வந்து 10th படிக்கும் போதே வந்து நான் வந்து டெய்லரிங் வந்து கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த குழு மூலமா வந்து நீங்க வந்து டெய்லரிங் வந்து சொல்லி கொடுங்க அப்படின்னு வந்து ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நான் வெளியில ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால டெய்லரிங் பண்ண முடியல வீட்டுல. அதுக்கப்புறம் இப்ப வந்து என்ன பொண்ணெல்லாம் குட்டி பொருணா இருக்கிறதுனால நான் வந்து வீட்லயே வந்து சரி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான பிரைஸ்ல வந்து நான் வந்து டெய்லரிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி தைச்சு கொடுக்கறதும் அப்படிதான், கம்மியான பிரைஸ்ல வந்து தைச்சு கொடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து வீட்டுலதான் பண்ணிட்டு இருக்கறதுனால நார்மல் பைப்பிங் அந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கேங்க.
2: இப்போ நீங்க எனக்கு இன்னொன்னு சொல்லுங்க, உங்க குழுவா இவ்வளவு திறம்பட நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா, இதுக்கு நீங்க கேக்குற மக்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா?
1: இப்ப வந்து எல்லாருமே வந்து ஒரே குடும்பமா இப்ப வந்து 12 பேர் இருக்கிறோம் அப்படின்னா வந்து ஊக்குனர் சொல்றதையும் கேட்கணும், பிரதிநிதி சொல்றதையும் கேட்கணும், குழு உறுப்பினர்கள் வந்து என்ன சொன்னாலும் வந்து அந்த ஊக்குனர் கேட்கணும். அந்த ஊக்குனர் சொல்றதையும் குழு உறுப்பினர்கள் அனைத்து பேரும் வந்து கேட்டு அதன்படி நடந்து வந்தாங்கன்னா வந்து குழு வந்து திறமையா செயல்படலாம். அதே மாதிரி குழுல வந்து என்ன ஒரு சிக்கல் இருந்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் அந்த குழு மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு, இப்ப வந்து ஒருத்தருக்கு இப்ப உடம்பு சரியில்லை எனக்கு வந்து உடனே பணம் வேணும் அப்படின்னா டக்குன்னு வந்து எங்கேயும் போய் நீங்க வட்டிக்கோ இல்ல நகை வச்சோ வந்து வாங்க வேண்டாம். இப்ப குழுல வந்து எங்க குழுல வந்து இப்ப வந்து நாங்க வந்து 3 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கறோம். குழு சேமிப்புல இருந்து வந்து நாங்க 3 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கறோம். இப்ப வந்து வெளியில வந்து வட்டி போய் வாங்கினா 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா வட்டி இருக்கு. ஆனா நாங்க வந்து 50 காசு வட்டிக்கு தான் வந்து நம்ம குழுல வந்து கடன் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதனால வந்து மக்கள் வந்து ஒற்றுமையா செயல்பட்டா வந்து எல்லாமே செய்யலாம், திறன்பட செய்யலாம், இனி மேலும் மேலும் வளர்ச்சியை கொண்டு போகலாம். அனைவருக்கும் நன்றி.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா ஆங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
0: அல்லது
1: 8222469459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள், இதுவரை ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டாரத்தில் சுய உதவிக் குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பங்குபெறும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் மகளிர் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மகளிர் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். முத்ரா திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய் கடனுதவியாக மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி மையக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்க உரிய நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் வகையில் தாவேக்க அரசு செயல்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக்க அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் துஷார் சுபீர் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் சர்மா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: 3:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இது டீ டைம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் ஆர்ஜே மஞ்சு. இன்னைக்கு 1950 வரைக்கும் வெளிவந்த அவங்களோட விருப்ப பாடல் சொல்றதுக்காக நிறைய நேயர்கள் காத்திருக்காங்க. முதல் நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க? சத்தியமங்கலத்துல இருந்து ராக்கண்ணன். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எங்க ஒரு மாப்பிள்ளை
2: பாடல் வருது, கேளுங்க.

0: நேர்களே திரும்பவும் சொல்றேன், டீ டைம் நிகழ்ச்சியில 1959 வரைக்கும் வெளிவந்த பாடல்கள் தான் ஒளிபரப்பப்படும். அதனால நீங்க பாட்டு கேட்கும் போது அந்த பாட்டை மட்டும் தேர்ந்தெடுத்து கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் யார் காலர் லைன்ல இருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கும் நேயர்களுக்கும் மற்றும் நமது கோவை பண்பு.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: ஹலோ,
0: பாடல் என்ன வேணும் சொல்லுங்க.
1: பாடல் வந்து அரியலூர் மாவட்டம் வாரியங்காவில் என்ன குறைஞ்சி நான் பேசுறேன். பாட்டு வந்து படக்கோட்டையில இருந்து கொடுத்ததெல்லாம் கொடுத்தோம் யாருக்கு.
0: ஓகே, பாடல் வருது, நன்றி. பாடல் வருது கேளுங்க.

0: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418 8741.
3: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
4: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
5: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
6: 3:12 டீ டைம் கேட்டு இருக்கோம். வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், பாலக்காடு. பாலக்காடுல இருந்து
7: கிருஷ்ணகுமார்.
6: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?

0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ வணக்கங்க, நான் பாலக்காடு மாவட்டம் கொஞ்சாமரில் செல்வராஜ்.
0: செல்வராஜ், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு கல்யாண பரிசுல இருந்து வாடிக்கை மறந்தது.
0: ஓகே, பாடல் வந்து கேளுங்க.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: அருமையான பழைய பாடல் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். வணக்கம், யாரேங்க பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம், நான் கேரளால இருந்து பேசுறேன்.
3: என்ன, இன்னைக்கு வரவங்க எல்லாம் கேரளால இருந்தே வரீங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? பேர் சொல்லுங்க.
4: குருவாயூர் பேசுறேன் மேடம். படம் வந்து நீங்காத நினைவு படம்.
3: ஓகே,
4: எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமாங்கிற பாடல்.
3: ஓகே, பாடல் வருது கேளுங்க.

0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். நான்
0: வணக்கம்.
1: உடுமலைப்பேட்டையிலிருந்து பதார்த்தி பேசுகிறேன்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: காத்திருந்த கண்கள் படத்திலிருந்து ஓடம் நதியின் நிறை ஒருத்தி மட்டும் கரை.
0: ஓகே, பாடல் வருது கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியோட நிறைவு பாடல கேட்க காத்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கமா, நான் கோவை கணபதி சுபாசர் பழனிசாமி.
0: ஓகே, என்ன பாடல் வேணுங்க?
1: குடியிருந்த கோயிலிருந்து என் வாழும் உன் விழியும் சந்தித்தான்.
0: ஓகே, பாடல் வருது கேளுங்க. நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் இதோ.
2: உன் விழியும் என் வாழும் சந்தித்தான்
3: சந்தித்தான்

0: இடைகள்,
1: உன் கத்தியினும் கூர்மை,
0: உன் இடைகள்
1: உன்னை மயக்கும் மதுக்கிண்ணம்,
0: உன் கண்ணம்
1: உன் முகம் பார்க்கும் கண்ணாடி,
0: உன் இதயம்
1: உன்னை சிறை வைக்கும் பள்ளியறை.

உன் தோளும் சந்தித்தான்.

0: ஆடிப் பழகு
1: உன் விழியும் என் விழியும் சந்தித்தான்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது டீ டைம் நிகழ்ச்சி.
3: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
4: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
4: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCHல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
6: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். இன்று இரவு 9:25 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மைல் மார்க் சம்பாரவை. இனி கேட்கலாம், NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: जादुई पिटारा है ना मजेदार साथियों। जी हाँ, आप भी अब अपने आसपास की स्थानीय चीजों से बना सकते हैं अपना मजेदार जादुई पिटारा।
1: நேர்கள் இதுவரை கேட்டது NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: விம்லேஷ் கோ உமங் கார்யக்ரம் கி தக்னிகி டீம் கே சாத் அகலே சப்தா தக் கே லியே ஆக்யா தீஜியே.
3: நமஸ்கார். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமளா. தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத் துறையில் மகளிர் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மகளிர் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். முத்ரா திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய் கடனுதவியாக மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி மையக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்க உரிய நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் சர்மா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
4: இசையோடு என்றும் நீங்கள்.
1: 4:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இது கெட் செட் கோ தி கேம் ஷோ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் ஆர்ஜே மஞ்சு. இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கேம் விளையாட போறோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வருவோமா?

0: Mothman.
1: நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன கேம் விளையாடுறனே நான் இன்னும் சொல்லவே இல்லை. அதுக்குள்ளே ஒரு காலர் வந்து என்ன வந்தாலும் பரவாயில்லைங்க நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக வந்திருக்காங்க. இன்றைக்கி என்ன நம்ம விளையாட போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தை சம்பந்தமாக நீங்கள் அஞ்சு வாக்கியங்கள் உருவாக்கி மடமடன்னு சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு வந்து கடல் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கடல் நீர் உப்பு கரிக்கும், கடல் நீர் குழந்தைங்களுக்கு விளையாடுறக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி அஞ்சு வாக்கியங்கள் ஃபார்ம் பண்ணி நீங்கள் இம்மீடியட்டாக சொல்லணும். ஒரு நேயர் லைனில் காத்திருக்காங்க. வணக்கம். ஒரு வார்த்தை சொல்லுவேன், அஞ்சு வாக்கியங்கள் சொல்லணும். கடல் இல்ல, நான் கடல் ஒரு உதாரணத்துக்கு சொன்ன, உங்களுக்கு வேற வாக்கியம் சொல்லுவேன், அதுக்கான வார்த்தை சொல்லணும். ஓகே, உங்களுக்கான வாக்கியம் சுத்தம், வார்த்தை சுத்தம், சுத்தம், சுத்தம், கிளென்லினஸ், சுத்தம். யோசிக்காம சொல்லணும். அத கேம்
2: வீட்டை நாம் சுத்தம் சுத்தமாக வச்சிருக்கணும்.
1: ஓகே,
2: சுத்தமாக வச்சிருக்க வேண்டும். வீட்டை சுத்தமாக வச்சிருந்தால் ஒரு தெருவு சுத்தமாக இருக்கும்.
1: ஓகே,
2: தெருவை சுத்தமாக வச்சிருந்தால் ஒரு
1: சார் வேற வேற வாக்கியம் சொல்லுங்க சார், அப்படியே ஊரு உலகமே போயிட்டு இருக்கீங்க. அதான் சொல்றேன்,
2: ஒரு நாள் சுத்தமாக இருந்தால் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். ஏன்னா ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்முடைய சுத்தம் சுகாதாரம் இதெல்லாம் ரொம்ப அவசியமான ஒன்று.
1: ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. ஆனா நான் வந்து இருங்க ஒரே நிமிஷம், நான் சொல்ல வந்தது வேற வேற ஐந்து வாக்கியம் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். நீங்க ஒரே வாக்கியத்தை அப்படியே நாடு வீடு காடு ரோடு அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிட்டு போயிடுங்க. எனிவே அட்டன் பண்ணதுக்கு மகிழ்ச்சி.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: கெட் செட் கோ விளையாடிட்டு இருக்கோம். நம்ம சுத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து வாட்ஸ்அப் வழியாகவும் நேயர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, சிங்கநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி மனோகரன் சொல்லியிருக்காங்க, சுத்தம் சோறு போடும், சுத்தம் ஆரோக்கியத்திற்கு நல்லது, சுத்தம் நோயின் எதிரியே, சுத்தம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் அவசியம், சுத்தம் இலவச மருத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த வார்த்தைக்காக காத்திருக்காங்க ஒரு நேயர். வணக்கம், யாரைங்கிருந்து பேசுறீங்க?
4: சகோதரிக்கு மாலை வணக்கம்.
3: வணக்கம்,
4: நான் திருப்பூர் பாண்டியனர் சிவசங்கர் பேசுறேன்.
3: ஓகே, உங்களுக்கான வார்த்தை நெருப்பு. நெருப்பு
4: நெருப்பு
3: நெருப்பு சம்பந்தமான
4: செய்யலாம்.
3: ஓகே,
4: நெருப்பினால் பட்டாசுகளை வெடிக்கலாம்.
3: ஓகே,
4: நெருப்பினால் மீன் வகைகளை சமைத்து உண்ணலாம்.
3: ஓகே,
4: நெருப்பினால் கறி வகைகளை சமைத்து உண்ணலாம்.
3: ஓகே, எல்லாமே சமையல் தாங்க.
4: ஆமா, நெருப்பினால் நம்மை சுடக்கூடும்.
3: ஓகே ஃபைன், அஞ்சு வார்த்தையாச்சு. சூப்பருங்க, வாழ்த்துக்கள்.
4: நன்றிங்க.
3: ஓகே, நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணன் குழம்பும் கொண்டான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வார்த்தை என்னங்கிறத ஒரு பாட்டுக்கு அப்புறம் கேட்போம்.

4:19 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் கெட் செட் கோ த கேம் ஷோ. இன்னைக்கு நம்ம என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், கால் பண்ற நேயர்கள் வந்து 5 வாக்கியங்கள் அந்த வார்த்தையை வச்சு சொல்லி விளையாடிட்டு இருக்கோம். அந்த வகையில யார் இந்த நெக்ஸ்ட் காத்திருக்காங்கன்னு பாக்கலாமா? வணக்கம். ஆஹா, இணைப்புல இல்ல போல இருக்கே. வணக்கம் வணக்கம். ஓகே, அந்த நேயருக்கும் ஏதோ இணைப்புல பிரச்சனை நினைக்கிறேன். ஸோ அடுத்த பாடல் கேட்டுட்டு நம்ம அடுத்த வார்த்தையை சொல்லலாம்.

0: இன்று இரவு 9:25 மணிக்கு மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலருகு இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மயில் மார்க் சம்பாரவை. கெட் செட் கோ நிகழ்ச்சியில நம்மளோட கேம் விளையாட மற்றும் ஒரு நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம். நான் தென் பொன்மொழியிலிருந்து மணிகண்டன்
0: பேசுறேன். மணிகண்டன், நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன வார்த்தை அப்படின்னா நட்பு?
1: நட்புங்களா? நட்பு உயிர் கொடுக்குங்க.
0: ஓகே,
1: நட்பு நாம நம்ம கிட்ட இல்லாம எல்லாத்துக்கிட்டையும் காட்டினாங்கன்னா இன்னும் நல்லா நம்மளும் உயரலாம், அங்க வாழ்க்கையில் வரலாம்.
0: ஓகே,
1: நட்பின் பெருமை எடுத்து சொல்ல வார்த்தைகள் கிடையாதுங்க.
0: ஓகே,
1: அப்புறம் வந்து நட்பே நாட்டு உயர்வே வீட்டு உயர்வுங்க.
0: பாரா, ஓகேங்க, சூப்பருங்க, வெரி குட்.
1: வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி.
0: ஓகே ஓகே, சோ தொடர்ந்து பாடலுக்கு அப்புறம் இன்னொரு வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.

0: 4:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3 நம்ம விளையாடிட்டு இருக்கோம் கெட் செட் கோ த கேம் ஷோ. நெக்ஸ்ட் நம்ம கூட விளையாடுறதுக்கு ஒரு லைன்ல காத்திருக்காங்க ஒரு நேயர். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
1: சரிங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை கண்ணாடி.
1: முகம் பார்க்க கண்ணாடி யூஸ் ஆகும் மேடம்.
0: ஓகே. நீங்களே கிரியேட் பண்ணி சொல்லுங்க.
1: அதான்
0: சொல்லிட்டீங்களே ஆல்ரெடி. 5 வார்த்தை வேணும் எனக்கு. இன்னும் 4 வார்த்தை சொல்லுங்க. வாழ்த்துக்கள்.

கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். காலர் லைன் வந்து கட்டாயிட்டே இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து கேட்குற கேள்விக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நேயர்கள் பதில் சொல்லுங்கள். 9585800103ங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் சொல்கிற வார்த்தையை வச்சு நீங்கள் 5 வாக்கியம் அமைச்சு எனக்கு பதில் சொல்லுங்கள். ஓகே, வானவில் இந்த வார்த்தைக்கு இதுக்கு சம்மந்தமான 5 வேறு வேறு வார்த்தைகள், ஒரே இதாக சொல்லக்கூடாது, வேறு வேறு வேறு வார்த்தைகள் வாக்கியங்கள் அமைச்சு அழகாக எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் பார்ப்போமே.

0: താങ്ക്സ് ബാ.
1: ஓகே, நான் சொல்லியிருந்த வார்த்தை வானவில், வானவில்ங்கிற வார்த்தைக்கு யாரெல்லாம் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆலங்கொம்பு, தண்ணீர் தடம், விஜயகுமார், உமா மகேஸ்வரி எழுதியிருக்காங்க. வானவில் மழைக்காலங்களில் தோன்றும் ஏழு வண்ணங்கள் இருக்கும். வானில் தோன்றும் அரிய நிகழ்வு. வானவிலின் அழகு தனித்துவமானது. வானவில் ஒளி விலகல் காரணமாக தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்கையின் அதிசயம் ஏழு வண்ணங்கள். சூரிய ஒளி காற்றில் உள்ள மழைத்துளிகளின் வழியை ஊடுருவி செல்லும் போது வானவில்லாக உருவாகிறது. இதில் இது வானத்தில் பார்ப்பதற்கு ஒரு வண்ணமயமான வளைவு அல்லது வில் போன்ற வடிவத்தில் காட்சியளிக்கிறது அப்படின்னு சயின்ஸையே அப்படியே காப்பி பண்ணி எழுதி வச்சிருக்காங்க ஹரிஹரன் பெங்களூர்ல இருந்து. ஓகே, வானவில்லின் வண்ணங்கள் ஏழு சில நிமிடங்கள் காட்சி தரும், அதை பார்த்தாலே பரவசம்னு எழுதியிருக்காங்க விஎன் இளங்கோ சாமி செட்டிப்பாளையத்துல இருந்து. ஒரு பெரிய கவிதை எழுதி வச்சிருக்காங்க கணேஷ் சிறுமுகை. மழை ஓய்ந்த மண்ணில் மௌனம் கலைக்கும் சிரிப்பாய் வானம் வரைந்த ஓவியம் ஒன்று ஏழு நிறங்களில் பேசும். சிவப்பு சொல்லும் காதலை, ஆரஞ்சு அள்ளும் ஆர்வத்தை, மஞ்சள் மின்னும் நம்பிக்கையை, பச்சை தரும் புதுவாழ்வை, நீளம் நிறைக்கும் அமைதியை, கருநீளம் காட்டும் கனவை, ஊதா உணர்த்தும் மாயத்தை ஒன்றாக கோர்த்தவில். ஆஹா, இப்படி போயிட்டே இருக்கு கவிதை. சோ சூப்பர். அடுத்த யாரை என்ன எழுதியிருக்கன்னு பாக்கலாம். மேகத்தை அழகுபடுத்தும் மழை வருவதை அறிவிக்கும் ஏழு

நிறங்களால் தெரியும் வட்ட வடிவில் இருக்கும் இயற்கையின் அழகு வானவில்னு மலை கவுண்டன் பாளையம் விமலா வேணுகோபால் பூபனா சொல்லியிருக்காங்க. கருமேக திரையில் வானம் வரைந்த வண்ணச்சித்திரம்னு ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. வானத்தில் மழை வரும் போது தோன்றும் இது, ஏழு வண்ணங்கள் ஒரே கலரா இருக்கும், எங்கள் ரேடியோவின் பெயராகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெயின்போ எஃப்எம்னு சேர்த்து சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூக்கனூர் சண்முகா நகர் சிவகுமார் மலர்குடி சபரி பிரியா சரோஜினி. வானத்தின் வர்ணஜாலம் காட்டும் வானம் வானத்தில் தோன்றினால் மழைக்கு வாய்ப்பு குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா மதுரை மல்லி கவினையா லக்ஷ்மி ரங்கசாமி திருப்பூர் கணபதி பாலத்திலிருந்து. ஓ, மதுரை மல்லிங்கிறது அவங்க பேராட்டிருக்கு. ஓகே ஓகே. பூபதி ராஜேந்திரன் ராஜாமணி இந்திரபிரியா கல்யா இவங்களும் அதே கிட்டத்தட்ட அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வேற யாராவது எதாவது புதுசாக சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். மழை வரும் வேளையில் தோன்றும் யூ வடிவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு

ஓகே. பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, கல்யா இவங்களும் அதே கிட்டத்தட்ட அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வேற யாரும் எதாவது புதுசாக சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். மழை வரும் வேளையில் தோன்றும் யூ வடிவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைங்களுக்கு வானவில் நிறத்தில் உடைகள் அழகாக, ஆமாம் அவங்களுக்கு எது போட்டாலும் அழகாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயஸ்ரீயும் வந்து அறிவியல் ரீதியாக வானவில் எப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானத்தின் வில் வானவில்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சூப்பருங்க. சரி ஓகே, இத்தனை பேர் அழகாக அவங்களோட கற்பனைகள் எல்லாம் கலந்து வானவில் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கொடுத்துருந்தாங்க. அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலைபேசி. தொலைபேசி அப்படிங்கிறதுனா உங்களுக்கு அதை வச்சு ஒரு அஞ்சு வாக்கியம் நீங்கள் அழகாக ஃபார்ம் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.

0: கெட் செட் கோ விளையாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து கடைசியாக நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொலைபேசி அப்படிங்கிற வார்த்தைக்கு எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா. தொலைபேசி அவசர உதவிக்கு பேச உதவும், தொலைதூர நண்பர்களுடன் தொடர்பு கொள்ள உதவும், வானொலியில் தொடர்பு கொண்டு பேசவும் கேட்கவும் உதவும், செய்திகளை பகிர்ந்து கொள்ளவும், உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உதவும் சொல்லியிருக்காங்க. ஆலங்கொம்பு தண்ணீர் தளம் விஜயகுமார் மகேஸ்வரி, ஜெயரித்விக் கனிஷ்க் அபினவ். அதிக நேரம் செலவிடும் நண்பன் தொலைபேசி, தூரத்தில் இருக்கும் சொந்தங்களை அருகில் கொண்டு வருவான்னு சொல்லியிருக்காங்க. சுமதி கனகராஜ், பூமிகா மனோஜ், சென்னிபாளையத்திலிருந்து. தூரத்தில் இருப்பவருடன் பேசலாம், அவசர தகவலை பரிமாறலாம், காற்று வழியில் கலந்துரையாடலாம், முன்பின் தெரியாதவருடன் கூட பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. கஞ்சம்பட்டி ஷண்முக ஆனந்த், வானொலியில் பேசுவது சந்தோஷம், தொலைபேசியில் உறவினர்கள் நண்பர்களை ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொலைபேசி கைகளின் ஆறாம் விரல், நான் வந்து மொபைல் கேட்கல தொலைபேசி கேட்டேன். ஓகே, மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காங்க. வி என் இளங்கோ, சாமி செட்டிப்பாளையம். சின்னஞ்சிறு பெட்டி, எல்லாரும் தொலைபேசிய வந்து அலைபேசின்னு நினைச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்டது டெலிஃபோன், டெலிஃபோன் கேட்டேன். நிறைய பேர் வந்து மொபைலுக்கான இது வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. ஓகே, எல்லாம் ஒன்று தான் பேசுறதுக்கு தான் உதவுதுன்னு வச்சுக்கோங்க. மிகவும் அபூர்வமான கண்டுபிடிப்பு நமது மக்களுக்கு, ஆனால் இப்போ தொலைபேசியாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவினாஷிலிருந்து பிரபு தேவி ஸ்ரீசாய், தூரத்தில் உள்ளவர்களை தொடர்பு கொள்ளும் அருமையான கருவி அலெக்சாண்டர் கிரஹாம்பெல்லால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன், தொலைபேசி என்று தெரிந்துதானோ என்னவோ என்னவள் அதை தொலைவில் வைத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்யம்புதூர் திரு, திருவுக்கு அப்புறம் பேரியாதானு தெரியல. சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன் சொல்லியிருக்காங்க, கம்பியில்லா தொடர்பு இரு மனங்களின் வெளிப்படையான உண்மை. தொலைபேசி தூரத்து மனங்களை இணைக்கிறது, இன்ப துன்பங்களை நொடியில் பரிமாற உதவுது, இதன் வடிவம் மாறி கையடக்கத்தில் வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஓகே, சூப்பருங்க. இந்த மாதிரி அழகா நல்ல நல்ல விஷயங்களை புதுசு புதுசா எழுதியிருக்காங்க. ரொம்ப அழகா வந்து கவிதைலாம் எழுதி வச்சிருக்கீங்க. நான் ஒரு அஞ்சு அஞ்சு வாக்கியம் தான் கேட்டேன், அழகழகான கவிதை எழுதி வச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்தது என்ன வார்த்தை சொல்லலாம்? கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் பத்தி எழுதுங்க.
1: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை.

இன்று மாலை 5 மணிக்கு சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில் உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தையொட்டி குழந்தைகள் உளவியல் நிபுணர் கே ரம்யா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வரும் ஞாயிறன்று திருச்சிராப்பள்ளியில் நடைபெறும் தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி குறித்து விளக்கம் தருகிறார் இயற்கை விவசாயி தமிழ் மாறன் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.

நேர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ த கேம் ஷோ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் அஜய் மஞ்சு. இன்னைக்கு நம்ம ஒரு வார்த்தை சொல்லி அதுக்கு அழகான 5 வாக்கியங்கள் அமைச்சு விளையாட சொல்லியிருந்தோம். நீங்க கோடு போட்டீங்கன்னா நாங்க ரோடே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேர்களும் அழகழகா ஒரு கவிதையே எழுதி ரொம்ப சூப்பரா இந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. மனமார்ந்த நன்றிகள்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டுவருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறையில் மகளிர் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மகளிர் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். முத்ரா திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய் கடனுதவியாக மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி மையக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்க உரிய நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு உலக குழந்தைகள் எதிர்ப்பு தினம், அதாவது தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினம். ஸோ அதை முன்னிட்டு குழந்தைகளுடைய மனநலம் மற்றும் பாதுகாப்பு குறித்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். குழந்தை தொழிலாளர் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு உடல் உழைப்பு மட்டும் இல்லை இல்லையா, அது மனநலத்தையும் எதிர்காலத்தையும் ஒரு ஆழமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட அவங்களுடைய அனுபவங்களையும் பார்வைகளையும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க குழந்தை உளவியல் நிபுணர் கே ரம்யா அவர்கள். வணக்கம் மேம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 சார்பாக உங்களை எங்களோட நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் மேம்.
1: வணக்கம்.
0: ஓகே, உங்களை பத்தி சொல்லுங்க மேம்.
1: நான் ரம்யா, நான் ஒரு குழந்தை மனநல ஆலோசகர். ஸ்டெப் அப் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநல ஆலோசனை மையம் வந்து விளாங்குறிச்சியில நடத்திட்டு வரேங்க. ஸோ நான் ஒரு 12 இயர்ஸாக வந்து சைல்ட் சைக்காலஜிஸ்டாக பல ஸ்கூல்ஸ்லேயும் கவுன்சிலிங் காலேஜ் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இடங்கள்லேயும் மனநல ஆலோசகராக நான் பணிபுரிஞ்சிட்ருக்கேன்.
0: ஓகே ஓகேங்க மேம். இன்னைக்கு வந்துட்டு உலக குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினம் மேம். ஒரு குழந்தை தொழிலாளர் நிலை ஒரு குழந்தையின் மன வளர்ச்சியை எப்படி பாதிக்குங்க மேம்?
1: குழந்தை அப்படின்னாலே ஒரு அழகு தாங்க. ஸோ குழந்தையில தான் வளர்ச்சியை ஏற்படுது. அதாவது அன்பு, பாசம், அடக்கம், அமைதி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள்லேருந்து தான் நம்ம கற்றுக்கிட்டே வரோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு தடுமாற்றமோ இல்லை அந்த குழந்தைக்கு தேவைப்படாத புதிதான ஒரு விஷயம், அதாவது வேலை செய்யுங்க அப்படின்னு நம்ம குழந்தைய சொல்லவே முடியாது. கற்றுக்கிட்டு இருக்கிற தருவாயில் வேலையை புகுத்தும் போது அதனுடைய யதார்த்த நிலையை நம்ம மாத்திடுறோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை மட்டும் இல்லை மனநிலையும் ரொம்ப அதிகமாகவே பாதிக்கப்படும். எல்லா இடங்கள்லையும் அது ரொம்ப அதிகமாகவே பாதிக்கப்படும். அதை வந்து இப்போது நாங்கள் நிறைய இடங்களில் பார்க்கவும் செய்கிறோம். தன்னம்பிக்கை குறையிறது, அதாவது ஒரு

0: குழந்தைக்கு ரொம்ப எதிர்பார்ப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை ஏற்படுறது. அதாவது ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸை நம்ப ஆரம்பிக்கும், ஃப்ரெண்ட்ஸை நம்பி சந்தோஷமாக விளையாட ஆரம்பிக்கும், தவறு பண்ணும்போது பயம் இருக்காது, தட்டி கொடுக்க ஆள் இருப்பாங்க, தேடி போய் பேச ஒரு ஆள் இருக்கும். இது எல்லாமே வேலை செய்கிற இடங்களில் அப்படியே மறைஞ்சு போயிடும். அப்போது நீங்கள் எப்படி அந்த குழந்தையினுடைய பழக்க வழக்கங்கள் ஆகட்டும், ஒரு ஆள் மனசில் ஏற்படக்கூடிய ஒரு நம்பிக்கை ஆகட்டும், அது மொத்தமே வந்து ஒரு செதஞ்சு போகிற நிலைமையில தான் நம்ம ஒரு குழந்தைய தள்ளப்படுறோம். நிறைய பாதிப்புகள் இருக்குது இதனால் கண்டிப்பாக.
1: ஓகேங்க மேம், ஒரு அதிகாரத்துக்கு கீழே போயிடுற மாதிரி மேக்ஸிமம் குழந்தைகள் அப்படின்னா ஒரு டிபெண்டன்சியா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அங்க வந்து அவங்களுடைய வேலை பார்க்கும் பொழுது அதெல்லாம் போய் ஒரு அந்த வயசுல ஒரு இண்டிபெண்டன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்களே ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்படுவாங்க இல்லையாங்க?
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
1: ஓகே, இப்போ நம்ம சின்ன வயசுலயே ஒரு வேலை செய்யக்கூடிய குழந்தைகளை அதிகமா நம்ம பார்க்கக்கூடிய உளவியல் பாதிப்பு அப்படின்னா எதை சொல்லுவீங்க மேம்?
0: அது அதனுடைய என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணும்போது, அதாவது ஒர்க் பண்ணாது குழந்தை, ஸோ எப்போவுமே அதனுடைய சந்தோஷத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்றவங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த நேசிப்பே இருக்காது. வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு காசு கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு ஆரம்ப நிலையில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாகும், வேலை நேரம் அதிகமாகும், அதட்டுவாங்க, சில நேரம் பதட்ட நிலையில கூட அந்த குழந்தைய வந்து வச்சுக்குவாங்க. ஸோ இதனால ஒரு சைக்காலஜிஸ்டா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம், ஒரு பயம், பதட்டம், அப்புறம் நிறைய இடங்கள்ல தோல்விகளை குழந்தை ஒரு ஸ்கூல்லையோ இல்லை ஒரு விளையாட்டு ஏரியால சந்திச்சா மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலை அமைச்சு கொடுப்போம் நம்ம. பட் வேலை செய்யற இடங்கள்ல அப்படி இல்லை, நான் காசு கொடுத்துட்டேன், ஸோ நீ இந்த வேலையை முடிக்கணுங்கிற கட்டாயம் இருக்கும்போது அந்த குழந்தையினுடைய பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம், அதாவது ஸ்வபாவம், அதுதான் கல்டிவேட் பண்ணிட்டு ஸ்கூல்ல இருந்தே நம்ம லைஃப் ஸ்கில்ஸ் மூலயமா நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த குழந்தைய மெருகேத்திட்டே வருவோம். அது எதுவுமே வேலை செய்யற இடங்கள்ல ஒரு கட்டாயத்தின் பேர்ல இந்த குழந்தையினுடைய படிப்படியா அது இம்ப்ரூவ் ஆக வேண்டிய மனநிலையில இருந்து அப்படியே மாறிடும். ஸோ ரொம்ப அதிகமா பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யாரையும் நம்ப முடியாத ஒரு நிலை. அம்மா நம்பலாம், டீச்சர் நம்பலாம், ஃப்ரெண்டு நம்பலாம். இப்போ வேலை செய்கிற இடத்துல பணம் கொடுத்துட்டாங்க, அவங்க மிரட்டுவாங்க, அப்போ என்ன ஆகும்னா சமுதாயத்தை அது பார்க்குற விதமே அதனுடைய நம்பிக்கையை வந்து அதிகமாக இழந்துடும். எனக்கு யார் இருக்கா, யார் நம்மளை காப்பாற்றுவா அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை வந்துடும். அப்புறம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பாக அது பயமாகவும் பதட்டமாகவும் மனசுக்குள்ளே ஆழ் மனசில் உட்கார ஆரம்பிச்சிடும். அப்போது இப்படியே சுபாவம் இருந்துகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாகும்போது என்ன ஆகும், யாருமே இல்லை, நான் யார்கிட்ட போய் என்ன கேட்டாலும் என்ன அதட்டி வேலை வாங்குவாங்க, யாருக்கும் நம்ம அட்ஜஸ்ட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை, அவங்களும் நமக்கு அட்ஜஸ்ட் ஆகி போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆண் மனசில் நிறைய விதமான நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ்ன்னு சொல்லுவோம், யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு தப்பான நம்பிக்கையோட அந்த குழந்தை வளர்ற மாதிரி ஆயிடும்.
1: ஓகே ஓகே, இப்போ இதில் குழந்தைகள் வந்து பெருசாக இழக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம்னு பார்க்கும்போது கல்வி தான் இல்லையாங்க மேடம்? இந்த கல்வியை வந்து இழக்கிற ஒரு குழந்தையுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது பார்க்கும்போது அதனுடைய எதிர்காலத்துடைய மனநிலை அது எந்த அளவுக்கு எந்த வகையில் அதுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் மேம்?
0: கல்விங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு மட்டும் இல்லைங்க ஆக்சுவலி, அதாவது ஒரு தன்னம்பிக்கை. அது கல்வி வந்து நிறைய இடங்கள்ல நமக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிக்கிறது இல்லையே, நம்ம இது முடியலன்னா இன்னொன்னு, இது முடியலன்னா இன்னொன்னு, இது எதுவுமே வரலையா விளையாட்டு, அதுவும் எதுவும் வரலையா பாட்டு டான்ஸ், அந்த மாதிரி நம்ம பல இடங்கள்ல அந்த குழந்தைய வந்து மெருகேத்திட்டே இருப்போம், ஊக்குவிச்சுட்டே இருப்போம். பட் இதனால வரக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கையை வந்து இழந்துரும். அதுக்கப்புறம் இந்த கல்வினால கல்வி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எதுவுமே வராது, என்னால எதுவுமே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அந்த குழந்தை தள்ளப்படுதுங்க. அதுதான் இதனால வரக்கூடிய ஒரு மேஜர் இஷ்யூன்னு நம்ம சொல்லலாம்.
1: கற்றல் அப்படிங்கறதே நின்றும், வேலை பாக்குறோம், பணம் கிடைக்குது, அந்த லைஃபை நம்ம இப்படியே கொண்டு போயிடலாமே தவிர நம்ம என்ன லேர்ன் பண்றோம் அப்படிங்கறதே அந்த அந்த சைக்காலஜியில அது அப்படியே அஃபெக்ட் ஆயிடும்.
0: அஃபெக்ட் ஆயிடும் கண்டிப்பாங்க.
1: சோ ரொம்ப வந்து தெளிவாவும் ரொம்ப நிதானமா சொன்னீங்க மேம். தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் பேசலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல்.

0: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH ல June 30 வர ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி குழந்தைகள் உளவியல் நிபுணர் கே ரம்யா அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா ஒரு வகையான ஒரு மன அழுத்தம்னு சொல்லலாம், பயம் அப்படின்னு சொல்ல முடியும். அது அவங்க கிட்ட அதிகமா பார்க்க முடியும் இல்லைங்க மேம், அது ஏன் அப்படிங்கிற மாதிரி.
1: ஓகே, நம்ம அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அப்போதான் கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம் அது. அப்போது வேலை செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா பயத்துலேயே இருப்பாங்க, அதாவது ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருவோமோ அப்படிங்கிறது, நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வேலையை நீ இப்படி தான் செய்யணும், இதுக்குள்ளே முடிக்கணும், இந்த நேரத்தில் முடிச்சு இவ்வளோ முடிக்கணும், இதையே நீ சரியாக பண்ண மாட்டேயா அப்படின்னு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்விஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சூப்பர்விஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதட்டல் நிலையில தான் இருக்கும் வேலை செய்கிற இடங்களில்.
0: கண்டிப்பாக.
1: ஸோ அதை வந்து குழந்தைங்க எப்படி எடுத்துப்பாங்க, அது குழந்தை தானே. அப்போ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தப்பு பண்ணிட்டா நமக்கு தண்டனை இருக்குமோ, இந்த தண்டனையினால நம்மளை ஏதோ ஒரு பிரச்சனையில வந்தா பணம் கிடைக்காது, நம்மளை வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க, அப்ப அடுத்த வேலைக்கு நம்ம நிறைய சிரமப்பட வேண்டி வரும் அப்படிங்கிற அதிகப்படியான சிந்தனை வந்து ஒரு ஒரு டென்ஷன் ஒரு குழந்தைக்கு இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு குழந்தைக்கு சுமை தான் கண்டிப்பா. இந்த விதமான பதட்ட நிலையிலேயே இந்த குழந்தை இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி அந்த நம்பிக்கைத்தன்மை இழந்துரும். அதாவது நமக்கு வந்து யாரும் உதவ போறது கிடையாது, நம்ம அதுக்கு தகுதியான ஆள் இல்லைங்கிறதையும் ஆள் மனசுல அது நம்ப ஆரம்பிச்சிடும். பெரியவங்க செய்யக்கூடிய வேலையை ஒரு குழந்தைகிட்ட நீங்க எதிர்பார்க்கும் போது அதனுடைய வீரியம், அதாவது இன்டென்சிட்டின்னு சொல்றோம், அந்த கிளாரிட்டின்னு சொல்றோம், இது எல்லாமே நீங்க குழந்தைகிட்ட வைக்கும்போது அதனால செய்ய முடியாது. ஆக மொத்தத்துல அந்த குழந்தை நம்ப ஆரம்பிச்சிடும். இந்த வயசுக்கு நான் செய்யற வேலை தப்புன்னு அதுக்கு புரியிற தன்மை இருக்காது. அதை விட அதுக்கு பதிலாக அது என்ன நினைக்கும் அப்படின்னு கேட்டா, ஓ எனக்கு எதுவுமே வராது போல அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு செல்ஃப் எஸ்டீம்னு சொல்கிறோம், ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறோம், என்னால் முடியுங்கிற நம்பிக்கையே அந்த குழந்தை இழந்துடும். அப்போ எந்த வேலைக்குமே போக முடியாது, எதையும் கற்றுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படும் இந்த குழந்தை.
0: கண்டிப்பாக, கண்டிப்பாங்க மேம். அந்த நம்பிக்கைத்தன்மை அப்படிங்கிறத அந்த குழந்தை வந்து இழக்கறக்கான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது தான் ஒரு உறவு முறையவே வந்து ஜாயின் பண்ணுற ஒரு விஷயம், இல்லை அதுக்கான ஒரு பாலமாக இருக்கக்கூடியது வந்து ஒரு நம்பிக்கை தான். ஸோ இந்த நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறப்பவே இந்த உறவுகளை உருவாக்கக்கூடிய திறன் வந்து அவங்க கிட்ட கம்மியாயிரும். அப்போ அந்த திறனையே வந்து இந்த மன அழுத்தம் வந்து எப்படி பாதிக்குதுங்க மேம்?
1: கண்டிப்பாங்க. அதாவது நம்பிக்கை தான் எல்லாமே. ஒரு யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவன் தான் தினந்தினம் வந்து புது விஷயங்களை கத்துக்கிறதுலையும் ஒரு செயலாற்றல், ஒரு ஊக்குவிப்புனால நிறைய செயலாற்றல், அதாவது இந்த விஷயம்தான் கத்துக்கணும்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், பேச்சாற்றலாக இருக்கலாம், இல்லைனா செயலாற்றலாக இருக்கலாம், ஒரு கணிதமாக இருக்கலாம், ஒரு பாட்டாக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், இல்லை ஈவன் பாலிட்டிக்ஸாக கூட இருக்கலாம். அந்த குழந்தை ஏதோ ஒன்று கற்றுக்கிறதுக்கான சூழ்நிலை. அப்போ யாருக்கிட்ட கற்றுக்கும்? நம்பிக்கையான ஆள்கிட்ட தான் கற்றுக்கும். அப்போது ஒரு டீச்சரை நம்பணும், இல்லைனா ஒரு ஃப்ரெண்டை நம்பணும், ஒரு அம்மா அப்பாவை நம்பணும், நம்ம சித்தி சித்தப்பா மாமா இந்த மாதிரி யாரையோ ஒருத்தரை நம்பி போகும்போது தான் நமக்கு சில பல விஷயங்கள் கற்றுக்கக்கூடியது. ஸோ வாழ்க்கையில் நம்பிக்கைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நீங்கள் இந்த வயசுலேயே இந்த நம்பிக்கையை இழந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு சுபாவமாக மாறிடும். அப்போ என்ன நினைக்கும் அப்படின்னா, இவங்க நமக்கு சொல்றது சரியா தப்பா அப்படின்னு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு க்வெஸ்டின் மார்க் வந்துடும். அப்போ நம்பவே நம்பாது அந்த குழந்தை. நம்பிக்கை இல்லைன்னா இப்ப நீங்க அவங்க சொல்ற விஷயத்தை எப்படி செயல்படுத்த முடியும்? இவன் நிறைய ஸ்கூல்ஸ்லயும் நான் பாக்குறது உண்டு. பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த குழந்தை ஒரு டீச்சரையோ இல்ல ஒரு பிரின்சிபலையோ இல்ல சிஸ்டமையோ நம்பிக்கை இழந்துருச்சு அப்படின்னா, நீங்க எவ்வளோ பெரிய எக்யூப்டா வெல் எக்யூப்டா இருந்தா கூட அந்த குழந்தைய ட்ரெயின் பண்ணவே முடியாது. ஸோ இதை நாங்கள் நிறைய இடங்களில் பார்க்குறோம். நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று இழந்துருச்சு அப்படின்னா, யாரையும் நம்ப முடியல அப்படின்னா, தன்னுடைய பர்சனல் கனெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸை கூட அதனால் உருவாக்கிக்க முடியாது. அப்போ தானே தேடி போய் அது தப்பான்னு தெரியாமல் சரியான்னு தெரியாமல் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாள் கடத்திக்கிட்டே இருக்கும். சக்ஸஸையும் சீக்கிரம் பார்க்க முடியாது. நம்மளோட கரிக்குலமே அப்படி தான் ஃப்ரேம் ஆகிருக்கும். எல்கேஜிக்கு ஒரு டாஸ்க் இருக்குன்னா அந்த எல்கேஜியில் அதை கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா அது ஒரு சக்ஸஸ். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு டாஸ்க் இருந்ததுன்னா சக்ஸஸ். அந்த நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வயசு 10 வயசு குழந்தை 15 வயசு குழந்தைக்கு ஒரு அடல்ட் செய்ய வேண்டிய ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு முடியாதுன்னு திட்டும் போது அது கண்டிப்பா அது ஒரு பெரிய ஒரு ஆள் மனசுல ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும்.
0: ஓகே, ஓகேங்க மேம். இப்போ நம்ம பார்க்கும்போது ஓகே, இந்த குழந்தை தொழிலாளர்கள்

0: அந்த குழந்தையை வந்து மீட்கிறோம், மீட்கப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு எந்த வகையான ஒரு உணர்ச்சியும் ஒரு ஆதரவும் ரொம்பவே அவசியமாக இருக்குங்க மேம். ஏன்னா மீண்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரியாது. ஏன்னா டெய்லி வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க, பணம் கிடைச்சிருக்கும், தேவைகள் பூர்த்தி ஆயிருக்கும். இப்போ திடீர்னு நமக்கு அது இல்லை, நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்போ இனிமேல் பண்ணக்கூடிய கல்வியாகட்டும் எல்லாமே கஷ்டமாக இருக்கும், பண்ணிட்டு இருந்த வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் வந்து அதை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க மேம்?
1: நாங்கள் பார்க்குறோம், பார்த்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு உணரவே மாட்டாங்க எப்பவுமே. காசு இருக்கும், நீங்கள் சொல்கிறது கரெக்டான விஷயந்தான், பணம் இருக்கும், தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக இருக்கும், ஆனால் குழந்தைக்கான ஒரு பாதுகாப்புன்னு இருக்கும் பார்த்தீங்களா. போகிற இடத்துலையும் வர்ற இடத்துலையும் தான் செலவு பண்ணுற இடத்துலையும் தனக்கு வாங்கிக்கிற பொருள் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு ஒரு நபரால கண்டிப்பா அவர் ஏமாற்றப்பட்டுட்டே இருந்திருப்பாரு. அதெல்லாம் வந்து குழந்தை வந்து நம்ம கிட்ட பர்சனலா வரும்போது பேச ஆரம்பிக்கும். ஆமா கரெக்ட், நான் குழந்தைங்கிறதுனால என்னை இந்த இடத்துல ஒரு நிறைய இடத்துல நான் ஏமாந்துருக்கேன் அப்படின்னு. அப்ப ஃபர்ஸ்ட் நாங்க கொடுக்குற விஷயம் என்னன்னா ஒரு பாதுகாப்பான சூழல். அப்போ எந்த குழந்தை எங்கள் கிட்ட வந்தாலும் ஒரு பாதுகாப்பான சூழல் நாங்கள் கொடுப்போம். நீ வந்து சேஃபாக இருக்க, உங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, உன்னை பாதுகாக்கிறதுக்கு அரசு சார்ந்த பல வழிகள் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு லவ் அண்ட் கேர், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் கடைசிக்கு அந்த குழந்தையோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு தான். ஸோ அந்த அன்புக்கான சூழ்நிலையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். இந்த மாதிரி அந்த குழந்தைய நம்ம அணுகும்போது அந்த குழந்தை உணரும், என்னை இவங்க யாரும் குற்றமே சொல்றது இல்லை, ஒரு கம்ப்ளைண்ட்ஸே இல்லை இவங்க கிட்ட அப்படிங்கும்போது அதுவும் அதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நீங்க பாருங்களேன், ஒர்க் பண்ற இடத்துல ஒரு 10 hours ஒர்க் பண்ணதுன்னா கண்டிப்பா அட்லீஸ்ட் 5 to 10 கம்ப்ளைண்ட்ஸ் ஆகுது அந்த குழந்தை ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். அப்போ மனநிலை என்னவாகும்? இங்கே கம்ப்ளைண்ட்ஸே இருக்காது, இட்ஸ் லேர்னிங் ப்ராசஸ் இல்லைங்களா, கத்துக்கிட்டே இருக்கு, பரவாயில்லன்னு சொல்றோம், ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரியான மீட்கப்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த சப்போர்ட்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்கள வெளியே கொண்டு வர முடியும்.
0: ஓகே ஓகே, சரிங்க மேம். இனி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பேசலாம் நம்ம நிகழ்ச்சியில். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல்.

ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்ச சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள், நிறைய விஷயங்கள். இன்னைக்கு உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தையொட்டி குழந்தைகள் உளவியல் நிபுணர் கே ரம்யா அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வெள்ளிமினல் நிகழ்ச்சியில நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். மேம், இப்ப பார்க்கும்போது குழந்தை தொழிலாளர்களுடைய மனநல மீட்சியில கல்விக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க மேம்.
1: கண்டிப்பா, கல்வி வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குங்க. கல்வி இல்லை அப்படின்னா திருப்பி அந்த குழந்தைங்களை நம்ம என்ன பண்றதுங்கிறது ஒரு கேள்வியா தான் இருக்கும். ஸோ இந்த கல்வி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கும்போது தன்னம்பிக்கையினுடைய அளவு அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அதாவது இனிஷியலா ஒரு ஒத்துக்கிற மனப்பான்மையே அவங்களுக்கு இருக்காது. அப்போ கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான அதாவது வெரைட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாமே அந்த குழந்தைக்கு இனிஷியேட் பண்ணுறோம். அவங்க எந்த இடத்துல இருக்கணும், எந்த மாதிரியான படிப்புகள் படிக்கலாம், எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, இதில் வந்து முன்னேறி வந்தவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நம்ம காட்டுறது, இது எல்லாமே கல்வி தான் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குதுங்க. இது இது வந்து நாளைக்கு நீங்கள் இந்த இடத்துல இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அந்த குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். கல்வியினுடைய பங்கு மிகவுமே அதிகமான ஒரு விஷயம்தான்.
0: ஓகேங்க மேம். இப்போ கல்வி அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஸ்கூல்ஸா தான் இருக்கும். ஸோ அதை அங்கதான் நம்ம கத்துக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த குழந்தைகளுடைய தன்னம்பிக்கைய அதாவது ஜாஸ்திப்படுத்துறக்கும் தன்னம்பிக்கையை கொண்டு வரக்கும் ஸ்கூல்ஸ் உடைய ரோல் என்னவா இருக்குங்க மேம்?
1: ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்கன்னு இல்லை, எல்லா குழந்தைங்களுக்குமே பொதுவாகவே வந்து அதுக்காக ஒரு கரிக்குலம் தான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க.

0: அப்போ ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற நிச்சயம் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதை மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது பேச்சு திறமையாக இருக்கலாம், பாட்டாக இருக்கலாம், இல்லை கணக்கு துறையிலையாக இருக்கலாம். சில டைம் வந்து மற்றவங்களுடைய மனசு புரிஞ்சுக்கிற விஷயங்கள், அதாவது இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தன்னுடைய மனசு இமோஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது, இல்லைன்னா மற்றவங்கக்கிட்ட நல்ல ஒரு பேச்சாற்றல், கனெக்ட் ஆகி பேசக்கூடிய சில விஷயங்கள். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை ரசிக்கக்கூடிய விஷயங்கள், ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி. அப்போ எல்லா குழந்தைக்கும் ஏதோ ஒரு திறமை இருக்குது. அப்போ இதை யார் காட்டுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு தான் அதுக்கான முக்கிய பங்களிப்பு இருக்குங்க. அதனால தான் அந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் எக்கச்சக்கமான ஃபீல்டில் வந்து ஸ்கூல்ஸ் வந்து எக்ஸ்போஷர் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ஊக்குவிப்பாக தான் இருக்கும். அது மூலயமா அந்த குழந்தையுடைய நம்பிக்கையாகட்டும் திறமையாகட்டும் வெளிப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படுது.
1: ஓகே ஓகேங்க மேம். இப்போ இந்த குழந்தைகளுக்குரிய ஆலோசனை முறைகள் அப்படின்னா என்னென்னலாம் இருக்குங்க மேம்?
0: நான் முதலே சொன்ன மாதிரி தான் குழந்தையை வந்து ஒரு பாதுகாப்பு நிலைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெரப்பி அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரியான தெரப்பீஸ் வந்து ஸ்கெடியூல் பண்ணுவோம். அதாவது சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் ஃபார்மில் பெயிண்டிங், ட்ராயிங், கலர்ஸ் நிறையா யூஸ் பண்ணி அதை ஆர்ட் ஃபார்ம், அதாவது மியூசிக்காக கூட இருக்கலாம், இல்லை மூமெண்ட் தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம், டான்ஸ், இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்மில் நிறையா தெரப்பீஸ் நம்ம கொடுக்கறது உண்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளே தெரப்பி, அதாவது குழந்தை வந்து விளையாடுறதுல தான் வந்து பல சூட்சுமங்களை கற்றுக்கும். அதாவது மற்றவங்க கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், சாமர்த்தியமாக தான் இந்த நிலையில தான் இருக்கேன், நீங்கள் இதை பண்ணுங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டில் தான் அந்த குழந்தை கற்றுக்கும். ஸோ இந்த கம்யூனிகேஷன் இது எல்லாமே ப்ளே மெத்தடில் நம்ம சொல்லி கொடுக்கறது உண்டு. அதுக்கப்புறம் இந்த ஃபைன் மோட்டார், கிராஸ் மோட்டார் அப்படின்னு சொல்கிறோம், அது ரொம்ப முக்கியம். அதாவது கை விரல்கள், உடம்பில் இருக்கக்கூடிய பல உறுப்புகள் எல்லாமே வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் எல்லா விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான விஷயம் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி ப்ளேவே மெத்தடில் நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறோம். அப்போது சப்போஸ் அந்த குழந்தை மன அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா தான் நம்ம வந்து காக்னிட்டிவ் பிஹேவியர், அதாவது பிஹேவியர் மாடிஃபிகேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம், அந்த குழந்தையினுடைய பழக்க வழக்கங்களோ இல்லைன்னா அதனுடைய அறிவு சார்ந்த விஷயங்களோ மாறுதல்கள் ஏற்படுத்தணும் அப்படிங்கும்போது எங்களுடைய இந்த காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மனசார்ந்த சில பழக்க வழக்கங்களை நம்ம ஒரு சில ஸ்டெப்ஸ் மூலயமா மாற்றி கொடுக்கறது. ஸோ இந்த தெரப்பீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அதிகப்படியாக ஹெல்ப் பண்ணும்.
1: ஓகே ஓகேங்க மேம். இப்போ நம்ம வந்து இந்த நீங்கள் இப்போ கவுன்சிலிங் என்னெல்லாம் பண்ணுவோம், எந்த மாதிரியான முறைகள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிங்க. இப்போ ஒரு குழந்தை உளவியலாளராக அது அவங்களுடைய பங்கு இதில் எவ்வளோ முக்கியம் மேம்?
0: அதாவது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்ககிட்ட வந்து இப்படி இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறது உண்டு. ஆக்சுவலி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொசைட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு கடமையாக தான் நம்ம பார்க்குறோம். ஒரு குழந்தை பண்ணுது அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் போடுது, பால் போடுது, இல்லைன்னா அந்த குழந்தை வந்து ஒரு வீட்டு வேலை செஞ்சிட்ருக்கிறத ஒரு ஒரு நார்மலான பர்சன் பார்த்தாங்கன்னா தட்டி கேட்போம். ஆனால் அதனுடைய மனசளவில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், ஏன் அந்த வேலைக்கு அந்த குழந்தை வந்தது, அந்த குழந்தையினுடைய சம்மந்தம் இல்லாமல் நம்ம கொண்டு போய் போட்டிருக்க முடியாது. ஃபஸ்ட் இனிஷியலாக ஒன் ஆர் டூ டேஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு போய் போட்டிருந்தா கூட இந்த குழந்தை ஒத்துக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பல ரீசன்ஸ் இருக்கும் நிறையா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பாடு இல்லை அப்படிங்கிறது தான் முதன்மையான காரணமாக இருக்கும். ஆனால் குழந்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உண்மையை சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது, அது குழந்தை சொல்லவே சொல்லாது. காசு இல்லைங்கிறதையே வந்து குழந்தைங்க வெளியே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடமாக நினைக்கும். எனக்கு பணம் இல்லை, வீட்டில் கஷ்டம், அப்பா அம்மாக்குள்ள பிரச்சனை, குடிக்கிறாங்க, அப்பா இல்லை, அம்மா தனியாக இருக்காங்க, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த குழந்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அப்போது பாதுகாப்பாக உணரும் போது, நம்மளை மனசளவில் புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கும்போது மட்டும்தான் அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான கஷ்டத்தையே வெளியே விடுது. அது வந்து நாங்கள் பார்த்துக்குவோம். ஸோ ஒரு உளவியல் ஆலோசகராக பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியும், எங்களால் கனெக்ட் ஆக முடியும். ஏன்னா நான் ஜட்ஜ்மெண்டலாக தான் இருப்போம், எங்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இருக்காது, ஒரு அன்கண்டிஷ்னலாக தான் நாங்கள் அந்த குழந்தைய பார்ப்போம். அந்த அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற எதிர்பார்ப்பு, வேற எதுவுமே நம்ம எதிர்பார்க்க போறதில்லை. அந்த குழந்தையினுடைய பேச்சாகட்டும் நடவடிக்கைகளாகட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிஸ்டா இதுதான் எக்ஸ்பெக்டேஷன், இந்த வயசுக்கு இதுதான் அந்த குழந்தையினுடைய ஒரு முடியும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த விதமான எதிர்பார்ப்பு தான் இருக்கும். எதையும் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரியோ இல்லை கேள்விகளாலேயோ ஏன் இப்படி பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்லாம் நாங்கள் பேசவே மாட்டோம். ஸோ கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த குழந்தைய முழுசாக புரிஞ்சு

0: புரிஞ்சுக்கிறதும் அதனுடைய நிலைமையிலிருந்து பார்க்கறதும் வந்து எங்களுடைய முதன்மையான வேலையாக இருக்கும். அப்போது நல்லா கனெக்ட் ஆகிடுவாங்க. கனெக்ட் ஆகும்போது பிரச்சனைகள், அதிகப்படியான பிரச்சனைகள், உண்மையான பிரச்சனைகள் வெளியே வரும். அப்போ தான் குழந்தைய பிரித்து பார்க்க ஆரம்பிக்கும். ஓ, எனக்கு இதெல்லாம் மனசில் பிரச்சனை, இதெல்லாம் உடம்புல பிரச்சனை, இதெல்லாம் என்னுடைய சிந்தனையில் பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாமே குழந்தைய அழகாக பிரித்து பார்த்து உணர்ந்து நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு நம்மக்கிட்ட அக்செப்ட் பண்ணி வரும்போது தான் உங்களால் அடுத்த ஸ்டெப்பே ஒரு மோட்டிவேட் ஆகி வரும்போது தான் நீங்கள் கல்வியை கொடுக்க முடியும். ஸோ சும்மா நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்கூலில் விடுறது, போய் படிப்பா, நான் ஃபீஸ் கட்டிக்கிறேன்லாம் சொன்னால் கூட இந்த குழந்தையினுடைய புரிதல் வந்து வரவே வராது. ஸோ புரிதல் ஏற்படுத்தி மனசளவில் அதை ஒத்துக்கிட்டு ஒரு விஷயத்தை பண்ணும்போது கண்டிப்பாக அது ரியல் சக்ஸஸாக இருக்கும். இப்படி தான் ஒரு குழந்தை நல ஆலோசகராக இதை வந்து நாங்கள் என்ன சொல்கிறது ஹேண்டில் பண்ண முடியும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் சொல்லும்போது நானே இப்போ அதில் அப்படி கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன், எப்படி இந்த ஸ்டெப்பு ஸ்டார்ட் ஆகி எங்கே போய் முடியுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதில் பண்ணும்போது இந்த குழந்தைகள் கூட வேலை பார்க்கும்போது ஒரு சைக்காலஜிஸ்டாக உங்களுக்கு என்னென்ன சவால்கள் வரும் மேம்?
0: நல்ல கேள்வி. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க எங்களை தேடி வந்துருவாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போது ஒரு குழந்தைய, அதாவது இந்த இந்த வேலைக்காகன்னு மட்டும் கிடையாதுங்க, அதை நார்மலாகவே ஒரு சைல்ட் சைக்காலஜிஸ்டாக நான் சொல்கிறேன், பல பிரச்சனைகள் இருக்குது மனசளவில். சில குழந்தைங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியான வளர்ச்சிகளில் சவால்களை சந்திக்கிறாங்க. ஒன்று ஹைட்டாக இருக்காங்க, இல்லைனா இருக்காங்க, கலர் கம்மியாக இருக்குது, இல்லைனா தன்னால் ஏதோ ஒரு இயலாமையை வெளிப்படுத்தி அந்த குழந்தைய ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏதோ ஒன்று சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்கள் கிட்டே கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் குழந்தை இப்படி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா, அப்போது அதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதோட அக்செப்டன்ஸ் லெவலே ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிரச்சனை வந்து இதுதான் அப்படிங்கிறத நம்ம கிட்ட கொண்டு வந்து விட்டுருவாங்க, நம்ம அதை சரி பண்ணலான்னு சொல்லுவோம். பட் என்விரான்மெண்ட் எங்களால் மாற்ற முடியாது. திருப்பி அந்த குழந்தை எந்த இடத்துக்கு போகும்னு நினைக்கிறீங்க? அதே வீடு, அதே சுற்றுச்சூழல். அப்போ நம்ம யாரை மாற்றணும், எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போது நம்ம ஹெல்ப் யார்கிட்ட கேட்குறது அப்படிங்கும்போது சமுதாயமாகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், இல்லை சில டைம் ஸ்கூல்ஸே ஆகட்டும், அதனுடைய சப்போர்ட் சிஸ்டமும் அக்செப்டன்ஸ் லெவலும் சில நேரம் கம்மியாக இருக்கிறது உண்டு. ஏன் அப்படின்னா இந்த மனநல பிரச்சனையை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்காத நிலை தான்.
1: கண்டிப்பாக
0: எல்லாருமே ரொம்ப ஈஸியாக சொல்கிற விஷயம் என்னென்னா வேணும்னே பண்ணுறான், அவனுக்கு என்ன, இவனுக்கு எல்லாமே கொடுத்தாச்சு, என்ன இல்லாமல் இருக்குது, இதுக்கு மேலே என்ன பண்ணலாம், இந்த கேள்விகள் வந்து அப்படியே அடுக்கிட்டே இருப்பாங்க. அப்போது எங்களுக்கு குழந்தை மேலே நம்பிக்கை வரும், குழந்தைக்கு எங்கள் மேலே நம்பிக்கை வரும். பட் ஸ்டில் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது. அப்போ தான் நாங்கள் ஒரு ஃபேமிலி செஷன்ஸும், இல்லைனா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டமே வந்து நாங்கள் போய் பேசுகிறதுக்கு கூட ரெடியாக தான் இருக்கும். நிறைய இடங்களில் இந்த சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணியிருக்கோம், ஸ்கூல்லே ஆகட்டும், இல்லை ஒரு பியர் குரூப்புன்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் அந்த குழந்தை சார்ந்திருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குறது, இல்லை அந்த என்விரான்மெண்ட்டில் ஹெல்ப் கேட்குறது, குடும்ப சூழ்நிலையில் போய் சில விஷயங்களை மாற்றுறது, இதுவும் எங்களுடைய ஒரு ரோலாக தான் இருக்குது.
1: ஓகே,
0: நிறைய சவால்கள், இந்த மாதிரியான சவால்கள் தான் நாங்கள் அன்றாட லைஃப்ல சந்திச்சுட்டும் வரும்.
1: ஓகே, அந்த ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை மாத்துறது தான் ஒரு பெரிய சவாலாகவே.
0: கண்டிப்பா கண்டிப்பா, அது மாத்தாம வேற எதுவும் மாற போறதும் இல்லை.
1: ஓகே மேம், ரொம்ப அழகாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் சொன்னீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இல் நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி

0: மத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சு உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தையொட்டி குழந்தைகள் உளவியல் நிபுணர் கே ரம்யா அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். மேம், இப்ப இந்த குழந்தை தொழிலாளர்களை தவிர்க்க பெற்றோராகட்டும் ஆசிரியர்களாகட்டும் அவங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான அறிகுறிகள்னா என்ன சொல்வீங்க மேம்?
1: கண்டிப்பாக இது வந்து டீச்சர்ஸ் அப்சர்வ் பண்ணலாம், பேரண்ட்ஸுமே அப்சர்வ் பண்ணலாம்.

0: அறிகுறிகள்னா என்ன சொல்வீங்க மேம்?
1: கண்டிப்பாக இது வந்து டீச்சர்ஸ் அப்சர்வ் பண்ணலாம், பேரண்ட்ஸுமே அப்சர்வ் பண்ணலாம். வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பளு தான் அந்த குழந்தைக்கு. அப்போது தூக்கத்தில் மாற்றங்கள் ஏற்படும், அதாவது தூக்கம் இல்லை, அதிக நேரம் தூங்குறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பருவத்தில் தான் அந்த தூக்கம் பாதிக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக சோர்வு வரும். அப்புறம் ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போது இல்லை ஒரு விஷயம் செய்யும்போது அட்டென்ஷன் ஸ்பேனுன்னு சொல்லுவோம், அதனால் ஒரு கவனக்குறைவு ஏற்படும், ரொம்ப நேரம் அதை கவனிக்க முடியும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஸ்கூலுடைய அதாவது அட்டெண்டன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ரெகுலராக போக மாட்டாங்க, அந்த ரெகுலாரிட்டி கட் ஆயிரும். ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த விஷயத்தை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். அதாவது செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயம், ரொம்ப பிடிச்சு பண்ணிட்டு இருக்க விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு விலகி போகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் பார்க்கலாம். எல்லாரையும் பார்க்குற விதம், எல்லார்கிட்டையும் பேசுகிற விதம், வார்த்தைகள் ஆகட்டும், இல்லை குரல் உயர்த்தி பேசுறது, அதாவது ஒரு அதிகபட்சமான ஒரு நம்பிக்கை வரும்போது ஒரு என்ன சொல்றது அந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது வந்து நம்ம நல்லதுன்னு நினைப்போம். பட் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு தப்பான உத்வேகம் இருக்கு, அது வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ணும். இதெல்லாமே ஐடென்டிஃபை பண்றது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஆகட்டும் டீச்சர்ஸ் ஆகட்டும் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணலாம். அட்டெண்டன்ஸ் லேக் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கு, அட்டென்ஷன் ஸ்பேன் இல்லைங்கும் போது நம்ம கேட்கறதும் நம்மளுடைய கடமையா பார்க்கலாம்.
0: ஓகே, இப்ப நம்ம பார்க்கும்போது மேடம் என்ஜிஓக்கள் ஆகட்டும் அரசு அந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எவ்வளவு பயனுள்ளதா இருக்குங்க மேடம்?
1: அரசு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் கண்காணிப்பு வச்சுக்கிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்களை மீட்டு எடுத்து அதுக்கான ஹோம்லே ஆகட்டும் இல்லை ஸ்கூல்ஸ்லே ஆகட்டும் படிக்கிறதுக்கான பல முயற்சிகளை கொடுக்குறாங்க. அப்புறம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரியான மனநல ஆலோசகரை பார்த்து மன அளவிலையும் அந்த குழந்தைய ஊக்கப்படுத்தி அதுக்கப்புறம் தயார் நிலைக்கு கொண்டு வர்றதுக்கும் ஹெல்ப் கேட்குறாங்க. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அது அதிகப்படியான ஒரு அவேர்னஸ் கிடையாது. என்ஜிஓஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுது, பட் இது அவங்களாலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான என்ஜிஓஸ் இருக்கும். எவ்வளோதான் கவர்மெண்ட் பாலிசிஸ் இருந்ததுனாலும் அதை செயல்படுத்தக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப முழுமையாக இதை கண்காணிக்க முடியறது இல்லை. பட் அவங்களுடைய வேலை அது போயிட்டு தான் இருக்குது, சிறந்த முறையில் அது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அளவு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
0: ஓகே ஓகேங்க மேம். இப்போ இன்னைக்கு குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம், ஸோ சமூகத்துக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லணும் இல்லை இதை நான் இதை ஒரு செய்தியாவே நான் சொல்றக்க விருப்பப்படுறேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க மேம்?
1: குழந்தைங்க கையில் வந்து வேலை கருவிகள் வந்து திணிக்கப்படவே கூடாதுங்க. அதாவது அதுக்கு பதிலாக கல்வி தான் கொடுக்கணும். இதுக்கு வந்து நிறைய சான்று இருக்குது, எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளவோ விஷயங்களை தொலைச்சு நம்ம ஒரு இடத்துல நிற்கும் போதும் நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட எஜுகேஷன் மட்டும்தான். நிறைய சூழ்நிலைகளில் ஒரு மேஜர் ஒரு இயற்கையான ஒரு டிசாஸ்டராக கூட இருக்கலாம், பட் அப்போ கூட ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும்போதும் சரி இல்லை ஒரு தனி மனுஷனாக சப்போர்ட் பண்ணும்போதும் சரி உடலில் தெம்பு மன ஆரோக்கியம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு கல்வி தான் அவனோட முன்னேற்ற பயணத்துக்கு உதவி பண்ணும். இல்லை அப்படின்னா நீங்கள் கல்வி அந்த வயசில் கொடுக்கலை, அவனுக்கான புரிதல் கொடுக்கலை அப்படின்னா அது வந்து யூஸே இல்லைங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னா குழந்தை அப்படின்னா கல்வி ரொம்ப முக்கியம். இதை வந்து ஒரு ஒருத்தரும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் இருந்தால் போதுமே தவிர இதுக்கு பெருசாலாம் யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் நம்ம ஊரில் இருக்குது, கவர்மெண்ட் ஆகட்டும் நான் கவர்மெண்டல் ஸ்கூல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. மனசு இருந்ததுன்னா எந்த குழந்தையும் படிக்க வைக்க இன்னைக்கு சூழ்நிலையில் கண்டிப்பாக முடியும். ஸோ அதை தான் எதிர்பார்ப்பாக இருக்குது, அதை தான் ஒரு பெரிய ஒரு மெசேஜாகவும் நான் சொல்கிறேன். எந்த குழந்தையும் அதனுடைய வளர்ச்சி பயணத்தில் கல்வி வந்து நம்ம பறிச்சிடவே கூடாது.
0: அவங்களுக்கு எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ உங்களுடைய இந்த இவ்வளோ நாள் நீங்கள் இப்படி ஒரு சைக்காலஜிஸ்டாக இவ்வளோ நாள் ஒரு சில்ட்ரன்ஸ் கூட நிறைய பேர் கூட வந்து பேசியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஒரு தாக்கம் வந்து சிலது வந்து நம்ம மனசை விட்டு எப்பவுமே போகாது, அந்த மாதிரி ஒரு உங்களை ரொம்பவும் பாதித்த ஒரு விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க மேம்?
1: அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய குழந்தைகளையும் குடும்பங்களையும் பார்க்கறதுனால சொல்கிறேன். இப்போ நான் பேசும்போது நிறைய பேர் கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய சமுதாயத்தில் ஒரு

0: 2 வயசு 13 வயசு ஒரு குழந்தை சைக்கிளில் ஒரு சில வேலைகளில் ஈடுபடப்பட்டிருக்காங்க. அதாவது எப்படின்னா பேப்பர் போடுறது, பால் போடுறது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காளான் இடியாப்பம் இந்த மாதிரி சில விஷயங்கள் விற்கிறது, இந்த மாதிரி குட்டி குட்டி பொருட்கள் அவங்களுடைய வயசில். இது நான் கண்ணெதிர பார்த்த ஒரு விஷயம். ஒரு குழந்தை அப்படி தான், நான் ஒரு 13 வயசில் என்னுடைய கிளினிக்கு ஆப்போசிட்லேயே வந்து சைக்கிளில் அவன் இதை சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ நான் கூப்பிட்டு பேசினது உண்டு. ஹெல்மெட் இருக்காது, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பாதுகாப்பே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது குழந்தை மனசு. அவனுக்கு இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, அவன் ஒரு பொருளை வாங்குறான், அந்த பொருளை அந்த டைமுக்குள்ளே அவன் விற்று காசாக்கணும், அவ்வளோதான் அவனோட மோட்டிவ். இதுக்கு பின்னாடி குடும்பம், என்னோட சேஃப்டி, ரோட்டில் யார் இருப்பாங்க, நம்ம பெரியவங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும், இது எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரியவே தெரியாது. அப்போது நான் கொஞ்ச நாள் நான் பார்த்து ஒரு தடவை நான் பேசினேன், ஒரு வாரம் கழித்து பார்க்குறேன் அந்த பையனையே காணும். அப்போ பார்க்கும்போது ஒருத்தர் கிட்ட விசாரிக்கும் போது சொன்னாங்க, அவன் வந்து லாஸ்ட் வீக் வந்து அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அவனுடைய பேச்சு திறமை வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட பேசிட்டாலே அவன்கிட்ட இருந்து அந்த பொருள் வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு பேச்சு திறமை இருந்தது. அவனும் ஸ்கூல் கோயிங் தான், ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த பையன்தான், பட் ஒரு பார்ட் டைமா இந்த வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ எந்த வித பாதுகாப்பும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குழந்தை தொழிலாளர்களில் பார்த்தீங்கன்னா, அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் எப்படின்னா, தன்னுடைய நீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ நான் அந்த குழந்தைய போய் பார்த்தேன். பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரெயின் இன்ஜுரி அது ஆக்சுவலி. ஸோ பேச்சு போயிடுச்சு. அது வந்து என்னால் நான் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. அதாவது ஒரு குழந்தைங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம், அவனுடைய பேச்சாற்றல் ஆகட்டும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அசட்டுங்க. நமக்கு மட்டும் கிடையாது, குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது, சொசைட்டிக்கும் தான். இன்னைக்கு எவ்வளோ பொலிட்டிக்கல் லீடர்ஸை பார்க்குறோம், எவ்வளோ பேர் நம்ம எவ்வளோ பேர் நம்ம ஊருக்காகவும் நம்ம நாட்டுக்காகவும் நம்ம சமுதாயத்துக்காகவும் உழைக்கிற மனுஷங்களை பார்க்குறோம். இவங்களாம் எங்கிருந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு குழந்தையா இருந்து நல்ல கல்வி, நல்ல நம்பிக்கை, சுய ஒழுக்கத்தோட வந்த அசட் ஆக்சுவலி. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம், அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சிதுங்க. அதாவது நிறைய என்ஜிஓஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுத்தாங்க. பட் குழந்தையினுடைய அந்த விஷயத்தை இழந்துட்டோம். அந்த குழந்தைக்கு பேச்சு வந்து வரல. இப்போ இது வந்து ஒரு ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு ஒரு லாஸாக தான் நான் பார்க்குறேன். அது அம்மாக்கான லாஸ் அப்படிங்கிறது இல்லை. நிறைய ஃபினான்ஷியல் ஹெல்ப் அந்த ஃபேமிலிக்கு கிடைச்சிது. இந்த குழந்தை இப்போ உட்கார்ந்துருக்கு. பட் ஆனால் அந்த குழந்தையினுடைய ஒரு மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேச்சாற்றலை இழந்துருச்சு. இன்றைக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குழந்தைய நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ, அது பணமாக எக்ஸ்பெக்ட் பண்ணது, ஒரு ப்ராடக்டை செல் பண்ணி இல்லை ஒரு வேலையில் அது போய் அது பணமாக எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா, தயவு செஞ்சு அதை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணாதீங்க. அது குடும்பத்தினுடைய ஒரு தேவை, அது அந்த குழந்தையினுடைய தேவை இல்லை. அந்த சுமையை அந்த குழந்தைகிட்ட வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயே பிரேக் பண்ணி அந்த குழந்தைக்கு தேவையான அன்பு, அரவணைப்பு, கல்வி, ஒழுக்கம், இதை தான் ஒரு சொசைட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் உருக்கத்தோட தெரிவிச்சுக்கிறேன்.
1: ஓகே. ஸோ உங்களுக்கு பாதித்த விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு அவேர்னஸாகவும், நம்மளும் வந்து இந்த மாதிரி எங்கேயாச்சும் பார்க்கும்போது சேஃப்டிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் கூட ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு மன சோர்வு வரும் இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு எனர்ஜி இல்லை, எனக்கு இதுதான் நம்பிக்கை தருது அப்படின்னா எதை சொல்லுவீங்க மேம்?
0: டைம் தான் ஹீல் பண்ணுங்க எல்லா விஷயத்தையுமே. இப்போ ஒரு மனநல ஆலோசகராகவும் இருந்தீங்க அப்படின்னா, குழந்தைக்கு நாளைக்கே பிரச்சனை சால்வ் ஆகிறது இல்லை. பட் நாங்களும் டிராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, பல மாதங்கள் அந்த குழந்தையினுடைய டிராவல் பண்ணி தான் அந்த சக்ஸஸை வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த சமுதாயம் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு ஸ்கூல் ஆகட்டும், உங்களோட எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தாலும் அந்த டைம் தான் வந்து ஹீல் பண்ணுமே தவிர, உடனடியாக நமக்கு ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கிறது இல்லை. பட் இதை எங்ககிட்ட எதிர்பார்க்கும் போதுதான் எங்களுக்கு வழியா இருக்கே தவிர, மித்தபடி ஒரு குழந்தையினுடைய எதிர்பார்ப்பு எங்களுக்கு என்னைக்குமே ஒரு வழியாவே இருந்தது இல்லை. நாங்கள் ஒர்க் பண்ணிட்டே தான் இருப்போம். அன்றாட தேவைகளாகட்டும், அந்த குழந்தையினுடைய ஒரு எதிர்பார்ப்பை வந்து நாங்கள் பூர்த்தி பண்றதுல எனக்கு என்னைக்குமே ஒரு வழி இருந்ததே கிடையாது. பட் சொசைட்டல் டிமாண்ட், என்விரான்மெண்டல் டிமாண்டுங்கிறோம் பார்த்தீங்களா, நாளைக்கே எனக்கு பெஸ்டா நடந்துடணும், அதுதான் எப்பவுமே வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாத இடத்துல இருக்கும். பட் கண்டிப்பா வந்து உடனடி தீர்வு அப்படிங்கிறது லைஃப்பில் சில விஷயங்களுக்கு கிடைக்காது. லேர்னிங் ப்ராசஸ்

0: சக்ஸஸ் அப்புறம் தான் ரியல் சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் தான்
1: டைம்
0: கொடுக்கும்.
1: தான் கொடுக்கும். ஓகே, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம். ஸோ நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு இப்போ வந்துட்டோம். ஸோ கேட்டுட்ருக்க நேயர்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க இல்லை ஒரு டிப்ஸை சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு மெசேஜ் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க மேம்?
0: ஒரு குழந்தை நல ஆலோசகராக நான் சொல்கிறேன், அதாவது குழந்தைகளை அதோட என்விரான்மெண்ட்லேயே வளர விட்டு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் வளர விட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆளாக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக, இண்டிவிஜுவல் பர்சனாக வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தாக்கங்களும் பற்றாக்குறையும் குழந்தைங்கக்கிட்ட திணிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மீடியா பாதிக்கப்படும். அதாவது அந்த என்விரான்மெண்ட்டில் அது பாதித்து தான் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாமையே போயிடும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் தள்ளாமல் குழந்தை குழந்தையாகவே வளர்கிறதுக்கு அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனும் அதுக்கு தேவையான சில பல விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதுமானது அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ்.
1: ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க மேம். இன்னைக்கு உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் இல்லையா? ஸோ இன்னைக்கு குழந்தை தொழிலாளர்களுடைய மனம் நலம் சார்ந்த விஷயங்கள், அவங்க சந்திக்கக்கூடிய எதிர்ப்புகளாகட்டும், அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள், நீங்கள் அதில் என்னென்னலாம் எஃபோர்ட் போடுறீங்க, அதில் வரக்கூடிய ஒரு அவுட்புட் என்ன, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 சார்பாக உங்களுடைய அடுத்தடுத்த கோல்ஸ், அதாவது லைஃப்பில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கோல்ஸ் எல்லாம் நல்லபடியாக சக்சீட் ஆகணும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறோம் மேம்.
0: நன்றி நன்றி, வணக்கம்.
1: ஓகே, நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் இன்னைக்கு நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்தாங்க உளவியல் நிபுணர் கே ரம்யா அவர்கள். இன்னைக்கு உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி இவங்க கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பௌசியா. நன்றி நேயர்களே, இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: இந்த கருத்தரங்கத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 5 மாநில முன்னோடி விவசாயிகள் 4 தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் வர்றதுனால
0: வரும் ஞாயிறு அன்று திருச்சிராப்பள்ளியில் நடைபெறும் தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி குறித்து விளக்கம் தருகிறார் இயற்கை விவசாயி தமிழ் மாறன் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி. இது பொன்மாலை பொழுது. இனி கேட்கலாம் திரையில் பக்தி இசை.

இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம்

ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மணி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பொன் மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி.
4: குவிஸ் டைம்.

0: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
1: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை, என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, குவிஸ் டைம், நேயர் நெஞ்சம். நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியே மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
3: இந்த கருத்தரங்கத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 5 மாநில முன்னோடி விவசாயிகள், 4 தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் வர்றதுனால
2: வரும் ஞாயிறு அன்று திருச்சிராப்பள்ளியில் நடைபெறும் தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி குறித்து விளக்கம் தருகிறார் இயற்கை விவசாயி தமிழ் மாறன் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
1: இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும், அதனைத் தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குகிறார் ஜான் கென்னடி அவர்கள். அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். காலை 6:30 நிகழ்ச்சி நிரல், 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, காலை 7:30 சர்வதேச ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினத்தையொட்டி கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தோல் மருத்துவ பிரிவு இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் மாதவன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். காலை 8:02 வணக்கம் கோயம்புத்தூர், 8:50 சைபாலன் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள், காலை 9:02 சிறுவாணிச்சாரல், காலை 10:02 இது உங்கள் சாய்ஸ், 11:02 இன்றைய நேயர், 11:30 ஸ்டம்ப்ட் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி, 11:47 ரெயின்போ கிளாசிக்ஸ், 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை மற்றும் என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, 12:35 நிகழ்ச்சி நிரல், 1 மணிக்கு மணி 1 மலர் 1, 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலய மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, 3:02 டீ டைம் நேயர் விருப்பமாக, 4:02 கெட் செட் கோ தி கேம் ஷோ, 5 மணிக்கு சித்திரச்சி வானத்தில் வழிகாட்டி போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி நேரலையில் எடுத்துரைக்கிறார் துறை சார்ந்த ஆலோசகர் சுஜிதா அவர்கள். மாலை 6 மணிக்கு பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை கேட்கலாம். 7:25 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30 பிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி கண்ணோட்டம் கேட்கலாம். 7:32 ஏறும் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயம் குறித்த அனுபவ கருத்துக்களை கேட்கலாம். 8:00 இதம் ரிதம், 9:15 மயிலிறகு, 10:00 மெலடி மட்டுக்கள் நேயர் விருப்பமாக இடம்பெறும். நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
4: FM

0: குறித்த அறிவிப்பு தொடரும். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய

0: இலவச மின்சார திட்டம் இப்போதே pmsuryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர் ஹர் சூர்யகர்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் அதன் வளர்ச்சியின் வேகம் குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த 12 ஆண்டுகளாக மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையை மாற்றி மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை செயல்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையையும் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: வருகின்ற செவ்வாய்க்கிழமை மற்றும் 17/6/2026 புதன்கிழமை ஆகிய 2 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5:30 வரை புத்தாக்க பயிற்சி கலைவாணர் அரங்கம் 3வது தளத்தில் உள்ள பல்வகை கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பெறும் இந்த புத்தாக்க பயிற்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், சட்டமன்ற பேரவை விதிகள், சட்டமன்ற நடைமுறைகள் குறித்தும் பேரவை செயலாளர், சம்பந்தப்பட்ட அரசுத்துறை செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற நடைமுறைகள் பற்றி நன்கு அறிந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்க உள்ளார்கள். இந்த 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சியில் 17வது சட்டமன்ற பேரவையின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ளுமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: தில்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகளைத்தான் முதலமைச்சர் திரு விஜய் தமது அரசின் சாதனைகள் போல் படித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் பிரச்சாரத்தின்போது தமிழகம் கடனில் தத்தளிப்பதாக குற்றம் சாட்டிய திரு விஜய் தற்போது நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சியில் 2வது மிகப்பெரிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தெரிவித்த கருத்துக்கள் தாவேக அரசின் 1 மாத கால சாதனைகளா அல்லது திமுக அரசின் 5 கால சாதனைகளா என்பது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த காலத்திற்குள் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்காமல் சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் ஏமாற்று அறிவிப்பை தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் வழங்கப்பட்ட மும்முனை மின்சாரத்தை தற்போது 18 மணி நேரமாக தாவேக அரசு குறைத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து அது கடைமடை வரை சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு

0: நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திரம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: சேலம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் இயக்குநர் திரு நௌஷாத் கூறியுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: இப்ப இருக்குது ரெண்டு சைடுல எக்ஸ்பான்ஷன், டபுள் சைஸ் சைடு, இந்த கன்வேயர் பெல்ட் எல்லாமே வந்துடும். இப்ப இருக்குது அரைவலும் டிபார்ச்சரும் எல்லாமே சேர்ந்த டிபார்ச்சர் ஆயிடும், தனியா அரைவல் வந்துடும். ஸ்தலத்துக்கு ஏப்ரல் தான் பறையுது, அந்த ஏப்ரல் 2 ஃப்ளைட்டுக்கு தான் இருந்தது, இப்ப 2 அடிஷனலா 4 ஆகி அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சாச்சு, இன்னும் ஆப்ரேஷன் செய்யுது. பட்சே டிஜிசிஏ பெர்மிஷன் கிட்டி கழிஞ்சா 4 இந்த மருந்து நார்மல் யூஸ் செய்யும். ஆல்ரெடி நம்ம ஹெட்வார்ட்டர்ஸ் இன்டிமேட் இந்த மாதிரி நைட்டில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு. இப்போ லேண்ட் அக்யூசிஷன் நம்ம 400 ஏக்கர் கேட்டிருக்கு, அதில் இப்போ 210 ஏக்கர் கிடைக்குது. அந்த 210 ஏக்கர்ல இந்த மாதிரி நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டி, அதுக்கு தான் 360 crore சாங்ஷன் ஆயிருக்கு.
1: கீர்த்தி சக்ரா விருது பெற்றது தமக்கு கிடைத்த பெரிய அங்கீகாரம் என்று தேனியைச் சேர்ந்த ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரம் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது நாட்டிற்காக ரத்தம் சிந்தியதை நினைத்து பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தார்.
4: என் பேர் லென்ஸ்நாய் மீனாட்சி சுந்தரம், நான் இந்தியன் ஆர்மியில டியூட்டி பாக்குறேன். காமேகவுண்டன் பட்ல இருக்க மேக்சிமம் வேலை பார்க்கறது ராணுவத்திலையும் போலீஸ்லையும் தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க கொடுக்குற மோட்டிவேலையும் அதில் தான் நாங்கள் ராணுவத்தை சேரணும். எங்களுக்கு ஆசை இல்லை சார், பட்ட கஷ்டத்துக்கு அந்த அரசாங்கமே எனக்கு இவ்வளோ பெரிய விருது கொடுத்துருக்காங்க, அது மிகப்பெரிய சந்தோஷம். அது எங்கள் குடும்பத்தார்களும் எங்கள் ஊருக்காரங்களும் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க, அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சீத்திரி கமாண்டராக இருக்க தீவிரவாதம் பிடிக்கிறதா எங்கள் குறிக்கோளாகவே இருந்துச்சு, அதுக்காக எங்கள் உயிரவே தயாரம் பண்ண கூட தயாராக இருந்தோம். வருங்காலத்தில் ராணுவத்தில் சேர்கிற இளைஞர்களுக்கு வந்து நான் சொல்கிறது, ஸ்கூல்லேருந்து என்ஜிசி என்எஸ்எஸ் இந்த மாதிரி இதில் சேரணும், காலேஜிலேருந்து என்ஜிசியில் சேரணும், அவங்களே உங்களுக்கு பாதி சொல்லி கொடுத்துறாங்க, அந்த ஆசையை தூண்டிடுவாங்க. நம்ம உடல் தகுதி எந்த கெட்ட பழக்கம் இல்லாம அந்த 21 வயசுக்குள்ள நம்ம எப்படியாவது சேரணும்னு நினைச்சா கண்டிப்பா சென்று.
1: மாவட்ட செய்திகள். திருச்சி மாவட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு அங்காடிகளில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பிரதமரின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்ட தொடக்க விழா இன்று நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு மணீஷ் நர்னவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசிமிலியானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் அடுத்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனீஷ் ஓம்கார் சிங், இளவேனில் வாலறிவன் உட்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் எகிப்தின் கெய்ரோவில் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள போட்டியில் அர்ஜுன் பபுட்டா, தனுஷ் ஸ்ரீகாந்த், திவ்யா, ரிதம் சங்வன் உட்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவேக்க அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 6:40. இது பொன்மாலை பொழுது. 70 என்பதுகளில் வந்த அழகான பாடல்கள் இது உங்களுக்காக.

பிரசித்த பாடல் உனக்கும் வாழ்வு வரும் திரைப்படத்திற்காக பி சுஷிலா பி ஜெயச்சந்திரன் பாடியது. சங்கர் கணேஷ் இசையில், பாடலாசிரியர் வாலி. இன்னைக்கு கோயம்புத்தூரும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் வானிலை எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்க தகவலின்படி, கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு. ஈரோட்டில் அதிகபட்சம் 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும். சேலத்தில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும். பாலக்காடில் 29 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும். ஊட்டியில் 21 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியிருக்கு.

ரசித்த பாடல் அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது எம் எஸ் விஸ்வநாதன், இசையில் பாடலாசிரியர் கண்ணதாசன். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எங்கெல்லாம் டிராபிக் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட், லக்ஷ்மி மில்ஸ் ஜங்ஷன், கணபதி, சரவணம்பட்டி அந்த ரோடு, சாய்பாபா காலனியில பாலம் கட்டும் ஏரியா, செல்வபுரம், உக்கடம், சிங்காநல்லூர், ஒண்டிபுதூர், ஜி டி நாயுடு மேம்பாலம், அவினாஷி சாலை, கவுண்டர் மில்ஸ், குறிச்சி, குனியமுத்தூர், இந்த இடங்கள் எல்லாமே இன்னைக்கு டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கு.

கேட்ட இந்த அருமையான பாடல் சங்கர் கணேஷ் இசையில் தாயில்லா குழந்தை திரைப்படத்திற்காக பி சுஷிலா டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். தொடரும் பாடல் இளையராஜா இசையமைத்து குழுவினருடன் பாடியது கரையெல்லாம் செண்பகப்பூ திரைப்படத்திற்காக. பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம்.

கேட்ட பாடல் பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் வாணி ஜெயராம் கே ஜே யேசுதாஸ் பாடியது. பாடலாசிரியர் புலமைப்பித்தன். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

0: bum bum.
1: கேட்ட பாடல் திருசூலம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

நேர்கள் கேட்ட பாடல் பிள்ளையார் திரைப்படத்திலிருந்து. சூளமங்கலம் சகோதரிகள் இசையில் பி சுசீலா கே ஜே யேசுதாஸ் பாடியது. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பிரேசில் சர்வதேச இளையோர்

0: டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி நமது ராணுவ வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்ததாக அவர் தெரிவித்தார். எதிர்கால தேவையையும் கருத்தில் கொண்டு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பாதுகாப்பு படைகளுக்கு அதிநவீன கருவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்புத் துறையில் சுய சார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்குவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கும் இது வழிவகை செய்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 91 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 48% புத்தொழில் நிறுவனங்களில் இயக்குநராக பெண்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். யாத்திரை நடைபெறும் பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். யாத்ரீகர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தரப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இப்பணியில் பாதுகாப்பு படைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். சிறு விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சிறு விவசாயிகள் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் திறன்மிக்கவர்களாக இருந்தால் அது உலகின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். இதன் காரணமாக கோதுமை உற்பத்தி 11 கோடியே 80 லட்சம் டன்னை எட்டியதாக அவர் கூறினார். தோட்டக்கலை பயிர் உற்பத்தி 37 கோடியே 80 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மீன் உற்பத்தி 1 கோடியே 90 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய சூரிய சக்தி நிறுவனம் கடந்த நிதியாண்டில் சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக அதன் லாபம் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த காலகட்டத்தில் அந்த நிறுவனம் 18,554 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக கூறினார். வரிக்கு பிந்தைய நிகர லாபம் 578 கோடி ரூபாயாக இருந்தது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக இந்த நிறுவனத்தின் அலுவலர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 44 கோடி பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற 1 கோடியே 20 லட்சம் மூத்த குடிமக்கள் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய அரசு மக்களின் நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோரும் பங்கு

பங்கேற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். போதைப்பொருள் பயன்பாடு சமூகத்திற்கு பெரிய அளவில் தீங்கினை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறினார். தமிழக பிஜேபி மையக்குழு ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேகதாது அணை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்குமாறு கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலை சந்தித்து இது தொடர்பான கோரிக்கை மனுவினை அவர் வழங்கினார். இந்த திட்டத்திற்கான ஒப்புதலை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேசிய நீர் மேம்பாட்டு முகமையின் நதிநீர் இணைப்பு திட்டங்களில் கர்நாடக மாநிலத்திற்கு உரிய பங்கு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டி கே சிவகுமார் கோரியுள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வாரணாசியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்டார். வாரணாசியில் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் பங்கேற்றனர். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் தமது மனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமதி மீனாட்சி நடராஜன் தாக்கல் செய்த மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நீதிபதிகள் திரு பிரசாந்த் குமார் மிஸ்ரா, திரு அதுல் சந்தூர்கர் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் தேர்தல் மனுவாக இதனை தாக்கல் செய்ய மனுதாரர் அனுமதிக்கப்படுவதாக அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானுடனான அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் அடுத்த இரு தினங்களுக்குள் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடும் என்று கூறியுள்ளார். பிரேசிலின் சாவ் ஜோசேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-17 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் லியோனா லீயை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷே சர்மாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-19 என்ற செட்கணக்கில் பிலிப்பைன்ஸின் ஜுவல் ஆஞ்சலோ ஆல்போவை வென்றார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அபினவ் கர்க், தன்வி பற்றி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஜப்பானில் இப்போட்டி வரும் 26 தொடங்கி அடுத்த மாதம் 5 வரை நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசிமிலியானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் அடுத்த மாதம் 20 தொடங்கி 29 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனிஷ் ஓம்கர் சிங், இளவேனில் வாலறிவன் உட்பட 30 இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பிரேசில் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: நிலையத்தில் நேரம் 7:25.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் ஒரு குவிண்டாலுக்கானது தெரிந்து கொள்ளலாம். பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 14,649 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,099 ரூபாய்க்கும் விலை தேர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,311 ரூபாய்

ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 9,293 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 14,740 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,033 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,299 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,269 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 14,199 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,239 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,339 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,029 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. கோபிச்செட்டிபாளையம் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 14,402 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,599 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு 13,111 ரூபாய் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 11,907 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. எதிர்வரும் 17 தேதியன்று துவங்கி பிரதிவாரம் புதன்கிழமைதோறும் ஈரோடு மாவட்டம் ஈரோடு விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மாசிப்பட்ட பருத்தி மின்னணு தேசிய வேளாண் சந்தை ஈ நாம் மூலமாக மறைமுக ஏல விற்பனை நடைபெறவுள்ளது. இம்மின்னணு ஏலத்தில் உள்ளூர் வெளியூர் மற்றும் வெளி மாவட்ட மொத்த வணிகர்கள் அறவை ஆலை நூற்பாலை உரிமையாளர்கள் கலந்து கொண்டு கொள்முதல் செய்ய உள்ளதால் விவசாயிகளின் பருத்திக்கு போட்டி மூலமாக நல்ல விலை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே சமயம் விவசாயிகள் வெடித்து நன்கு மலர்ந்த பருத்தியினை அதிகாலை நேரத்தில் செடியிலிருந்து பறித்து நிழலில் நன்கு உலர்த்திய பின்னர் அதில் கலந்துள்ள இலைச்சருகுகள் காய்ந்த சப்பை துண்டுகள் கொட்டுப்பருத்திகள் ஆகியவற்றை நீக்கிவிட்டு அதன் பின்னர் ரகம் வாரியாக தனித்தனியே பிரித்தெடுத்து சுத்தமான சாக்குகளில் நிரப்பி ஏல விற்பனைக்கு கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மூலம் தங்களது விளைபொருட்களுக்கு சரியான எடை போட்டி விலை விற்பனை தொகையில் எந்தவித பிடித்தமும் இன்றி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் மின்னணு முறை மூலமாக தொகை வரவு வைக்கப்படும். எனவே விவசாயிகள் தேசிய வேளாண் சந்தையில் ஈ நாம் திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் கேட்டுக்கொள்கிறார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அடுமனைப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி நடைபெறவுள்ளது. இந்த 2 பயிற்சியானது வருகின்ற 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறவுள்ளது. இதில் ரொட்டி வகைகள், கேக் மற்றும் பிஸ்கெட், பப்ஸ் உள்ளிட்ட அடுமனைப் பொருட்கள் எளிய முறையில் தயாரிப்பதற்கான தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கப்படுகிறது. இப்பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. பயிற்சி நடைபெறும் இடம் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண் 9488518268. இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நிகழ்ச்சியில் இன்று வரும் ஞாயிறு அன்று திருச்சிராப்பள்ளியில் நடைபெறும் தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி குறித்து விளக்கம் தருகிறார் இயற்கை விவசாயி தமிழ் மாறன் அவர்கள்.

0: வணக்கம் நேயர்களே, வணக்கம் விவசாய பெருமக்களே. இன்றைக்கி நம்மளுடைய அரங்கத்துக்கு ஒரு பிரபலமான ஒரு மனிதர் வந்திருக்கார். எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட தெரிஞ்சவர் தான் அவர். ஓரளவுக்கு தமிழக மக்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர் தான். நானும் அவரை ரொம்ப நாளாக பார்க்கணும், ஏன்னா சோசியல் மீடியாவில் அவர் நிறையா பார்த்துருக்கேன், அவர் நிறையா ஃபாலோ பண்ணியிருக்கேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவரை பார்க்கணுன்னு நானும் ஒரு ஆர்வத்தோடு இருந்தேன். இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்திருக்காரு தமிழ்மாறன் அவர்கள். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: உங்கள் பேர் ஏற்கனவே சொல்லிட்டேன்.
1: ஓகே.
0: உங்களை நிறைய பேர்த்துக்கு தெரியும், இருந்தாலும் எங்கள் நேயர்களுக்கு அறிமுகப்படுத்தணும். உங்களை பற்றி சொல்லுங்களேன்.
1: வணக்கம். நான் கடந்த 20 ஆண்டுகளாக தமிழகத்தில் விவசாயிகளுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்காக, சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்காக, மண் வளத்தை மேம்படுத்துறதுக்காக, நீர் ஆதாரத்தை மேம்படுத்துறதுக்காக ஒரு திட்டத்தோடு இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். முக்கியமாக வந்து அது வந்து காவேரி கூக்குரல் அந்த இயக்கத்தோட பேர். அதில் வந்து தமிழக ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். காவேரி கூக்குரோட இயக்கத்தோட நோக்கம் வந்து மரம் சார்ந்த விவசாயத்தை மக்களுக்கு எடுத்துகிட்டு
0: போகிறது. தென்னிந்திய பழங்கள் திருவிழா, உணவு காடு வளர்ப்பு, கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி 14ஆம் தேதி திருச்சியில்
1: SRM பொறியியல் கல்லூரியில் நடக்குது. அங்கே வந்து SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் இருக்குது. அந்த வளாகத்தில் நம்ம வந்து நடத்துகிறோம். கிட்டத்தட்ட 5000-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வரப்போகிறாங்க. ஒரு 4 மாநில முன்னோடி விவசாயிகள், தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் வர்றாங்க. முக்கியமாக வந்து நேரடியாக விவசாயிகள்கிட்ட பொருளை வாங்க முடியும். அங்கே வந்தோம்னா இயற்கையில் உற்பத்தி பண்ணுற பழங்கள், காய்கறிகள், அதிலிருந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்டை வந்து விவசாயிகளே கிட்டத்தட்ட 100-க்கும் மேற்பட்ட ஸ்டால் போட போகிறாங்க.
0: ஒரு இப்போது முன்னோடி விவசாயிகள், அதாவது இப்போது ஓரளவுக்கு விவசாயிகள் வந்து இந்த சோசியல் மீடியாவில் நிறையா பேர் பிரபலமாக இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்ற மாதிரி யார் யார் விவசாயிகள் வர்றாங்க?
1: இது வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் திருவிழா வச்சிருக்கோங்களேன். தமிழ்நாட்டில் நான் குறிப்பிட்ட ஒரு விவசாயம், இதுல வந்து 45 விவசாயிகள் நாங்கள் வந்து நேரடியாக போய் பார்த்து அவங்களுடைய பழங்களை சுவைச்சு வீடியோ எடுத்திருக்கிறோம். அந்தந்த பகுதிகளை ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து வர்றாங்க. இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டோம்னா, நான் அதாவது இந்தியாவிலே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநா அவார்டு ஒரு விவசாயி கொடுத்துருக்குது.
0: அவர் சமீபத்தில்
1: அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சேர்ந்த ஒரு வல்லுவன். அவர் வந்து பல அடுக்கு பல பயிர் விவசாயத்தில் தென்னைக்குள்ள எல்லாமே உற்பத்தி பண்றாரு. அவர் வந்து ஒரு ஸ்பீக்கராகவும் வராரு, அவரோட பொருளையும் அங்கே டிஸ்பிளே பண்றாரு. அதேமாதிரி பாத்தீங்கன்னா அந்த பக்கம் கரூர்லேருந்து ஒரு மாவு விவசாயி 50 ஏக்கர் மாவு வந்து முழுமையும் இயற்கையில் பண்றாரு, பழனிவேல்னு பேரு, மேங்கோ ஃபார்ம். அவங்க வந்து அவங்களுடைய பொருளை வந்து அங்கே காட்சிப்படுத்துறாங்க. கேரளாவிலேருந்து ஒரு மேடம் பிளஸ்ஸின்னு சொல்லிட்டு அவங்க 84 வகையான பழங்களை உற்பத்தி பண்றாங்க, மாம்பழங்களையே. அவங்க வந்து அவங்க ப்ராடக்டை வந்து அங்கே டிஸ்பிளே பண்றாங்க. சமவெளியில் நாங்கள் வந்து மிளகு சாத்தியம், ஜாதிக்காத்தியம்னு சொல்றேன். ஒரு ஆந்திரா விவசாயி அனந்தபூர் மாவட்டங்கிறது ராயலசீமா பகுதியில் ஒரு ரொம்ப ஹாட்டான சுச்சுவேஷனில்

0: இடத்துல ஆப்பியில விளைவிச்சு சக்சஸ் பண்ணிட்டாரு.
1: அது கிட்டத்தட்ட பாலைவனம்
0: பாலைவனம் ராயல்சீமா நான் நேரடியா போய் பார்த்து அவர் இன்டர்வியூ பண்ணேன். அங்க வந்து இஸ்ரேல் வெரைட்டி, இஸ்ரேல் பாலைவன நாடு தான், அங்க உள்ள வெரைட்டி எடுத்துட்டு வந்து ரெண்டு வருஷமா அற்புதமா விளைஞ்சிட்டு இருக்கு. நீங்க காஷ்மீர்ல விளையிற அதே ஆப்பிளோட நிறம், சுவை, எடை அப்படி இருக்குது.
1: நிறம், திடம், சுவைங்கிற
0: மூணு பேர் இருக்குது. ஏன்னா இங்க நான் வந்து
1: சும்மா ஆப்பிள் சொல்லி நீங்க எதையோ ஒன்று
0: எதையோ ஒன்று கொடுத்துட முடியாதுல்ல. நம்ம வந்து ஆரஞ்சு, நாங்க வந்து தமிழகம் முழுக்க நிறைய பாக்குறோம் விவசாயிகள். ஆரஞ்சு பழத்தை ஆசைப்பட்டு நாக்பூர் ஆரஞ்சு வைப்பாங்க. இங்க சாப்பிட்டா எலுமிச்சம்பளம் மாதிரி இருக்கும், புளிக்கும்,
1: பாக்குறதுக்கு பழம் நல்லா இருக்கு,
0: ஆனா புளிக்கும், சுவையா இருக்காது. ஆனா இந்த ஆப்பிள் வந்து சுவையா இருக்குது, அவ்வளவு இனிப்பா இருக்குது, ஆத்தன்டிக்கா இருக்குது. அவரு அந்த விவசாயி வர்றாரு, அவரோட ஆப்பிள் செடியும் கொடுக்க போறோம் விவசாயிகளுக்கு, எல்லா விவசாயிகளையும் கொடுக்க போறோம். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அங்க வந்து போன திருவிழாவில் வந்து மியாசாக்கி மேங்கோ பரபரப்பா இருந்துகிட்டு இருக்கு, எல்லாம் லட்சக்கணக்கில் சொல்றாங்க இல்லையா, மூவாயிரம் நாலாயிரம் செடினு சொல்றாங்க இல்லையா, அதை உடைக்கணுங்கிறது தான் நம்ம வந்து அந்த செடியை போன தடவை கொடுத்தோம். அதை கொடுத்து இப்ப காய்ச்சிட்டு அந்த விவசாயி வர்றாரு தருமபுரியில இருந்து.
1: சாமானியனும் சாப்பிடலாம்,
0: சாமானியன் சாப்பிட முடியும், அதுதான் எங்களோட நோக்கம். போன தடவையும் கொடுத்தோம், 5000 செடி கொடுத்தோம், இந்த வருஷமும் கொடுக்க போறோம். ரொம்ப எளிமையான வழியில 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 3000 4000 வந்து இப்ப ஒரு 1000 ரூபாய்க்கு வந்திருக்காங்க மக்கள்.
1: ஆனா நாங்க இன்னும்
0: குறை நாள் தான் பேசிட்டு தொடர்ந்து அந்த, ஏன்னா இது வந்து வெளியில இருந்து வருது, அந்த ஜப்பான்ல இருந்து வருது, அங்கேருந்து வந்து அந்த குச்சி எடுத்து வந்து ஒட்டு கட்டி நம்ம கல்கத்தா சைட்ல இருந்து எடுத்துட்டு டிரான்ஸ்போர்ட், அதனால கட்டுப்படி ஆகும். நம்ம என்ன மேக்சிமம் கொடுக்க முடியும், குறைச்சு கொடுக்க முடியும் கொடுக்குறோம். அதுவே ஆப்பிள் வந்து இஸ்ரேல இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம், இங்கே கிடையாது. அந்த வெரைட்டி அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி அதையும் நம்ம 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அந்த விவசாயி 700 ரூபாய் கொடுத்து வாங்கி தான் நட்டுருக்கிறாரு. நான் 300 ரூபாய்க்கு கொடுக்குறேன் விவசாயிகளுக்கு. எல்லாரும் பரிச்சயத்தும் ஒரு செடி தான், நீங்க நட்டு வளர்த்து பாருங்க, அதுக்கப்புறம் டெவலப் பண்ணுவோம். இப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம IHR லைசன்ஸ் வாங்கி நம்ம வந்து அர்கா சுப்ரீம் வெரைட்டி அவகோடா பண்ணிட்டு இருக்கோம். நீங்க மார்க்கெட்ல 3000 ரூபாய் விற்கிற அவகோடா செடி நான் வெறும் 50 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அப்ப நம்மளே உற்பத்தி பண்ணி 50 ரூபாய்க்கு செடி கொடுக்குறோம். அந்த அவகோடா தமிழ்நாடு பேர் பிரபலப்படுத்தணுங்கிறது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் 30 ரூபாய்க்கு மட்டும் நம்ம கொடுக்குறோம். நீங்க மார்க்கெட்ல அந்த அளவுக்கு வாங்கி, ஆமா 30 ரூபாய்க்கு செடி வந்து சீட்லிங்ஸ் கொடுக்குறோம். ஒட்டு கட்டுறதுக்கு இப்பதான் லைசன்ஸ் வாங்குறோம், அடுத்தடுத்து பண்ணுவோம். அப்ப மார்க்கெட்டை விட ரொம்ப கம்மியா விவசாயிகளுக்கு பயனுள்ள மாதிரி ஒன்னு ஒன்னா செஞ்சிருக்கோம்.
1: ஒரு சமூக
0: நோக்கத்துல கொடுக்குறோம். இப்ப நம்ம மிளகு செடி கொடுக்குறோம், வெறும் 7 ரூபாய்க்கு தான் ஸ்டெம் கொடுக்குறோம். தமிழ்நாடு அரசு 12-15 ரூபாய்க்கு விற்குது. நம்ம 7 ரூபாய்க்கு, போன வருஷம் 5 ரூபாய்க்கு கொடுத்தோம், எனக்கு வந்து அது கட்டுப்படி ஆகல, 5 ஸ்டெம் கிடைக்கல, அதனால வந்து 7 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இப்ப இதெல்லாம் விவசாயிகள் வந்தாங்கன்னா அந்த ஸ்பைசஸ் வாங்கிக்கலாம், மிளகு செடி வாங்கிக்கலாம், ஆப்பிள் செடி வாங்கிக்கலாம். மாவோட எல்லா வெரைட்டியும் வந்து IHR கொடுக்குறாங்க.
1: பெங்களூர்
0: IHR வந்து தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சினும் அவங்களோட எல்லா சாப்ளிங்ஸ் வருது. 300 வகையான மாம்பழத்தை காட்சிப்படுத்துறாங்க அவங்க.
1: அவங்களோட பலாவில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு.
0: 100 வகையான பலாவை வந்து காட்சிப்படுத்துறாங்க IHR வந்து. 100 வெரைட்டி பலாவை காட்சிப்படுத்துறாங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஹரிதாஸ்ன்னு சொல்லிட்டு தோட்டக்கலை முன்னாள் இணை இயக்குனர், அவர் 100 வகை பலாவை நட்டு அதுல 50% வந்து வந்துட்டு 50 வெரைட்டி அவர்கிட்ட இருக்குது. அந்த 50 வெரைட்டியும் காட்சிப்படுத்த போறாரு, அதோட சாம்பிளிங்ஸும் கொடுக்க போறாரு. இப்படி தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, அது மட்டும் இல்ல கர்நாடக விவசாயிகளும் வர்றாங்க. இப்படி தென்னிந்தியாவில் விவசாயிகள், முன்னோடி விவசாயிகள் அவங்களுடைய ப்ராடக்ட்டை இங்கே டிஸ்பிளே பண்றாங்க. மரக்கன்றுகளும் கிடைக்கும். விவசாயிகள் வந்தாங்கன்னா இந்த கருத்தரந்தையும் கேட்கலாம். விஞ்ஞானிகள் முன்னோடி கருத்தரந்தை கேட்டுட்டு போகும்போது ஒரு ஒரு செடி அவங்க வாங்கிட்டு அவங்க வீட்டில் பரிச்சயத்தும் வச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் வரும்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நிகழ்ச்சியில் இன்று வரும் ஞாயிறு அன்று திருச்சிராப்பள்ளியில் நடைபெறும் தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி குறித்து விளக்கம் தருகிறார் இயற்கை விவசாயி தமிழ் மாறன் அவர்கள். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: எவ்வளவு ஏரியா சார் நீங்க போடுற ஸ்டால் இந்த அரங்கம் எல்லாம் எவ்வளவு ஏரியால நடத்துறீங்க?
2: இது கிட்டத்தட்ட 1 ஏக்கர் ஏரியா இருக்கும். ஏன்னா ஒரு 5000 பேர் உட்காரத்துக்கான ஷெட்டு போடுறோம் புதுசா. அதுக்கப்புறம் வந்து ஸ்டால் கிட்டத்தட்ட 150 ஸ்டாலுக்கு வந்து ஸ்டால் போடுறோம். அவங்க எல்லாருமே இது மாதிரி வேல்யூ அடிஷன் பண்ற எல்லா விவசாயிகளையும் வர்றாங்க. இப்ப வெறும் பழங்கள் மட்டும் இல்ல, நெல்லுல அரிசியில என்னென்ன வெரைட்டி அதுல என்னென்னலாம் வேல்யூ ஆட் பண்ணிருக்கலாம் அவங்களும் வருவாங்க. பலாவில் வந்து நம்ம பலா பழத்தை மட்டும் சாப்பிட்றோம், 300 ப்ராடக்ட் பண்றாங்க பலாவில்.
1: மதிப்பு கூட்டல்
2: சக்க கூட்டன்னு ஒரு அமைப்பு கேரளாவில் இருக்குது, அவங்க வந்து இந்த ப்ராடக்டை பூரா வந்து டிஸ்பிளே பண்ண போறாங்க. தமிழ்நாட்டிலையும் பண்டூட்டியில் ஒரு சிலர் பண்றாங்க, அவங்களும் அந்த ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்றாங்க. இப்போ நீங்க பழமாக விற்கிறாங்க விவசாயிகள், 200 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா வேல்யூ அடிஷன் பண்ணா 500 ரூபா 600 ரூபா கிடைக்கும், 1000 ரூபா கிடைக்கும் ஒரு பழத்தோட காசு.
1: இவங்க விலையை நிர்ணயம் பண்ணலாம்.
2: இதுக்கு வந்து நீங்க வந்து நேராக பார்க்க முடியும் எப்படி பண்றாங்க. அந்த பழால என்னென்னலாம் சாப்பிட முடியுங்கிறது நேரடியாக வந்து அங்க வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. பழால பிரியாணி போட்டு கொடுப்பாங்க, பஜ்ஜி போட்டு கொடுப்பாங்க.
1: ஓ, அப்போ எல்லாம் சாப்பாடு எல்லாம்
2: எல்லாமே இந்த ப்ரோக்ராம்ல மத்தியான சாப்பாடே பலா பிரியாணி தான். நீங்க பலா வந்து மீட்டுக்கு மாற்றா இருக்குது, அதோட சாப்பிட்டீங்கன்னா அது வந்து மீட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுல நிறைய ஃபைபர் இருக்குது, அதாவது ரா ஜாக் ஃப்ரூட் வந்து சுகருக்கே தீர்வு. பலா பவுடரை நீங்க வந்து ஒரு 80 நாள் காய வந்து பவுடர் பண்ணி அதை நீங்க சாப்பாடுல அதுக்கு எந்த டேஸ்டும் கிடையாது. நீங்க தோசை இட்லி சப்பாத்தி எதுனாலும் சேர்த்து சாப்பிடலாம். 3 மாசம் சாப்பிட்டீங்கன்னா HbA1c உங்களோட சுகர் லெவல் வந்து நார்மலுக்கு வருதுங்கிறாங்க. இது ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்கன் நேச்சுரல் இதழில் அதோட ஆர்டிக்கல் வந்துருக்குது. 90 நாள் நீங்கள் தொடர்ந்து பலா பவுடரை சாப்பிட்டீங்கன்னா உங்களோட சுகரோட அளவு, அதாவது HbA1c சுகரோட பிளட் சுகரோட அளவு சொல்லுவாங்க,
1: 3 மாசம் ஆவரேஜில்
2: வருதுங்கிறாங்க. அந்த எல்லாம் மக்களுக்கு தெரியல. பழம் என்ன பழத்தை சாப்பிடறாங்க
1: சொல்றது, இது தகவல் எனக்கு. உணவே மருந்துன்னு சொல்றோம், நீங்க பிராக்டிகல் இதுதான் மருந்தாகுதுன்னு சொல்றப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஒன்றும் சைட் எஃபெக்ட் கிடைக்க போறது இல்ல.
2: பழம் வந்து மொத்தமும் காசு. மரம் இருந்ததுன்னா ஃபியூச்சர்ல அதுல வந்து தம்புரா செய்யறாங்க, அங்க அவங்களும் வர்றாங்க, அங்க இதுல இருந்து தம்புரா செய்யறாங்க. பழகு மரத்துல இருந்து அந்த விவசாயம் வருவாரு. அடுத்து வந்து பழ இலையிலேருந்து வேர்ல இருந்து மருந்து இருக்குது. பழத்துல மொத்த முள்ளிலேருந்து எல்லாமே

0: இந்த ஒரு பொருள் வீண் கிடையாது, தண்டுல ஊறுகா பண்றாங்க, முள்ளுல பல்படி பண்றாங்க, உள்ள நார் நார் வச்சிருக்கீங்களா அதுல பஜ்ஜி போடலாம் அருமையா இருக்கும், நம்ம வெங்காய பஜ்ஜி போயிட்டு போடலாம் சூப்பரா இருக்கும், உள்ள உள்ள தண்டை ஊறுகா போடுவாங்க, கொட்டையில புட்டு மாவு செஞ்சு வச்சுக்கிற விற்கிறாங்க அந்த கொட்டையை, கொட்டையில உள்ள தொழில நீங்க எப்படி வந்து நீங்க ரோசா பூல குல்கோன் செய்யறீங்களா அதே மாதிரி குல்கோன் செய்வாங்க,
1: அந்த அளவுக்கு பதப்படுத்திடலாம்.
0: ஆமா எல்லாமே அது சமூகம்னு சொல்லுவோம், அதுல உள்ள எல்லாமே பயன்படுத்த முடியும், உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்த முடியும், இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது.
1: சரிங்க.

0: எல்லாமே அது சமூகம்னு சொல்லுவோம், அதுல உள்ள எல்லாமே பயன்படுத்த முடியும், உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்த முடியும். இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது.
1: சரிங்க, நான் முடிவு பண்ணிட்டேன் 14 திருச்சிக்கு வரணும்னு.
0: அதனால இந்த புரோகிராம்ங்கிறது விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு, அவங்க பொருளாதாரத்திலையும் முன்னேற முடியும், நல்ல உணவையும் எடுத்துக்க முடியும், எதெல்லாம் வேல்யூ அடிஷன் பண்ண முடியுங்கிறது நேரடியாக காட்சிப்படுத்தணும், அங்கேயே செஞ்சு காட்டுறாங்க.
1: அதாவது ஆல் அண்டர் ஒன் ரூஃப் மங்க, ஒரு குறையின் கீழ்
0: கீழே எல்லாமே வருது.
1: நீங்க அந்த அளவுக்கு முயற்சி எடுத்து ஒரு ஈடுபாட்டோடு செஞ்சு கொடுக்கணும். நாலு ஸ்டேட்ல இருந்து லீடிங் பிளேயர்ஸ், வெற்றி கதைகள், வெற்றி பெற்றவங்களுடைய டெக்னாலஜிஸ் எல்லாம் கொண்டு வரீங்க, பிளஸ் நாலு நேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் வர்றாங்க.
0: ஆமா, 300 வகையான மாம்பழத்தை காட்சிப்படுத்துறாங்க, 100 வகையான பலாவை காட்சிப்படுத்துறாங்க, 500 வெரைட்டி NRCB ல வாழை வச்சிருக்காங்க. வெரைட்டி இந்த சீசன்ல எவ்வளவு கிடைக்குமோ அவ்வளவுதையும் காட்சிப்படுத்த போறாங்க. மேக்ஸிமம் 100 மேல கண்டிப்பா இருக்கும். இப்போ இது இல்லாமல் தமிழகம் முழுக்க இயற்கையில் விளைவிக்கிற விவசாயிகள் எல்லாமே அவங்களோட பொருளை கொண்டா டிஸ்பிளே பண்ண போறாங்க.
1: நான் ஒரு பார்வையாளராக வர்றேன், இதுக்கு நம்ம ஏதாவது பதிவு பண்ணுங்களா?
0: கண்டிப்பா. இது வந்து என்னன்னா, ஒரு நபருக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேல செலவாகுது இந்த புரோகிராம் நடத்துறது. ஒரு விவசாயிக்கு நம்ம வெறும் சொல்றது இல்லை, இந்த நான் சொன்ன எல்லாத்தையும் ஒரு புத்தகமாக கொடுக்குறோம். அந்த புத்தகத்தில் நீங்க வந்து பலாவில் என்னென்னலாம் வேல்யூ அடிஷன் பண்ணணும், நான் வந்து எப்படி பண்ணணுங்கிற முறையோட புத்தகம் கொடுக்குறேன். நான் உணவு கடை எப்படி அமைக்குங்கிறது மாடல், அது எப்படி வடிவமைக்கணும், எல்லாமே ஒரு புத்தகத்துல 110 to 120 pages ஒரு புத்தகமா விவசாயிக்கு வழங்குறோம்.
1: பதிவு செய்யற ஒவ்வொருத்தருக்கும்
0: கொடுக்குறோம். பதிவு செய்யற ஒவ்வொருத்தரும் ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை பார்த்தே அவங்க எல்லாத்தையும் செஞ்சுக்க முடியும். அவங்க எப்படி மரம் நடணும், என்னென்ன வேல்யூ அடிஷன் எது இதுல பண்ண முடியுங்கறத புத்தகத்திலேயே கொடுக்குறோம்.
1: பார்த்தது மட்டும் இல்லாம நீங்க எடுத்துட்டு போங்க, பொறுமையா படிச்சு நீங்க
0: பயன்படுத்தி அந்த புத்தகம் கொடுக்குறோம். அவங்களுக்கு ஒரு சுவையான உணவு கொடுக்குறோம், ஒரு டீ ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம். எல்லாமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ல ஒரு 200 ரூபாயில இதெல்லாம் பண்றோம். ஆனா 200 ரூபாயில பண்ண முடியாது, ஒரு 1000 ரூபாய் செலவாது. ஆனா ஒரு கமிட்மெண்ட் இருக்கணுங்கிறதா 200 ரூபாய் வச்சிருக்கோம். ஏன்னா ஃப்ரீன்னு சொன்னா அவங்க வருவாங்க போவாங்க, ஒரு கமிட்மெண்ட் இருக்காங்க. நாங்க எல்லாமே விவசாயிக்கு அவங்களுக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கணுங்க, சின்ன ஃபீ தான் வச்சிருக்கோம்.
1: பதிவு பண்ணணும்னா எந்த நம்பர்ல அல்லது ஐடியா
0: இருக்கு? இருக்கு இருக்கு இருக்கு. 8000 9 8000 9 இருக்குது. 8000 9 8000 9 நம்பர் வந்து ஹெல்ப்லைன் நம்பர் வச்சிருக்கோம். நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடலாம், காலையிலயும் சாயந்தரம் வரலையும் ஹெல்ப்லைன்ல இருக்கிறாங்க. எதுக்காக இதை வச்சிருக்கோம்னா, நாங்க வந்து வாட்ஸ்அப் குழுவும் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 70,000 விவசாயிகளை வாட்ஸ்அப் குழுவில் மெயின்டைன் பண்றோம், 200 வாட்ஸ்அப் குழு மெயின்டைன் பண்றோம். தினம் தினம் அவங்களுக்கு வந்து என்ன தேவையானாலும் அவங்களோட கருத்துக்கள், நாங்க வந்து ட்ரைனிங் நடத்துறோம், இலவச ஆலோசனை கொடுக்க நேரடியாக அவங்க நிலத்துக்கே போய் மரம் சார்ந்த விவசாயத்துக்கு 200 பேர் ஃபாரஸ்ட்ரி அக்ரி முடிச்ச கிராஜுவேட்ஸ் ஒர்க் பண்றாங்க, மூணு நேரம் பண்ணிடுறாங்க. அவங்க போய் இலவச ஆலோசனை கொடுக்குறாங்க, ஃபீல்டு ஸ்டாஃப். அவங்க வாட்ஸ்அப்ல இணைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ எப்போ வேணாலும் என்ன கேள்வி வேணாலும் வாட்ஸ்அப்ல கேட்டுங்கன்னா அதுக்கு பதில் நான் மட்டும் இல்லை, அதுலேயே முன்னோடி விவசாயி இருப்பார், அவரும் பதில் சொல்லுவார். தகவல் பரிமாற்றத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்லைன் நம்பரை இந்த நம்பரை 8000 9 8000 9 வச்சிருக்கோம். இந்த நம்பரில் நீ கூப்பிட்டு பதிவு பண்ணிக்கலாம். அது இல்லாமல் 2 CUG நம்பர் வந்து இது பொதுவாக எப்போதுமே இருக்கும், 9442590079 ஒரு நம்பரும், 9442590081 நம்பரும் வந்து மக்கள் தினமே கூப்பிடலாம். ஹெல்ப்லைன்ல அடிஷனலாக 2 நம்பரும் வச்சிருக்கிறோம், அதுலேயும் கூட்டு அவங்க பதிவு பண்ணிக்கலாம். இதில் எப்போ வேணாலும் கேள்வி கேட்கலாம். இது வந்து அப்படியே வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள பணியாளருக்கு ஒரு CUG வச்சிருக்கோம். 37 மாவட்டத்திலையும் பணியாளர் இருக்காங்க, 37 டிஸ்ட்ரிக்ட்லையும் உள்ள கோஆர்டினேட்டருக்கு 37 CUG நம்பர் கொடுத்துருக்கோம். அது நீங்கள் கொடுக்குற புக்கில் எல்லா நம்பரும் இருக்கும்.
1: புக்கில் வந்து அந்த முன்னோடி விவசாயிகளுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குங்களா?
0: அது நீங்கள் நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம்.
1: ஓகே.
0: அதில் இந்த பேச்சாளர் வராங்க இல்லையா, அவங்களுடைய கான்டாக்ட்லாம் இருக்கும். அது இல்லாம யாரோட நம்பர் தேவையான நம்ம வந்து இந்த புரோகிராம்ல டிஸ்பிளே பண்ணிடுவோம். யார் யாரெல்லாம் வர்றாங்களோ, கிட்டத்தட்ட 45 விவசாயிகளை வீடியோ போடுறோம், அவங்களுடைய நம்பர் பூரா டிஸ்பிளே பண்ணிடுவோம். அதுல இருந்து அவங்க எடுத்துக்கலாம், அவங்களோட நேரடியாக இன்டராக்ட் பண்ணலாம். எல்லாருமே அங்க வரப்போறாங்க.
1: ஸ்டால் புக்கிங் எல்லாம் முடிஞ்சுங்களா?
0: இருக்கு இருக்கு. நம்ம வந்து எவ்வளவு வேணும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்.
1: நம்ம என்ன நடைமுறை
0: ஸ்டாலுக்கு வந்து ஒரு, ஏன்னா அந்த ஸ்டால் போடுறது வந்து ஒரு டென்ட் வந்து 2000 ரூபாய் செலவாது, 20 to 20. அதை ரெண்டு பேர் கொடுத்தோம்னா ஒருத்தருக்கு 1000 ரூபாய், அதுல லாபம் நோக்கலாம். அது என்ன செலவோ அவங்கள்ட்ட வாங்குறோம்.
1: ஒரு அரங்கம் அமைக்கணும் நினைச்சாங்கன்னா அவங்களுடைய பொருளை டிஸ்பிளே பண்ணிக்கலாம், அவங்களுடைய டெக்னாலஜி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஒரு காஸ்ட் டு காஸ்ட் பேசிஸ்ல ஒரு 1000 ரூபாய் வாங்குறீங்க,
0: அவ்வளவுதானே. விவசாயிக்கு அவங்கள பொருளை ப்ரோமோட் பண்ணதே வாங்கினா அந்த அந்த அரங்கம் அமைக்கிறதுக்கு என்ன செலவோ அதுக்காக மட்டும்தான். இது 2000 ரூபாய், அதுக்கு அப்புறம் டேபிள் போடணும், சேர் போடணும், அதுக்கெல்லாம் காசு வாங்கல. அந்த அரங்கத்துக்கு 2000 ரூபாய் ஆகுது. புரோகிராமுக்கே நம்ம வந்து ஒரு புத்தகம் கொடுத்துருவோம் சார், அவங்களுக்கு வந்து ஒரு புக்லெட் தெளிவா. அந்த புத்தகமே 100 ரூபாய்.
1: கருத்தரங்கம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது சார், எவ்வளவு நேரம் இருக்கு?
0: இந்த கருத்தரங்கத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 5 மாநில முன்னோடி விவசாயிகள், 4 தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் வர்றதுனால இது வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணுங்கிறதுனால ஷார்ப்பாக ஆரம்பிச்சிருவோம். 9:30 அந்த கருத்தரங்கத்தை ஆரம்பிச்சிருவோம். ஒரு 10 to 15 minutes இன்னாகிரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து பேச்சாளர்கள் தான், 8 to 10 பேர் அது பேசுவாங்க.

0: அதனால ஒன்பதே முக்காலுக்கு சார்பாக ஆரம்பிச்சிடும். நான் ஒரு தகவல் சொல்ல மறந்துட்டேன், உத்தரப்பிரதேசில் லக்னோவில் மல்லிகாபாத்னு ஊர்லேருந்து ஒரு பத்மஸ்ரீ விருது பெற்ற கலிபுல்லா கான் அப்படிங்கிறவர் வராரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாமரத்தில் 300க்கும் மேற்பட்ட ஒட்டுங்கிற மா வகைகளை கட்டி ஒட்டு கட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக காய வச்சு காய்ச்சிட்டு இருக்குது. நான் போய் நேரடியாக பார்த்து அவர் இன்டர்வியூ எடுத்தேன். அவரும் வர்றாரு, அவர் வயசு 85 வயசு, அவரும் இந்த ப்ரோக்ராமுக்கு வர்றாரு.
1: பரவாயில்ல, ஏதாவது நான் படித்தது தான், அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். இப்போ அங்கே போறவங்களுக்கு அவரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.
0: ஆமாம், கலிபுல்லா கான் அவரோட அனுபவம்,
1: மேங்கம்
0: மேன் ஆஃப் இந்தியா பத்மஸ்ரீ கலிபுல்லா கான் வர்றாரு. ரொம்ப எளிமையை என்னைக்கே கத்து கொடுத்துட்டாரு. ஒரு இன்டர்வியூ போனா இப்படி தான் கட்டணும் தான் சொல்லி கத்து கொடுத்து 10 நிமிஷத்துல ஒட்டு கட்ட வச்சாரு. என்ன
1: கிராஃப்டிங் டெக்னிக்,
0: கிராஃப்டிங் டெக்னிக் சொல்லி கொடுத்து இதுதான் என் விவசாயிகள் எல்லாம் சொல்லுங்க, நான் தமிழ்நாட்டுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து இது வந்து தமிழ்நாட்டில் மாங்காவுக்கு விலை இல்லைன்னு சொல்றாங்க. எல்லாரும் ஒரு வெரைட்டியை தோத்தா ஜூஸ் வெரைட்டியாக போட்டிருக்காங்க, இல்லை ஒரு 4-5 வெரைட்டி எது நல்லா விளைவிக்குதுன்னு அந்த வெரைட்டியை ப்ரொமோட் பண்றாங்க. இது வந்து இவரோட டெக்னாலஜி எல்லா விவசாயிகளும் பயன்படும். இப்போ என்னன்னா எல்லாருமே வந்து அடர் நடவுன்னு சொல்லிட்டு பழைய மரங்கள்லாம் வெட்டி எடுத்துட்டு புதுசு போட்டுருக்காங்க, அப்படிலாம் வெட்ட வேண்டியில்ல. அவர்கிட்ட வந்து 125 வருஷம் மரம் இருக்குது. 1957 வந்து ஒட்டு கட்ட ஆரம்பிச்சு இன்னைக்கும் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ 300 வெரைட்டி அவர் உருவாக்கியிருக்காரு. இது எல்லா விவசாயிகளும் சாத்தியம், டெக்னாலஜி சொல்லிட்டாரு அவரே. அந்த வீடியோலாம் எல்லாமே பதிவு பண்ணியாச்சு.
1: எதுவுமே ஒளிவுமுறை,
0: எதுவும் ஒளிவுமுறை கிடையாது. அவரும் வந்து பேசுறாரு. இப்போ அப்போ தமிழக விவசாயிகள் மாவுக்கு விலை கிடைக்கலன்னா நீ ஏன் ஒரு வெரைட்டி பண்ணுறீங்க, 10 வெரைட்டி கிட்ட இப்போ வீட்டில் வந்து ஒரு மாமரம் தான் வைக்க இடம் இருக்குன்னா ஒரு மாமரத்தில் நீ 10 கிளையில் 10 வெரைட்டி கட்டி சாப்பிடலாமே. நீங்க
1: அந்த டெக்னாலஜி தொழில்நுட்பம்
0: கத்துக்கணும்னா அந்த மேங்கா மேன் ஆஃப் இந்தியா கலிபுல்லா கான் வர்றாரு இந்த ப்ரோக்ராமில். அதனால இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதில். அதனால 9:30 இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும், சாயந்தரம் 5 மணி வரையும் இருக்கும்.
1: அந்த இடத்துக்கு வரணும்னா கோயம்புத்தூர்ல நாங்கள் வரோம், எங்கே இறங்கி எப்படி மாறி வரணும்?
0: இது வந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தான் அந்த SRM மெடிக்கல் காலேஜ் பிளஸ் வந்து அறிவியல் மற்றும் தொண்டு ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குது. பஸ் ஸ்டாப்பே அங்கே இருக்குது. நீங்கள் பெரம்பலூர் பஸ்ஸில் ஏறலாம், சென்னை பஸ்ஸில் ஏறலாம், திண்டிவனம் பஸ்ஸில், விழுப்புரம் பஸ்ஸில், எந்த பஸ்ஸில் ஏறினாலும் SRMலேயே ஸ்டாப்பிங் இருக்குது. அப்படியே இறங்கி நம்ம ஒரு 100 மீட்டர் வந்தால் நம்ம அரங்கம் வந்துடும். அந்தளவுக்கு ஹைவேல தான் அந்த இது இருக்குது. அதனால தான் இடத்த தேர்ந்தெடுத்துருக்குறோம், நம்ம ஹைவேலே இருக்குதுன்னு சொல்லிட்டு.
1: கார் பைக்கில் வரவங்களுக்குலாம் பார்க்கிங் வசதி எல்லாம் இருக்குது,
0: எல்லா வசதியும் இருக்குது. அவங்க நீங்கள் வந்து 1000 பேர் வந்தாலும் அவங்கள அக்காமடேட் பண்ண மாட்டோம். இது வந்து ரிஜிஸ்டர்ட் ப்ரோக்ராமு, இது வரையும் 3000 பேருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர் வந்தாலும் நம்ம அந்த டயத்தை பயன்படுத்திட்டு அவங்க அவ்வளோ பேருக்கும் உணவு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுக்க முடியும் நம்மளால.
1: அதாவது ஒரு திருவிழா மாதிரி இருக்க போகும்.
0: திருவிழா தான், ஆமாம் திருவிழா தான் இது. மக்கள் வந்து அந்த காலத்தில் திருவிழாவில் தான் எல்லாமே வளர்ந்துச்சு. நம்மளோட வியாபாரம் தான் இருந்துச்சு, உணவு பண்டமாற்று முறை எல்லாம் இருந்துச்சு. அதை திரும்ப கொண்டு வரதான் நம்மளுடைய ஆசை.
1: அதாவது ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. மிகவும் சிரமப்பட்டு தான் நீங்கள் சிரத்தையோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. இது வந்து நல்லபடியாக நடக்கணும், இதில் வந்து விவசாயிகள் கலந்துக்கணும், பொதுமக்களும் கலந்துக்கணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோட உங்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம்.
0: இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் ஆல் இந்திய வானொலி நிலைக்கு நன்றி. ஈஷா காவேரி கோகுல் சார்பாக இவ்வளோ நேரம் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை பதிவு பண்ணதுக்கு. ஏன்னா நம்ம மக்களோட வாழ்க்கையோட இணைஞ்சிருந்து ரேடியோங்கிறது அது இப்போ இருந்துகிட்டு இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் நிகழ்ச்சிகளை மக்களுக்கு எடுத்துகிட்டு போகும்போது, ஏன்னா மக்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதை நீங்கள் கொடுக்கும்போது இன்னும் மக்கள் வந்து நீங்கள் எவ்வளவு தான் வந்து டிவி இதெல்லாம் வந்தாலும் அந்த ரேடியோங்கிறது கண்டிப்பாக அழியாது. இது இன்னும் உதவிகரமாக விவசாயிகளுக்கும் பொதுமக்களும் கண்டிப்பாக இருக்கும். கடைசியாக சொல்லிக்கிறதுனா விவசாய பெருமக்கள் ஒரு மரம் நடணும், அதுக்கான ஆலோசனை வேணும், இல்லை ஒரு மரக்கன்று வேணும், அது எங்கள்கிட்ட இருக்குது இல்லை, அதை பற்றி பிரச்சனை எதுக்கு வேணாலும் எங்களை கூப்பிடலாம். நாங்கள் 8000089 8000009 வந்து நம்ம இலவச ஹெல்ப்லைனாக வச்சுருக்கோம். அதில் கூப்பிட்டீங்கன்னா எங்களால் என்ன முடியுமோ அந்த எல்லா உதவியும் நாங்கள் செய்கிறோம். அரசாங்கத்தில் என்ன மானியம் இருக்குது, எதுக்கு என்ன திட்டங்கள் இருக்குது, அது எல்லாமே விலக்கி சொல்லி அவங்களுக்கு நம்ம வந்து எப்போதுமே உதவி செய்யறதுக்கு 24 மணி நேரம் ரெடியாக இருக்கிறோம்.
1: ஐயா, அதாவது தமிழ்மாறன் அப்படிங்கிற ஒரு பேர் ஒரு மனிதரை வந்து நான் சமூக ஊடகங்கள் தான் பார்த்துருக்கேன். நல்லா பேசுவீங்க, உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சரி, திருச்சி வந்தால் பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களை நேயர்கள்ட்டையும் அறிமுகப்படுத்திட்டேன், எங்களுடைய நேயர்கள்ட்ட. நீங்கள் எல்லா பக்கமும் ஓரளவுக்கு பரிச்சயமானவர் தான். உங்களுடைய இவ்வளோ ஒரு பிஸி ஷெடியூல்லையும், ஏன்னா நீங்கள் 14ஆம் தேதி முக்கியமான நிகழ்வு வச்சுருக்கீங்க, அது விஷயமா நீங்கள் அணைஞ்சிட்டு இருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த நேரத்துலையும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 மணி நேரம் இந்த ரெக்கார்டிங்கு ப்ளஸ் என்னுடைய அறையில் உட்காந்து நம்ம எல்லாம் ஒரு கலந்து ஆலோசனை பண்ணோம். ஒரு நல்ல டிஸ்கஷன், ஒரு அருமையான சந்திப்பு. வாய்ப்புக்கு உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஆகாஷ்வாணி சார்பாக நன்றி. வணக்கம் ஐயா.
0: நன்றி சார். நம்ம எல்லாருமே வந்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இங்கே வந்து பேசுனது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
1: நன்றிங்க.
0: நன்றி நன்றி.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு.

0: வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா ஆங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
0: அல்லது
1: 8220469549
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது DEE@TNAU.AC.IN என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயி தமிழ்மாறன் அவர்கள் கூறிய வரும் ஞாயிறு அன்று திருச்சிராப்பள்ளியில் நடைபெறும் தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி குறித்து விளக்கம் கேட்டீர்கள்.

0: நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.
1: இன்றைய நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நாளைய நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் அதன் வளர்ச்சியின் வேகம் குறித்தும் அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 12 ஆண்டுகளாக மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையை மாற்றி மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை செயல்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையையும் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை

0: தெரிவித்துள்ள அவர், மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்குவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கும் இது வழிவகை செய்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 91 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 48% புத்தொழில் நிறுவனங்களில் இயக்குநராக பெண்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சிறு விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சிறு விவசாயிகள் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் திறன்மிக்கவர்களாக இருந்தால் அது உலகின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். இதன் காரணமாக கோதுமை உற்பத்தி 11.80 கோடி டன்னை எட்டியதாக அவர் கூறினார். தோட்டக்கலை பயிர் உற்பத்தி 37.80 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மீன் உற்பத்தி 1.90 கோடி டன்னாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தில்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகளைத்தான் முதலமைச்சர் திரு விஜய் தமது அரசின் சாதனைகள் போல் படித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் பிரச்சாரத்தின்போது தமிழகம் கடனில் தத்தளிப்பதாக குற்றஞ்சாட்டிய திரு விஜய் தற்போது நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சியில் 2வது மிகப்பெரிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தெரிவித்த கருத்துகள் தவேக அரசின் 1 மாத கால சாதனைகளா அல்லது திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளா என்பது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குறித்த காலத்திற்குள் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்காமல் சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் ஏமாற்று அறிவிப்பை தவேக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் வழங்கப்பட்ட மும்முனை மின்சாரத்தை தற்போது 18 மணி நேரமாக தவேக அரசு குறைத்துள்ளதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து அது கடைமடை வரை சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளி கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசிலோ மிலானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஸுவில் அடுத்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனீஷ் ஓம்கார் சிங், இளவெனில் வாலறிவன் உள்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் எகிப்தின் கெய்ரோவில் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள போட்டியில் அர்ஜுன் பபுதா, தனுஷ் ஸ்ரீகாந்த், திவ்யா, ரிதம் சங்வான் உள்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:05. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி 80-90களில் வந்த அட்டகாசமான பாடல்களை உங்களுக்காக அள்ளித்தர இதம் ரதம் நிகழ்ச்சி நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் அஜய் மஞ்சு நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் உங்களுக்காக இதோ.
3: சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சர

முதல் பாடலே சூப்பரான துள்ளலான பாடல் கேட்டும் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியிருந்தது இளையராஜா. இசையில் வருஷம் 16 திரைப்படத்திற்காக பாடலாசிரியர் வாலி. தொடரும் பாடல் இளையராஜா இசையில் தளபதி படத்திற்காக ஸ்வர்ணலதா எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது பாடலாசிரியர் வாலி. இந்த பாட்டில் வர செய்யுள்ள வந்து இந்த பாட்டில் வந்ததுனாலே நிறைய பேர் வந்து எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த பாடல் இதோ.

0: கனித்த பருவம் செய்யுள்னு சொன்னோம், செய்யுள் இல்லை, ஆக்சுவலாக நான்காம் திருமுறை தேவாரத்தில் வந்து திருநாவுக்கரசர் என்கிற அப்பர் எழுதின ஒரு இறைவனை போற்றும் உயர்ந்த பாடல்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.

உயர்ந்த உள்ளம் திரைப்படத்துல இருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டும் இளையராஜா இசையில கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து. இதமிருதம் நிகழ்ச்சியில தொடரும் பாடல் ஆண் பாவம் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் கே எஸ் சித்ரா பாடியது பாடலாசிரியர் குருவிக்கரம்பை சண்முகம்.

0: இசையோடு என்றும் நீங்கள். சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
3: குவிஸ் டைம்.
0: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
3: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.

ரசித்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் டாக்டர் கல்யாண் பாடியது ஒரு தாயின் சபதம் திரைப்படத்திலிருந்து, பாடலும் இசையும் டி ராஜேந்தர். இதம் ரிதம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் சந்தைக்கு வந்த கிளிய திரைப்படத்திலிருந்து தேவா இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி.

0: நாளை காலை
1: 7:30 மணிக்கு சர்வதேச ஆல்பனிசம் விழிப்புணர்வு தினத்தையொட்டி கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தோல் மருத்துவ பிரிவு இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் மாதவன் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் 8:40 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இது அமிர்தம்.

அண்ணாநகர் முதல் தெரு திரைப்படத்திற்காக சந்திரபோஸ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது பாடலாசிரியர் வாலி. இந்த பாடல் தான் இப்போ கேட்டோம். தொடரும் பாடல் அபூர்வ சகோதரிகள் படத்திலிருந்து எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. இந்த பாடலுக்கு இசை பப்பி லஹரி, பாடலாசிரியர் வாலி.

சந்திரபோஸ் இசையில் முதலாளி அம்மா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். டி எல் மகராஜன், எஸ் பி சைலஜா பாடியது. பாடலாசிரியர் புலமைப்பித்தன். இதம் ரிதம் தரும் நிறைவு பாடல் பாக்யராஜ் இசையில் இது நம்ம ஆளு திரைப்படத்திலிருந்து. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் புலமைப்பித்தன்.

இதுவரை ரசித்த இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் ஆர்ஜே மஞ்சு. நாளை மாலை 5 மணிக்கு சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி நேரலையில் எடுத்துரைக்கிறார் துறை சார்ந்த ஆலோசகர் சுஜிதா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். இரவு 7:32 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை முறை குறித்த அனுபவ கருத்துக்கள் பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையை சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறகு. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் பௌசியா. தென்னிந்திய திரை இசை வரலாற்றில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்த இசை மேதை. எளிமையான மெட்டுக்களால் ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்தியவர். தமிழ், கன்னடம் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் ஏராளமான மறக்க முடியாத பாடல்களை நமக்கு தந்துள்ளார். 1950களிலிருந்து பல தசாப்தங்களாக ரசிகர்களின் இதயங்களை ஆட்கொண்டது இவரது இசை. இன்றும் புத்துணர்ச்சியோடு ஒலித்து கொண்டிருக்கிறது. காதல், பாசம், பக்தி, நாட்டுப்புற மனம் என எந்த உணர்வாக இருந்தாலும் அதனை இனிமையான இசையாக வடிவமைத்தவர்தான் இன்றைய நட்சத்திர மயிலிறகின் நட்சத்திரம், பழம்பெரும் இசையமைப்பாளர் டி.ஜி. லிங்கப்பா. இவரது இசையால் அலங்கரிக்கப்பட்ட சில மற்றும் அரிய இனிய பாடல்களை கேட்டு ரசிக்கப் போகிறோம். ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு மெட்டும் ஒரு உணர்வு. டி.ஜி. லிங்கப்பாவின் காலத்தால் அழியாத இசைமலையில் 1960 வெளிவந்த எல்லோரும் இந்நாட்டு மன்னர் திரைப்படத்தில் இடம்பெற்ற என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே கேட்போமா? நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி.ஜி. லிங்கப்பா.

நிலையத்தில் நேரம் 9:20. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டிஜி லிங்கப்பா. இவரது இயற்பெயர் திருச்சிராப்பள்ளி கோவிந்தராஜலு லிங்கப்பா. 1927 ஆகஸ்ட் 22 பிறந்தார் பழம்பெரும் திரைப்பட இசையமைப்பாளர் டிஜி லிங்கப்பா. தமிழ், கன்னடம், தெலுங்கு போன்ற மொழிகளில் திரைப்படங்களுக்கு இவர் இசையமைத்துள்ளார். திருச்சியில் ஒரு இசை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். இவரின் தந்தை ஜி கோவிந்தராஜலு நாயுடுவும் ஒரு மாபெரும் இசைக்கலைஞர். இவர் பாக்தா திருடன், மாயமனிதன், ராஜபக்தி, கல்வனின் காதலி போல பல படங்களுக்கு இசையமைத்துள்ளார். பழைய திரைப்படங்களில் நகைச்சுவை பாடல்கள் கதையின் ஓட்டத்தையும் ரசிகர்களின் மகிழ்ச்சியும் ஒரு சேர தாங்கி வரும். அவற்றுள் உயிரூட்டிய இசையமைப்பாளர்களில் டிஜி லிங்கப்பாவும் குறிப்பிடத்தக்கவர். அடுத்ததாக நிலவொளி போன்ற மென்மையான ஒரு மெலடி டிஜி லிங்கப்பாவின் இசையில் திருமணம் திரைப்படத்திலிருந்து. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டிஜி லிங்கப்பா.

0: மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம். வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி ஜி லிங்கப்பா. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் துப்பறியும் கதைகளுக்கு தமிழ் இலக்கிய வாசகர்களிடையே பெரும் வரவேற்பு இருந்தது. இக்கதைகள் அதிகம் வாசிக்கப்பட்டன. இது போன்ற கதைகளை எழுதியவர்களில் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் நட்சத்திர எழுத்தாளராக விளங்கினார். அடுத்து கே. ஆர். ரங்கராஜு, ஆரணி குப்புசாமி முதலியார், வைமு கோதை நாயகி அம்மாள் பிரபலமாக இருந்தனர். வடுவூர் துரைசாமி ஐயங்கார் எழுதிய மேனகா, திகம்பரசாமியார், மைனர் ராஜாமணி, பாலாமணி, வித்யாபதி போன்ற நாவல்கள் திரைப்படமாகின. கோதை நாயகி அம்மாளின் நாவல்கள் சிலவும் திரைப்படமாகி இருக்கின்றன. இவர்களை அடுத்து இந்த லிஸ்டில் பாளையங்கோட்டையில் பிறந்த ஜே. ஆர். ரங்கராஜுவும் இணைந்தார். இவர் எழுதிய ராஜாம்பாள், சந்திரகாந்தா நாவல்கள் திரைப்படங்களாகின. இவருடைய நாவல்களில் வரும் துப்பறியும் கோவிந்தன், சவுக்கடி சந்திரகாந்தா எனும் கதாபாத்திரங்கள் அப்போது புகழ் பெற்றிருந்தன. திரைப்படமான இவரது இன்னொரு நாவல் மோகன சுந்தரம், இதை ஏ. டி. கிருஷ்ணசாமி இயக்கினார். ஏ. டி. கே. என்று அழைக்கப்படும் இவர் சபாபதி, மனமுரு குரங்கு, அறிவாளி உட்பட பல படங்களை இயக்கியவர். மோகன சுந்தரம் படத்தில் டி ஆர். மகாலிங்கம் நாயகனாக நடித்தார். படத்தை தனது ஸ்ரீ சுகுமார் புரொடக்ஷன் சார்பில் அவரே தயாரித்தார். எஸ். வரலட்சுமி நாயகி இருவரும் நன்றாக பாடுவார்கள் என்பதால் இந்த ஜோடிக்கு அப்போது வரவேற்பு இருந்தது. பி ஆர். பந்துலு, கே ஆர். சாரங்கபாணி, வி கே. ராமசாமி, டி கே. ராமச்சந்திரன், சந்திரபாபு, கே. சாய்ராம், கே. எஸ். அங்கமுத்து, ஜி. சகுந்தலா உட்பட பலர் நடித்தனர். டி ஜி லிங்கப்பா இசையமைத்த முதல் திரைப்படம் இது. இருவரும், டி ஆர். மகாலிங்கமும் இருவரும் நண்பர்கள் என்பதால் பல்வேறு இசையமைப்பாளர்களிடம் பணியாற்றி கொண்டிருந்த லிங்கப்பாவை இதில் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தினார் டி ஆர். மகாலிங்கம். பாடல்களை கே. டி. சந்தானம் எழுதினார். ஓ ஜகமதில் இன்பம், பாட்டு வேணுமா, ஒரு பாட்டு வேணுமா, புள்ளிமானை போல வந்து கண்ணீர்தானே என் வாழ்நாளில், அவர்தான் என் ஆருயிர், வெண்முகில்கான தோகை போல, இன்பம் கொஞ்சும் வேலை ஆகிய பாடல்கள் வரவேற்பை பெற்றன. இன்பம் கொஞ்சும் வேலை பாடலில் சந்திரபாபு ஆங்கிலம் கலந்து பாடும் ஹலோ மை டியர் டார்லிங் பாடல் இப்பொழுது வரக்கூடிய ஆங்கிலம் கலந்த பாடல்களுக்கு முன்னோடியாக இருந்தது. இதோ பாடல் மோகன சுந்தரம் திரைப்படத்திலிருந்து டி ஜி லிங்கப்பாவின் இசையில். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி ஜி லிங்கப்பா.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி.ஜி. லிங்கப்பா. இவர் இசையமைத்த தமிழ் திரைப்படங்கள் மோகன சுந்தரம், சின்னத்துறை, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, விளையாட்டு பொம்மை, முதல் தேதி, வாழ்விலே ஒரு நாள், தங்கமலை ரகசியம், தேடி வந்த செல்வம், கன்னியின் சபதம், சபாஷ் மீனா, எங்கள் குடும்பம் பெருசு, புதுமை பெண், மாலா ஒரு மங்கள விளக்கு, பாண்டித்தேவன், எல்லோரும் இந்நாட்டு மன்னர், சங்கலித்தேவன், குழந்தைகள் கண்ட குடியரசு, முரடன் முத்து, தாயின் மேலானை, தங்கமலர், கடவுள் மாமா, வீர அமர் சிங் போன்ற படங்களுக்கு இவர் இசையமைத்துள்ளார். 1950களின் தொடக்கத்தில் தமிழ் திரைப்பட இசை ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. பாரம்பரிய இசைக்கும் திரை இசைக்கும் இடையே அழகான சமநிலையை உருவாக்கிய இசையமைப்பாளர்களில் டி.ஜி. லிங்கப்பாவும் ஒருவர். அப்படி ஒரு பாடல் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி திரைப்படத்திலிருந்து. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி.ஜி. லிங்கப்பா.

ஜாலிலை சாலி கட்டினா ஜாலிலை ஜாலிலை ஜாலிலை தம்பதியானா ஜாலிலை ஜாலிலை ஜாலிலை சாலி கட்டினா ஜாலிலை ஜாலிலை.

கும்பா, லைஃப் இஸ் ஃபார் லிவிங் மை டியர் பாய். வாழ்க்கை இன்பமாய் வாழ்வதற்கே அப்பா. ஆ, இது வாலிப சித்தாந்தம். ஜாலில்லை ஜாலில்லை, தாலி கட்டினா ஜாலில்லை ஜாலில்லை ஜாலில்லை, நம்பதியா.

சமயத்தில் நேரம் 9:36 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி ஜி லிங்கப்பா. பி சுசிலாவை இசை உலகின் உச்சத்தில் தூக்கி நிறுத்திய பாடல்களில் ஒன்று அமுதை பொழியும் நிலவே என்பது எல்லா ரசிகர்களுக்கும் தெரிந்த உண்மை. அந்த பாடல் இடம்பெற்ற படம் தங்கமலை ரகசியம். படத்திற்கு இசையமைத்தவர் டி ஜி லிங்கப்பா. காலம் மாறினாலும் சில மெட்டுக்கள் மட்டும் இன்றும் மாறுவதே இல்லை. அப்படிப்பட்ட காலத்தால் அழியாத இசையை நமக்கு தந்தவர் டி ஜி லிங்கப்பா. அந்த கால திரைப்படங்களில் நகைச்சுவை மற்றும் சமூக கருத்துக்களை எளிமையான இசையின் மூலம் மக்களிடம் கொண்டு சென்ற பாடல்கள் பெரும் வரவேற்பை பெற்றன. இளமையின் உற்சாகத்தையும் கனவுகளையும் பிரதிபலிக்கும் பாடல் இதோ தங்கமலை ரகசியம் திரைப்படத்திலிருந்து. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி ஜி லிங்கப்பா.

யௌவனமே, என் யௌவனமே, அன்பொடு காலம் அள்ளி வழங்கும் சீதனமே, யௌவனமே, என் யௌவனமே.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி ஜி லிங்கப்பா. இவர் தமிழ், கன்னடம் மற்றும் தெலுங்கு மொழிகளில் இசையமைத்திருக்கிறார். கன்னடத்தில் மட்டுமே இவர் இசையமைத்த படங்களின் எண்ணிக்கை 60 தாண்டும். பி ஆர் பந்தலு தயாரித்து டைரக்ட் செய்த பல கன்னட படங்களுக்கு இவரே இசையமைத்துள்ளார். இவர் இசையமைத்த சில பாடல்கள் என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே, கோட்டையிலே ஒரு ஆலமரம், செவ்வந்தி பூச்செண்டு போல கோழி குஞ்சு, கல்யாண ஊர்வலம் பாரு, மாப்பிள்ளை பெண்ணும் பாரு, பொன்னாசை கொண்டோருக்கு உள்ளமில்லை நல்ல உள்ளமில்லை, தங்கமலரே உள்ளமே, ஆசை வைத்தால் அது மோசம், அன்பு வைத்தால் அது துன்பம், பாசம் கொள்வது பாவம், பழகி பிரிவது துயரம், அமைதி அமைதி உலகமெங்கும் ஒரே அமைதி, காதல் பாடல்களில் மென்மையும் இனிமையும் முக்கியம். டி ஜி லிங்கப்பாவின் இசையில் இது இரண்டுமே இயல்பாக கலந்திருந்தன. இப்போது நகைச்சுவையுடன் கூடிய ஒரு துள்ளலான பாடலை கேட்போம். சபாஷ் மீனா திரைப்படத்தில் ஜே பி சந்திரபாபு பி சுசிலாவுடன் இணைந்து டி ஜி லிங்கப்பா பாடிய பாடல் இதோ. சபாஷ் மீனா திரைப்படத்திலிருந்து நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி ஜி லிங்கப்பா.

நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் மைல் மார்க் சம்பாரவை.

0: மயில்மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி.ஜி. லிங்கப்பா. மென்மையான காதல் மெட்டுக்கள், இனிய குரல்கள், அழகிய வரிகள், இவை ஒன்றிணைந்தால் காலத்தை கடக்கும் பாடல்கள் உருவாகின்றன. இளமை என்பது மனித வாழ்வின் வசந்த காலம். அந்த உணர்வை இனிய மெட்டுக்களாக வடிவமைத்த பல பாடல்களை கொடுத்தவர் டி.ஜி. லிங்கப்பா. இசைக்கு எல்லை இல்லை என்பதை தனது படைப்புகளால் நிரூபித்தவர் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி.ஜி. லிங்கப்பா. இதோ இவர் இசையமைத்த 1964 வெளிவந்த முரடன் முத்து திரைப்படத்திலிருந்து பாடல். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி.ஜி. லிங்கப்பா.

0: மயில்மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி ஜி லிங்கப்பா. கிராமிய இசையின் இயல்பான அழகை திரை இசையில் இணைக்கும் திறமை டி ஜி லிங்கப்பாவுக்கு இருந்தது. எளிய இசை கருவிகளை கொண்டு மனதில் நிற்கும் மெட்டுக்களை உருவாக்கியவர் இவர். இப்போது சமூக விழிப்புணர்வு எடுத்துரைக்கும் பாடல் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் திரைப்படத்திலிருந்து. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி ஜி லிங்கப்பா.
2: இந்நாட்டு மன்னரடா, இங்கு இழைத்தவனும் வலுத்தவனும்.

கை விலங்கு ஒடிக வென்று முரசு கொட்டுவோம். கருவி கொண்ட கைகளோடு ஒன்று கூடுவோம், கை விலங்கு ஒடிகவென்று

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி.ஜி. லிங்கப்பா. காலத்தை வென்ற பாடல்களுக்கும் கலைநயமிக்க இசை அமைப்புகளுக்கும் சொந்தக்காரரான இசை மேதை டி.ஜி. லிங்கப்பா இவரின் இசை பயணத்தில் இணைந்திருந்தோம். திரை இசையின் பொற்காலத்தை தனது மெட்டுக்களால் அலங்கரித்த இவரின் இசை என்றும் நம் நினைவிலும் தமிழ் திரை உலகிலும் நிலைத்து நிற்கும். நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் மயில் மார்க் சம்பாரவை.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி ஜி லிங்கப்பா. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பௌசியா. நன்றி நேயர்களை, இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். எஸ் எப்பவுமே நமக்கு லைஃப்ல பிடிச்ச விஷயங்கள் நடக்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கும் போது அது ஒரு தனி மகிழ்ச்சி தான். இன்னைக்கு மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில யாரெல்லாம் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மற்றும் கேரளால இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நேயர்கள் கால் பண்ணாம, இதை தவிர நமக்கு ரொம்ப

தூரத்தில் இருக்கிற மாவட்டங்களிலிருந்து நேயர்கள் கால் பண்ணலாம். 04-22 அப்படிங்கிற இணைப்பெண்ணோட 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்களை 1980 1992 வரைக்கும் வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து கேட்டு ரசிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் பௌசியா. நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க புதுக்கோட்டையிலிருந்து அபிமன்யு, அழகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

0: பத்து மணி 6 நிமிடம் நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். காலர் யார், எங்கிருந்து பாத்திரலாம்? வணக்கம் மெலடி மெட்டுக்கள்.
1: வணக்கம், மனோகரன் பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: வேது மலர் அப்படிங்கிற படத்துல இருந்து வெண்ணில மோகம் பார்த்து அந்த பாடல்.
0: இதோ அந்த பாடல்.
1: நன்றி.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். அடுத்த காலர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் செங்கல்பட்டு பக்கத்துல சஞ்சீவன் பேசுறேன்.
1: என்ன பாடல் வேணுங்க?
2: நட்சத்திரம் படத்திலிருந்து அவள் ஒரு மேனகை என் அபிமான தாரகை.
1: இதுதான் அந்த பாடல்.

அவள் தஞ்சை தரணியில் கொஞ்சம் அழகிய கோவிலம்.

மட்டுக்கள் நிகழ்ச்சியில நேயர்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணணும் அப்படின்னா 0422 அப்படிங்கிற இணைப்பெண்ணோட 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க முத்துக்குமார் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து. நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: நிலையத்தில் நேரம் 10:22 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். நேயர்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும். அடுத்த காலர் வணக்கம்.
2: அன்பான சோதிக்கு அன்பு வணக்கம். மதுரையிலிருந்து ஆண்டனி.
1: என்ன பாடல் வேணுங்க?
2: அந்தேரி நாட்கள் திரைப்பட சோதி அல்ல பி ஜெயசந்திரன் ஐயாவும் ஜானகம் படி அத கவிதை அரங்கிற நேரம் அந்த பாடல் சொன்னாலும் சரி. தேங்க்யூ சோ மச்.
1: இதோ அந்த பாடல்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். இன்னைக்கு வந்து நேயர்கள் நிறைய நேயர்கள் வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இங்க இருந்தெல்லாம் கூப்பிடுறீங்க. உங்களுக்கு இன்னைக்கு லைன் இல்லை, அதாவது இந்த மாவட்டங்கள் அல்லாத நேயர்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச முடியும்னு சொல்லியிருந்தோம். நீங்க கூப்பிடும் போது அடுத்த நேயர்களுக்கு வந்து லைன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் இல்லையா, அதனால இந்த மாவட்டங்கள் இருக்க நேயர்கள் இன்னைக்கு அழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில அடுத்ததா வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திண்டுக்கல் அண்ணா நகர்லிருந்து கலைவாணி சிவசண்முகம் பாடல் கேட்டிருக்காங்க. செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். அடுத்த காலர் வணக்கம்.
1: வணக்கம் அம்மா, நான் கரூர் மாவட்டம் புளியூர்ந்து மனோகரன் பேசுறேம்மா.
0: என்ன பாட்டு வேணுங்க?
1: அம்மா எங்க ஊரு காவக்கரன் அந்த படத்துல வந்துங்கம்மா அரும்பாகி.
0: இதோ அந்த பாடல்.

0: 10:38 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கங்க, கீதா கிருஷ்ணகுமார், திருத்தங்கல் விருதுநகர் மாவட்டத்தில இருந்து பேசுறேன்மா.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: படம் வந்து பன்னீர் புஷ்பங்கள், பாட்டு வந்து பூந்தளிர் ஆட.
0: இதோ அந்த பாடல்.
1: நன்றி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். அடுத்த காலர் வணக்கம்.
1: நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் அன்பு சகோதரி, உங்களுக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி இணைவது கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ் சோழந்து கணேசன். அம்மா நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு வந்து பொங்கியூருங்காவிலிருந்து வெள்ளி கோலு.
0: இதோ அந்த பாடல்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும் நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. மதுரையிலிருந்து ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷயா மீனாட்சி, சண்முக சுந்தரம் இவங்க விருப்பமாக பாடல் கேட்டிருக்காங்க. ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்மணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள் நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கால் பண்ண நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பௌசியா. நன்றி நேயர்களே, இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகளுக்கான அறிவிப்பு. காலை 6:02 காலை தென்றல், குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் பி ஜான் கென்னடி அவர்கள். தொடர்ந்து காலை தென்றல் நிகழ்ச்சியில் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ, பி சுசீலா, கே மெய்தீன் பைக், பாம்பே சகோதரிகள், சூளமங்கலம் சகோதரிகள் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 திரை இசை, 7 வணக்கம் கோயம்புத்தூர், 7:30 சர்வதேச ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினத்தையொட்டி கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தோல் மருத்துவ பிரிவு இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் மாதவன் அவர்கள் கூறும் கருத்துக்கள், 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:55 வானிலை அறிக்கையை தொடர்ந்து சேவை செய்திகள், 8:02 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:02 சிறுவாணிச்சாரல், 10:02 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆட்சி நிறைவை பற்றி ஆடிட்டர் கீதா அவர்களின் உரை, 11:02 இன்றைய நேயர், 11:30 ஸ்டம்ப்ட் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி, 11:47 ரெயின்போ கிளாசிக்ஸ், 12:00 வசந்த இல்லத்தில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, 12:50 பூந்தென்றல், 1 மணி 1 மலர் 1, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் விலை நிலைப்படுத்துதல் நிதி திட்டம், 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, 3:02 டீ டைம் மாலை, 4:02 கெட் செட் கோ, 5:02 சித்திர செவ்வானம் வழிகாட்டியில் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி நேரலையில் எடுத்துரைக்கிறார் துறை சார்ந்த ஆலோசகர் சுஜிதா அவர்கள், 6 பொன் மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை, தெய்வம் பைரவி, தெய்வமகன், ஓடும் நதி, திருமலை தெய்வம், எங்கு வீட்டு வேலன், ராஜகாளியம்மன் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:40 முதல் 7:15 வரை பொன் மாலை பொழுது, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 தினசரி கொண்டோட்டம் டெல்லி அஞ்சல், 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை முறை குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோகா மையம் ஈஷா மாதிரி பண்ணையை சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள், 8:05 இதமிருதம், 9:15 மயிலிறகு திரைப்பட விமர்சனம், படம் தாய், நடிப்பு சிவாஜி கணேசன், ஜெயலலிதா, இயக்கம் டி யோகானந்த், 10 மெலடி மெட்டுக்கள் நேயர் விருப்பமாக, இரவு 10:59 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல்.

சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம். கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். ஈரோடில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். சேலமில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். பாலக்காடில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. நேயர்களே, இனி தொடர்ந்து காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 11:00, 1 நிமிடம். விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 மணி வரை நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்

மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் பாடல் வரிகளில் இடம்பெற்ற படங்களின் பெயர்களில் இருந்து பாடல்கள் கேட்க போறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து இளையராஜா ஜென்சி குழுவினர் பாடிய பாடல். தொடர்ந்து காதல் ஓவியம் படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். பாடலுடைய முதல் வரி காதல் ஓவியம் பாடும் காவியம் அப்படின்னு தொடங்குது. அதன் பிறகு காதல் ஓவியம் படத்திலிருந்து பாடல் வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இசையால் இரண்டு இதயங்கள் இணைந்துவிட்டன. அதற்கான பாடல் வரிகளை அந்த நாதஸ்வர இசையில் தொடங்கி வெள்ளி சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது. பாடல் முடியும் போது அந்த இரு மனங்கள் இணைந்து விட்டதற்கான அந்த ஒரு வாழ்த்து பாடல் மாதிரி, தன்னந்தனிமையில் இரு கிளைகள் இணைந்தது, சிறகுகள் நனைந்தது பனியிலே, நனைந்ததனால் சுடுகிறதே இனி ஒரு தினம் புது மலர் வனமே, பகலிலும் ஒளிக்குடு ரகசிய நிலவில் விரலின் ஸ்பரிசம் உயிரை உருசும், இரு பருவராகங்கள் சுருதி சேருங்கள், புதிய கானங்கள் பொழியவை, அமுத மேகங்கள் பொழிய வாரங்கள், இளைய தேகங்கள் நனையவே, கண்ணில் ஒரு காதல்

துடித்துள்ளது. பெண்ணெஞ்சில் ஒரு மோகம் கிள்ளுது. தன் இருதயம் துடிப்பது வெளியில் தெரிய இலகிய இணையும் இருமனது அப்படின்னு சொல்லி முடித்து அந்த மிருதங்க ஒலியோடு இணைந்து அந்த பாடலை கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு. அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் இணைந்து பாடியது. வைரமுத்து பாடல் வரிகள் இளையராஜாவினோட இசையில். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா 16 வயது நிலை படத்திலிருந்து செந்தூர பூவே என்ற பாடல் கேட்க போகிறோம். எஸ் ஜானகி குரலில்.

செந்தூரப் பூவிடம் செய்தி சொன்னது என்னது? தென்றலை தூதுவிட்டு ஒரு செய்திக்கு காத்திருப்பேன், கண்களை மூடவிட்டு இன்பக் கனவினில் நான் மிதப்பேன், கன்னிப் பருவத்தின் வண்ண கனவிதுவே என்னை இழுக்குது அந்த நினைவிதுவே, வண்ணப்பூவை தென்றல் காற்றை என்னை தேடி சுகம் வருமோ, என் மன்னன் எங்கே என்று ஒரு தூதுவாக விடுத்தவர் பாடல். இந்த பாடல் வரிகளை எழுதியவர் கங்கை அமரன் அவர்கள். இளையராஜனுடைய இசை பாடல் கேட்ட உடனே தெரிஞ்சிருக்கும், செந்தூரப்பூவே செந்தூரப்பூவேன் பாடல் கேட்டோம். இனி செந்தூரப்பூவே படத்திலிருந்து செந்தூரப்பூவே தேன் கொண்டு வாவா என்ற பாடல் தான் நிகழ்ச்சியில் வரப்போகுது. எஸ்பி பாலசுப்ரமணியம் சசிரேகா பாடிய பாடல்.

பாடல் கேட்டது மட்டும் இல்லாமல் பாடல் அப்படி ஹம்மிங் பண்ணி பார்த்துருப்போம், பாடியும் பார்த்துருப்போம். அந்த மாதிரி அழகான பாடல் வரிகள்லாம் கேட்பதற்கு ஒரு இனிமையான பாடல் தான் அந்த பாடலில் ஒரு அழகான வரி. கவிஞர் முத்துலிங்கம் தான் பாடலெல்லாம் எழுதியிருக்காங்க. மின்னலை தேடும் தாளம் பூவே, உன் எழில் மின்னல் நானே, பனிப்பார்வை ஒன்றே போதும் பசி தீருமானே, உறவாடும் எந்த நெஞ்சம் உனக்காகத்தானே அப்படின்னு தன்னுடைய வேண்டுகோளை அந்த ஒரு வேண்டுதலாக அப்படி அந்த பெண்கிட்ட சொல்கிற மாதிரி அந்த பாடலோட செந்தூர பூவே இங்கே தேன் கொண்டு வா.

தென்பாங்கு காற்றை நீயும் தேர்கொண்டுவான் எழுதியிருப்பார். அன்னங்கள் போல எண்ணங்கள் கூடி ஊர்வலம் போகும் வேளை நிழல் தேடும் சோலை ஒன்றை வெளியோரம் கண்டேன், நிழலாக நானும் மாற பறந்தோடி வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த உங்கள் தேவைக்கு உன்னுடைய அன்பை நான் கண்டிப்பாக என்னைக்கும் எடுத்து செல்லக்கூடிய விதமாக தான் நான் இருப்பேன்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் மூலம் எழுதிப்பார். ஒரு பியூட்டிஃபுல்லான இரவு நேரத்தில் கேட்கறதுக்கான ஒரு மெலடி பாடல் தான். மனோஜ் கியான் அவர்கள் இந்த பாடலுக்கு இசையமைச்சார். அந்த பாடலை கேட்டோம். நேரம் இரவு 11:23. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். பாடல் வரிகளில் இடம்பெற்ற படங்களிலிருந்து பாடல்கள் கேட்குறோம் இன்றைக்கி மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக தூரல் நின்று போச்சு படத்தில் இருந்து பாடல் வரப்போகுது. பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம், அந்த பூமகள் ஊர்வலத்திலிருந்து அடுத்த பாடல் வரப்போகுது. முதல்ல இந்த பாடலை கேட்போம். மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்களில்.

தித்திக்கும் இதில் முத்தங்கள் அதில் இன்பம் தனநனன தனநனனா அப்படின்னு அந்த மெட்டோடு அந்த பாடலும் கேட்கும் விதமாக நான் வாங்கினேன் இருந்துச்சு. இந்த பாடல் கூட நம்ம பாடி பார்க்கின்ற ஒரு பாடல் தான். பாடல் வரிகள் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் தான், இளையராஜாவினுடைய இசை தான். மாலை அந்தி மாலை இந்த வேளை மோகமே, நாயகன் ஜாடை நூதனமே, நாணமே பெண்ணின் சீதனமே. இதில் ஒரு அழகான கவிதை வரி எழுதியிருப்பார். மேகமலை நீராட தோகை மயில் வாராதோ அப்படின்னு எழுதியிருப்பார். தோகை விரிக்கும் போதுதான் மேகம் மழை நீரை சிந்தும். ஆனால் இதில் ஒரு அழகியான ஒரு அழகியலையும் கவிதையும் வச்சு மேகமலையில் நீராட தோகை மயில் வாராதோ அப்படின்னு ஒரு அழகான கவிதை வரி அந்த பாடலில் கவிஞர் எழுதியிருக்காங்க. அதன் பிறகு பூவை எந்தன் சேவை உந்தன் தேவை அல்லவா, மன்மதன் கோவில் தோரணமே, மார்கழி திங்கள் பூமுகமே, நாளும் இனி சங்கீதம் ஆடும் இவள் பூந்தேகம், அம்மம்மா அந்த சொர்க்கத்தில் சுகம் தனநனநனநனா அப்படின்னு அந்த ராகமும் தாளமும் இணைந்து கேட்பதற்கு இந்த இரவு நேரில் இனிமை செய்த விதமாக அந்த பாடலை இருந்தது. பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம், பூமகள் ஊர்வலம் படத்திலிருந்து அடுத்த பாடல் வரப்போது மலரே ஒரு வார்த்தை பேச என்ற பாடல் தான் கேட்க போகிறோம். ஹரிஹரன் சுஜாதா குரல்கள். நேரம் 11:30.

வார்த்தையாடி பார்த்தபோது காதல் வரவில்லை, காதல் வந்து சேர்ந்த போது வார்த்தை வரவில்லை. நான்கு கண்கள் பேசும்போது தாய்மொழி கிடமில்லை. மௌனம் பாடும் பாடல் போலே மனதுக்கு சுகமில்லை. மலர்களை எரிப்பது முறையில்லை, மௌனத்தை உடைப்பது சரியில்லை. மௌனத்தின் ஓசைகள் கேளாமல் வார்த்தைகள் புரிவது எளிதில்லை. இந்த பாடல் வரிகள் கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் எழுதியிருந்தார். நான்கு கண்கள் பேசும்போது தாய்மொழிக்கு இடமில்லை அப்படின்னு பாடல் வரிகளில் ஒரு கவிதையும் அந்த மெட்டும் இந்த இரவு நேரத்தில் அந்த பாடலை கேட்கும்போது நம்மளும் பாடி பார்த்துருப்போம், மனசுக்குள்ள அந்த காலகட்டத்தை நினச்சி பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு இனிமையான பாடலை தான் கேட்டோம். சிவா அவர்களுடைய இசையில் தான் அந்த பாடல் இடம்பெற்றது. பாடல் தலைப்புகளில் இடம்பெற்ற படத்தின் பேர் வந்து பாடல் கேட்க போகிறோம். அடுத்ததாக பிரியா படத்திலிருந்து பாடல் வரப்போகுது, டார்லிங் டார்லிங் டார்லிங் ஐ லவ் யூ லவ் யூ. அந்த பாடல் பி சுசீலா அவர்கள் பாடியுள்ள பாடல் தான். பஞ்சவர்ணாசிரம் பாடல் வரிகள் இளையராஜாவுடைய இசையில். அதன் பின்னர் தொடர்ந்து டார்லிங் டார்லிங் டார்லிங் அப்படின்ற ஒரு படத்திலிருந்து பாடல் தொடர்ந்து வரப்போகுது. கேட்டுட்டு இணைஞ்சிருங்க. விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பாடலின் துவக்க இசை அப்படி கேட்ட உடனே ஒரு மனசுக்குள்ள சந்தோஷம் வந்திருக்கு. அந்த பாடல் காட்சி அமைப்புகளும் கண்ணுக்குள்ளே வந்து பேருக்கும், டார்லிங் டார்லிங் டார்லிங் ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ என்னை விட்டு போகாது அப்படின்னு அந்த பீசஸ் இல்லாமல் பாடல். இந்த பாடலை நம்ம ஸ்டீரியோஃபோன் ரெக்கார்டில் முதன்முறையாக பதிவு செய்யப்பட்ட தமிழ் திரைப்பட பாடல் தான். காதில் ஹெட்ஃபோன் வச்சு கேட்கும்போது அந்த இசையினுடைய தரத்தை, அந்த இசை அந்த அந்த ஸ்பீக்கரில் இந்த ஸ்பீக்கரில் மாறி மாறி நமக்கு கேட்குறத ரொம்ப அனுபவிச்சிருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பாடல் மூன்று சமயங்கள் அழகாக அழகழகாக வந்துகிட்டே இருந்துச்சு. பாடல் வரிகள் பஞ்சு அருணாசலம் எழுந்தது, இளையராஜா அவர்களுடைய இசையில் தான் அந்த பாடல் கேட்டோம். அடுத்ததான் டார்லிங் டார்லிங் டார்லிங் என்ற படத்தில் இருந்தால் பாடல் வரப்போகுது, அழகிய விழிகளில் அப்படிங்கிற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது. புலமை பித்தன் பாடல் வரிகளுக்கு சங்கர் கணேஷ் இசையில்.

நேரம் இரவு 11:46. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக தங்களது லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்து நிகழ்ச்சிகள் பார்த்துடலாம். முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாடலை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, காதல் ஓவியம் பாடல் இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, இனி இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து வித்தியாசமான தலைப்பில் பாடல்களை தொகுத்து தருவதற்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. தித்திக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன், திருப்பூர் மாவட்டம் ராசா மகன் ஹரிச்சந்திரன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. புறசைவாக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வீரராகவன் கவிதையோடு இரவு பொழுதை தாளாட்ட இனிய பூபால ராகங்கள் இசையோடு பண்பலையில் இனிதே கேட்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி வீரராகவன் மாதவரத்திலிருந்து போட்டிருக்காங்க. முனிராஜ் தர்மபுரியிலிருந்து ஸ்ரீதேவி அவங்களும் இணைந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சிக்கு பாடல்கள் எல்லாம் குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் ஞானசமயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து பாடலை குறிப்பிட்டு போஸ்டர்ஸ் அனுப்பி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. லைக் மற்றும் கமெண்ட் செய்த நேயர்களுக்கு நன்றி. பாடல் வரிகளில் இடம்பெற்ற படங்கள் இருந்த பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா எஜமான் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் கொஞ்சம் சோகத்தை வெளிப்படுத்தும் விதமான பாடல் தான். நிலவே முகம் காட்டு அப்படிங்கிற தொடங்குற அந்த பாடல் தான் அடுத்த பாடல். நிலவே முகம் காட்டு படத்திலிருந்து பாடல் வரப்போகுது.

இளையராஜா அவர்கள் கொடுத்தாங்க. பாடல் வரிகள் ஆர் வி உதயகுமார் அவர்கள் எழுந்தது தான். பனி போல நீரின் ஓடைய கலங்கியது என்ன மாமா, இனிதான தென்றல் உன்னையே ஊரும் குறை சொல்லலாமா அப்படின்னு சொன்னோம். காலம் மாறும் கலக்கம் ஏனம்மா, இரவில்லாமல் பகலும் ஏதம்மா, நானும் பிள்ளை தானம்மா, நானும் கண்ட கணவனுரையா, எனது தாயும் நீங்கள் தானையா, இனிவும் துணை நானையா, என்னை சேர்ந்தது கொடிமுல்லையே, இது போலே துணையும் இல்லையே, இனி நீ என் தோளின் பிள்ளையே அப்படின்னு நான் பாடல் வரிகளை சொல்கிறேன். ஆனால் பாடல் வரிகளை பாடலோடு அவங்க இணைந்து அந்த சோகத்தை நமக்குள் கரைத்து ஊற்றிவிட்ட மாதிரி இருந்தது. இந்த பாடல் நிலவே முகம் காட்டு 1993 எஜமான் படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடல் வரிகளுக்காக 1999 நிலவே முகம் காட்டு அப்படின்னு டைட்டிலில் ஒரு படம் வந்தது. அந்த படத்துல இருந்தால் பாடல் கேட்க போகிறோம். சிட்டு பறக்குது குத்தாலத்தில் அப்படிங்கிற அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். இளையராஜா அவர்கள் இசையமைத்து இந்த பாடலை அவங்க தான் எழுதியிருக்காங்க. சங்கர் மகாதேவன் சுஜாதா குரல்களில் பாடல் ஒலிக்கு காத்திருக்கு.

மனம் சில நேரங்களில் சோகத்தில் கலங்கி நின்னாலும் ஆறுதல் சொல்வதற்கு ஒரு ஆள் நம்ம பக்கத்தில் இருந்து தோளை தட்டி கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் தேற்றுதல் சொல்லும்போது மனசுக்கு உள்ள சோகங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே வெளியில் இறங்கி போயிடும். இந்த பாடல் அந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அவர்கள் ரெண்டு பேரும் பாடினாலும் அதில் இரண்டாவது எடிஷன் ஒரு புல்லாங்குழல் இசையை வந்து அப்படி கொடுத்துருப்பார். அந்த இசை இந்த இரவு நேரத்தில் நம்ம கேட்கும்போது நம்ம கண்களை கலங்க வச்சிடும். அந்தளவுக்கு ஒரு பாடலோடு இணைந்த ஒரு இசையை

0: நேர்கள் இதுவரை இணைந்திருந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுவதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

கோபம் அதில் ஆபத்து இருக்காது. அடிப்பது போல கோபம் வரும் அதில் ஆபத்து இருக்காது. நீ அழுதால் நானும் அழுவேன், அதற்கும்

திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன். திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன். கொண்டு வந்தார் உன்னை நீ சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ, சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ. கொடுத்து விட்டேன் என்னை

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உன்னுமேட ராசாருக்கு 102 பொண்டாட்டியா, 102

கொடிமலர் போலே கண்களில் ஆடும் கொடிமலர் கண்டேன் பார்த்ததும் நெஞ்சில் பார.

0: சந்தேகம் கொண்டவர்கள் கண்ணீரை காணாமல் ஓய்ந்ததும் இல்லை. அவர்கள் கண்மூடி தலையணையில் சாய்ந்ததும் இல்லை.
1: Ha ha ha ha ha ha.

அது கத்தியாச்சு உத்தமியின் உயிருக்கு. சந்தேகம் கோடு அது சந்தோஷம் கேடு, இதை மறந்தவர் வீடு துன்பம் வளர்ந்திடும் காடு துன்பம்.

இல்லை என் தேகம். சந்தேக கோடு அது சந்தோஷக்கு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

வாயுள்ள ஆட்களுக்கு வசதியுள்ள பேர்களுக்கு வணக்கம் ஐயா, வணக்கம் சொன்னேன்.

நல்லவன விட மாட்டாங்க, பாடுபட்டு பேரே சேர்த்தா பல கதைகள் சொல்லுவாங்க. யாரு சொல்லி என்ன பண்ணா நானும் இப்ப நல்லா இருக்கு, உங்களுக்கும் இப்ப சொன்னேன் பின்னால பார்க்காத முன்னேறு முன்னேறு நட்ட

என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, ஒண்ணு புரியலையே. என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட.

என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட வண்டி ஓடு சத்தம் பாட்டு கேத்த சந்தம் வண்டி ஓடு சத்தம் பாட்டு கேத்த சந்தம் மாடு ரெண்டும் தாளம் போ

அது வெங்காயம் தோசை வைக்காத அது வெங்காயம் தோசை அங்கேயும் இங்கேயும் கண்ண நீ வச்சாரு. என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட என்ன பாட்டு பாட என்ன

சொல்லாதே சொன்னாலும் கேட்காதே. என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட, வண்டி ஓடும் சத்தம் பாட்டு கேட்ட சந்தம், மாடு ரெண்டும் தாளம் போட கொம்ப கொம்ப.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இன்னிசை இரவு.

0: என் வாழ்க்கையில வந்தது மூணே மூணு லெட்டர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர்.
1: பிரபா,
0: நீ என்ன தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
1: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு மூணு நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு, நகம் கிடைக்காத.

0: ஊர் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், எங்க இறங்கணும்?
1: தித்தோம் தான் கிட திகதோம் தான் கிட தித்தோம் தகதிமி தித்தோம் தித்தோம் தான் கிட திகதோம் தான் கிட தித்தோம் தகதி

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களே, இனி திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். துவக்கமாக ராமானுஜன் படத்திற்காக வாணி ஜெயராம், கார்த்திக் சுரேஷ் பாடிய பாடல் வாலியின் பாடல் வரிகள். பாடலுக்கு இசை ரமேஷ் விநாயகம்.

0: நேரம் காலை 4:10 நேர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று சின்னமனூர் ஏ விஜய கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ராமேஸ்வரம் பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தவில். அகிலாண்டேஸ்வரி என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி. விஜாவந்தி ராகம் ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சின்னமனூர் ஏ விஜய கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். ராமேஸ்வரம் பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தவில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நெரிலை நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் தெய்வீக ராகம் முதலில் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடியுள்ள ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம் கேட்கலாம்.